நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102

1.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19 தேதி புதன்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கௌரி மனோகரி.

0: கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: செய்நன்றி அறிதல் 11ஆம் அதிகாரம் 9வது குறட்பா.
3: கொன்றன்ன அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்.
2: நன்மை செய்த ஒருவர் கொலை செய்வது போன்ற கொடுமையை செய்தாரானாலும் அவர் செய்த ஓர் உதவியை நினைத்தால் அத்தீமை மறைந்து போகும்.
3: கொன்றன்ன இன்னாசையினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்ட தீவனம் வழங்கும் உழவே தலை, வேளாண்மை செய்திச் சுருள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் வழங்குகிறார் கவிஞர் ஜிவி அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 நேயர்களின் மனம் தொட்ட புத்தம் புதிய பாடல்கள் இதய ராகமாய், 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா, இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா, விவாத நிகழ்ச்சி நேரலையாக, 10 உற்சாகமூட்டும் பாடல்களாய் போடு ஆட்டம் போடு, 10:30 உலக பூப்பந்தாட்ட போட்டிகளின் இன்றைய நிலவரம், தொடர்ந்து இருபட பாடல்களாய் புதுப்பாட்டு செந்தமிழ் பாட்டு ஆகிய திரைப்படங்களிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இன்று முற்பகல் 11 பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண் கல்லூரி மாணவர்களோடு கல்லூரி கலாட்டா, பகல் மணி 12:10 மங்கையர் உலகம், மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு, தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கும் நேரலை, 1 மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், எல் நினோ கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் டி ஏ கண்ணன் அவர்கள், 2:30 கிராம சமுதாயம் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் செயல்பாடுகள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவர்கள். பிற்பகல் 3 இசைத்தூரல், 4 வானில் விளையாடலாம் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களாய் மாலை 5 பொன்மாலை, ஆரவாரம் வருவதோ மாலை 6:00, 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7 உற்சாகம் உச்சம் காணுயிர் புகைப்பட கலைஞர் டி ஆர் ஏ அருந்தவ செல்வன் அவர்களின் பங்கேற்பில் இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45, 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி திருமானூர் நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, 8:00 இரவு இசை இனிமை, 80-90களில் வெளிவந்த திரைசை பாடல்களை

கேட்டு ரசிக்கலாம். 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே இன்று காலை 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். காலை 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் டி ருக்மிணி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். இன்று மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல், இரவு 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பக்தி இசை, மரபிசையோடு பண்ணிசை, மெல்லிசையோடு திரை இசை, பயன் தரும் நிகழ்ச்சிகள் பல பல, அன்றாட செய்திகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தரும் திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்ற தீயினை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத்துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாடு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதிய விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அந்நாட்டதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி 2 நிமிடம். இனி பாரதிப்பன், பாடியவர் ராதாபத்ரி.

0: areas. It said that piped natural gas offers households a safer, cleaner and more convenient alternative to LPG cylinders and traditional cooking fuels. Ministry of Finance has said that regional rural banks, RRBs, have recorded strong growth in credit delivery during the financial year 2025-26. The ministry said the performance of RRBs under the Reserve Bank of India's priority sector lending framework remained strong during the year. However, the gross loans outstanding of RRBs increased by 10.3% from nearly 5,24,000 crore rupees in financial year 2024-25 to over 5,78,000 crore rupees in 2025-26. Indian Coast Guard's Daman Air Station conducted a swift operation to save the lives of 9 fishermen who were struck in a sinking boat. According to an official press release, the station received a distress call and immediately launched a Chetak helicopter to the location. In men's cricket, host Sri Lanka will resume the second innings at the overnight score of 84 for 4 on day 4 of the first test match of the series at the Gal International Stadium in Sri Lanka today. India were dismissed for 462 in the first innings, where Sri Lanka made 284 runs. And in hockey, the Indian men's team will face arch rivals Pakistan in a crucial pool D encounter of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, the Netherlands today, with both teams battling for a place in the next round. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்துவிட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் என்ன வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் என்ன வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை. இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம்.

0: அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களைப் போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையைத் தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்து விடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள், கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

நம்மை நாம் பின்னணியில் வைக்கும்போது தெய்வம் நம் உள்ளத்தின் முன்னணிக்கு வருகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி இறைவனை துதிக்க ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் முதலில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

கடவுள் மீதான நம்பிக்கை இருந்தால் நம் இதயத்தில் அமைதியும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். 6:24 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனி சிஸ்டர் சாரா நௌரோஜி பாடிய பாடல்.

பட்டாபிஷேகம். கடவுளை நோக்கி நாம் நடக்க ஆரம்பித்தால் கடவுள் நம்மை நோக்கி ஓடி வருகிறார். திருச்சி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் இனி சோபனா பாடிய பாடல்.

0: விடியும் பொழுதுகள் எல்லாமே ஏதோ ஒரு புதியதை நமக்கு கற்றுத்தர காத்திருக்கிறது. இறைவனை வணங்கி இன்றைய நாளை தொடங்குவோம். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம். ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15 இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 2 புதன்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: வேளாண்மை செய்தி சுருள். நச்சு மிகுந்த பார்த்தீனியத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? அறிவியல் பூர்வமாக இதனை எவ்வாறு உரமாக மாற்றுவது? இது குறித்து எடுத்துரைக்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி. சிவரஞ்சனி அவர்கள்.
5: பார்த்தீனியம் என்பது வெளிநாட்டிலிருந்து தற்செயலாக இறக்குமதியான ஒரு ஆபத்தான கலை. இது பயிர்களுக்கு சேர வேண்டிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மகசூலை 40% வரை குறைக்கிறது. மேலும் இதன் மகரந்த துகள்கள் மனிதர்களுக்கு ஆஸ்துமா, தோல் அரிப்பு போன்ற நோய்களையும், கால்நடைகளுக்கு நச்சுத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றன. பார்த்தீனியத்தை ஒழிக்க மிக முக்கியமான கட்டம் பூக்கும் முன்பே அதை வேருடன் பிடுங்குவதுதான். செடி பூத்த பிறகு பிடுங்கினால் அதன் விதைகள் காற்றில் பரவி மீண்டும் அடர்த்தியாக வளர்ந்துவிடும். பாதுகாப்பு எச்சரிக்கையாக கைகளால் பிடுங்கும் போது விவசாயிகள் கட்டாயம் கையுறைகள் மற்றும் முகக்கவசம் அணிய வேண்டும். அலர்ஜி உள்ளவர்கள் நேரடியாக இந்த பணியில் ஈடுபடக்கூடாது. அகற்றிய செடிகளை எரிக்கவும் கூடாது, அது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக அதை ஒரு அறிவியல் பூர்வமான உரமாக மாற்ற வேண்டும். நச்சு செடியை எப்படி நல்ல உரமாக மாற்ற முடியும்? இதற்குத்தான் ICAR டைரக்டரேட் ஆஃப் வீட் ரிசர்ச் பரிந்துரைக்கும் சிறந்த உத்தி ஒன்று உள்ளது. பார்த்தீனியம் செடியில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மிக அதிக அளவில் உள்ளன. வயலின் ஓரத்தில் 3 ஆழம், 6 அகலம் உள்ள ஒரு குழி ஒன்றை வெட்டுங்கள். பிடுங்கப்பட்ட பார்த்தீனிய செடியை பூக்கும் முன்பு சேகரித்து குழியில் 10 உயரத்திற்கு முதல் அடுக்கடுக்காக பரப்புங்கள். அதன் மேல் விதைகள் முளைப்பதை தடுக்கவும் மக்குதலை வேகப்படுத்தவும் சாண கரைசல் அல்லது யூரியா மற்றும் சிறிதளவு மண் தூவுங்கள். அதே போல் மாற்றி மாற்றி அடுக்குகளாக செய்து குழியை நிரப்பி இறுதியில் களிமண் கொண்டு மூடிவிடுங்கள். 4-5 பார்த்தீனியம் நச்சுத்தன்மை முற்றிலுமாக நீங்கி பயிர்களுக்கு அதிக மகசூல் தரும் உயர்தர இயற்கை உரம் என்னும் சொல்லக்கூடிய கம்போஸ்ட் தயாராகிவிடும். இது மண்ணின் கரிம வளத்தை

0: அதாவது சாயில் ஆர்கானிக் கார்பனை மேம்படுத்த உதவும். காசியா சிரியா மற்றும் துத்தி இந்த தாவரங்களின் விதைகளை மழைக்கால ஆரம்பத்தில் தரிசு நிலங்களில் வரப்புகளில் தூவிவிட வேண்டும். இவை பார்த்தீனியத்தை விட வேகமாக வளர்ந்து அதன் விதைகளை முளைக்க விடாமல் இயற்கையாகவே தடுத்துவிடும். மெக்சிகன் வண்டு, இந்த வண்டுகள் பார்த்தீனியம் இலைகளை மட்டுமே தின்று அழிக்கும் உயிரியல் காரணிகளாகும். மழைக்காலத்தில் ஏக்கருக்கு 200 முதல் 300 வண்டுகள் என்ற விகிதத்தில் பார்த்தீனியம் மண்டிய பகுதிகளில் பரப்பினால் அவை செடிகளை முற்றிலுமாக அரித்து அழித்துவிடும். வெற்று நீளமும் ஈரப்பதமும் இல்லாத வறண்ட மண் மட்டும்தான் பார்த்தீனியம் வேகமாக பரவ சாதகமான இருக்கக்கூடிய ஒரு சூழல். அறிவியல் வரிமுறைகள் படி உயிர் மூடாக்கு, அதாவது லைவ் மல்ச்சிங் என்று கூறுவோம், வரப்புகள் மற்றும் வெற்று நிலங்களில் கொள்ளு அல்லது தட்டப்பயிறு போன்ற பயிர்களை அடர்த்தியாக வளர்க்க வேண்டும். இவை மண்ணின் மேல் ஒரு போர்வை போல படர்ந்து சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படுவதை தடுத்து பார்த்தீனியம் விதைகளை முளைப்பதை தடுக்கிறது. அதே நேரத்தில் இது மண்ணின் ஈரப்பதத்தை ஆவியாகாமல் தடுத்து நீர் சேமிப்பதற்கு உதவுகிறது. பார்த்தீனியத்தை அழிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு முயற்சியாக பார்த்தீனியத்தை வேரோடு அகற்றுவோம்.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண்மை செய்தி சுருள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
3: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: நிகழ்ச்சியில் இனி
5: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 19ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தகவல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். தற்போத சூழல்ல பகல் நேர வெப்பநிலை அதிகரிச்சு காணப்படுறதால காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்குதல் இருக்கும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயற்கை முறையில வேப்ப எண்ணெய், புங்க எண்ணெய் கரைசலை தெளிக்கலாம். அடுத்ததாக கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க கால்நடைகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரை கொடுக்கணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை காய் ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை 1 குவிண்டால் அதிகபட்ச விலையாக 12,688 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நிலக்கடலை VRI 10 உண்மை நிலை விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9942589562. மீண்டும் ஒருமுறை 9942589562. 0548-58-95-62 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் உதவி பேராசிரியர்

ஆசிரியர் தெரிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசால் சான்றளிக்கப்பட்ட நல்ல முளைப்புத்திறன் கொண்ட வம்பன் 8 ரக விதை உளுந்து விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9715626796 மற்றொரு எண் 9942449786 என்ற அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: சின்ன சின்ன ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஒரு ஆசை நமக்கு பிடித்த பாடலை கேட்கறது. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை கேட்கலாம். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. 9385460621 இந்த வாட்ஸ்அப் எனக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளைக் காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசுப் பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக் அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர

அறிவித்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கான காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவக் குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டுப் பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று

0: 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக்கணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
4: இன்று August 19.
5: இந்தியாவில் மிக நீண்ட காலம் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த சர்தார் ஸ்வரன் சிங் பிறந்த தினம் இன்று. 1907. திறமையாக விவாதம் செய்பவராகவும் பேச்சுவார்த்தை நடத்துபவராகவும் புகழ் பெற்றவர். 1971 நடந்த வங்கதேச போரின் போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அவர் நடத்திய விவாதங்கள் வெகு சுவாரஸ்யமாக இருந்தன. இவருக்கு 1992 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார் என்ற GK மூப்பனார் பிறந்த தினம் இன்று. 1931. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலத்தில் பிறந்தவர். கலை இலக்கியத்தில் ஆர்வம் மிகுந்த இவர் 1980 முதல் தன் வாழ்நாளின் இறுதி வரை திருவையாறு ஸ்ரீ தியாகபிரம மகோத்சவ சபையின் தலைவராக பொறுப்பிலிருந்து செயலாற்றியவர். கல்வியாளரும் எழுத்தாளருமான சுதாமூர்த்தி பிறந்த தினம் இன்று. 1950. கிராமப்புற மக்களின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் கணினி நூலக வசதிகளை தொடங்குவதை முன்னெடுத்து செயல்படுத்தியும் வந்தார். இவரின் டாலர் பஹு என்ற கன்னட நாவல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் தொலைக்காட்சியில் நாடகத் தொடராகவும் மராத்தியில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. இன்போசிஸ் அறக்கட்டளையினை தொடங்கி அதன் தலைவரானார். 2006 இலக்கியத்திற்காக RK நாராயண் விருதும் 2023 பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார் சுதாமூர்த்தி. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவரும் இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவருமான சங்கர் தயாள் சர்மா பிறந்த தினம் இன்று. 1918. இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த தொலைநோக்கு பார்வையாளர்களில் ஒருவர் சங்கர் தயாள் சர்மா. விடுதலை போராட்ட வீரரும் தீரர் என போற்றப்பட்டவருமான சத்யமூர்த்தி பிறந்த தினம் இன்று. 1887. காமராஜரின் அரசியல் வழிகாட்டி தனது பேச்சாற்றலால் மக்களிடம் சுதந்திர வேட்கையை பரப்பினார். இவர் ஆற்றிய உரைகள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை கதிகலங்க வைத்தன. சைமன் கமிஷன், ஒத்துழையாமை இயக்கம், சுதேசி இயக்கத்தில் சத்யமூர்த்தியின் பங்கு மகத்தானது. இன்று உலக புகைப்பட தினம். கண்கள் காணும் காட்சிகளை இதயம் பதிவு செய்து கொண்டாலும் பிறருக்கு காட்ட முடியாது. அதனை சாத்தியப்படுத்துவது புகைப்படக்கலை. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் லூயி டாக்ரி என்பவர் வடிவமைத்த புகைப்படக்கலை முறையினையே உலக புகைப்பட தினமாக கொண்டாடுகின்றோம். இன்று உலக மனிதநேய நாள். மனிதாபிமான பணியாளர்களையும் பல்வேறு சூழ்நிலைகளில் தங்களின் இன்னுயிர் இழந்தவர்களையும் நினைவு கூறும் மகத்தான நாள். 2003 இதே நாளில் ஐநா பொதுச்செயலரின் ஈராக் நாட்டிற்கான சிறப்பு தூதர் செர்ஜியோ வியேரா டி மெல்லோ என்பவரும் 21 பணியாளர்களும் பாக்தாத் நகரில் குண்டுவீச்சு தாக்குதலில் கொல்ல

கொல்லப்பட்டனர். 34 ஆண்டுகள் ஐநாவிற்காக பணியாற்றிய செர்ஜியோவின் நினைவாக 2009 ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் உலக மனிதநேய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனிதநேய பண்பாளர்களை இந்நாளில் போற்றி வணங்கி மகிழ்வோம்.

0: நேயர்களிதுவரை கேட்டது சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியுடைய ஒரு பகுதி. இந்த வெற்றி பலரின் கனவு, பலருடைய வாழ்க்கை, ஏன் வாழ்க்கைக்கான அர்த்தம். வெற்றிங்கிற இலக்கை நோக்கிய பயணம் மெதுவா இருந்தா கூட பரவாயில்லை, ஆனா அதற்கான முயற்சிகளை மட்டும் நாம நிறுத்தவே கூடாது. தன்னம்பிக்கையோடும் சிறு புன்னகையோடும் இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு FM Rainbow 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: தமிழ் அமுதம் வழங்குபவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
1: உலகம் முழுவதும் 7300 மொழிகள் இப்போது பேசப்பட்டு வருவதாக ஒரு புள்ளிவர குறிப்பு சொல்லுகிறது. இந்தியாவின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனாலும் நாம் யோசித்து பார்த்தால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ் மொழியும் சீனமும் தான் 3000 ஆண்டு பாரம்பரியமிக்க மொழிகளாக இருக்கின்றன. இன்றைக்கும் சீரிழமை திறம் வாய்ந்த மொழியாக நம் தமிழ் மொழி இருக்கிறதென்றால் 3000 ஆண்டு இலக்கிய வரலாறும் 2000 ஆண்டு தமிழ் கவிதை வரலாறும் கொண்டது நம்முடைய தமிழ் மொழி. அதில் மரபு கவிதைகள் என்று விளைந்து மலர்ந்த நம்முடைய அந்த கவி வரலாற்றில் ஒரு கட்டத்துக்கு மேல் புது கவிதைகள் என்று சொல்லப்படுகிற நவீன கவிதைகள் வந்தன. மேலை நாட்டு இலக்கியங்களில் D.S. எலியட், எஸ்ரா பவுண்ட் போன்றவர்கள்தான் புதுக்கவிதையை கொண்டு வந்தார்கள். வால்ட் விட்மன் அதற்கான வழி கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் தன்னுடைய புதுமை கண்ணோட்டத்தோடு பார்த்து பழகிய மகாகவி பாரதி சொல் புதிது, பொருள் புதிது, நடை புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாகவிதை என்று பேசினார். அவர் தன்னுடைய கவிதைகளில் புதிய புதிய முயற்சிகளை கொண்டு பார்த்தார். இந்த புதுக்கவிதை வடிவங்களை 3 பிரித்து கொள்ளலாம் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார். 1 கவி வசனம், 2 வசன கவிதை, 3 கட்டற்ற கவிதை என்று சொல்லப்படுகிற புதுக்கவிதை என்றால் இந்த வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர் மகாகவி பாரதி. காட்டு வாத்து என்கிற தன்னுடைய தொகுப்பின் மூலம் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதை தொகுப்பை 1930களில் கொண்டு வந்தார். 1950களில் எழுத்து இயக்கம் தன்னுடைய புதுக்கவிதைக்கான ஒரு தளமாக இருந்தது. 70களில் தோன்றிய வானம்பாடி இயக்கம் பிறகு புதுக்க

0: இதைக்கான ஒரு விரிந்த தளத்தை கொண்டு வந்தது. பிறகு 80-90களில் அது மக்கள் இயக்கமாக மாறி இன்றைக்கு வரை கவிதை என்பது பல்வேறு வடிவங்களில் எழுதப்பட்டு வருகிறது. புதுக்கவிதை வந்த பிறகு வந்தாது என்றாலும் கூட ஹைகூ, சென்ட்ரியூ என்றெல்லாம் பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது புதுக்கவிதை மக்களின் மனதுக்கு நெருக்கமான வடிவமாகவும் ஏராளமான இளைஞர்கள் எழுதி பார்க்கிற வடிவமாகவும் இருக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் அடிக்கடி ஒரு இளைஞன் முகம் பார்த்துக் கொள்வது போல தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சமூக விஷயங்களை எல்லாம் எழுதி பார்க்கிற வடிவமாக இன்றைக்கு புதுக்கவிதை இருக்கிறது. இப்படி கூட நாம் யோசிக்கலாம், கண்ணாடி என்பது வெளிமுகத்தை காட்டுகிறது, புதுக்கவிதைகள் உள்முகத்தை காட்டுகிறது. அப்படி ஏராளமான நல்ல வரிகளோடு இன்றைக்கு வரை தமிழ் கவிதையை அலங்கரித்துக்கிற புதுக்கவிஞர்கள் ஏராளம். வைரமுத்து, மேத்தா, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், சிற்பி, புவியரசு என்று தொடங்கி பாரதிகளாக இருக்கிற பழனி பாரதி, கவிதா பாரதி, யுக பாரதி என்று ஆரம்பித்து கந்தர்வன், பாலா என்று போய் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இன்றைக்கு கவிதை எழுதுகிறவருடைய பட்டியலாக இருக்கிறது. அதில் பல பல நல்ல நல்ல விஷயங்களும் வந்திருக்கின்றன. குறும்பான கவிதைகளும் இருக்கின்றன, சமூக அக்கறையோடு தெரிக்கின்ற கவிதைகளும் இருக்கின்றன. எதையும் அந்தந்த காலத்தில் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பது நம்முடைய அனுபவம். அதை உணர்த்துகிறார் போல் ஒரு கிண்டல் கவிதையில் ஒரு புதுக்கவிஞர் சொல்கிறார், காலானே காலானே கோமாளி காலானே, காலானே காலானே கோமாளி காலானே, நேற்று பெய்த மழைக்கு இன்று குடை பிடிக்கிறாயே என்று அவர் பேசுகிறார். அப்படி சுவாரஸ்யம் நிறைந்த கவிதைகள் நிறைய இருந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கும் அதனுடைய நவீன வடிவங்களை இளைஞர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதிலே சமூக அக்கறையோடு கூடிய கவிதையை தந்த கந்தர்வனுடைய ஒரு வரி குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்று நினைக்கிறேன். அதை சொல்லி நான் என் கருத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பேசினார். அப்படி புதிய புதிய வடிவத்தில் புதிய புதிய குரலோடு கவிதைகள் வரட்டும். 100 பூக்கள் மலரட்டும் என்று மாவோ சொன்னார், இன்னும் பல 100 பூக்கள் மலரட்டும் என்று நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். காற்று இருக்கிற வரை கவிதை இருக்கும், மனிதர்கள் இருக்கிற வரை கவிஞர்கள் இருப்பார்கள்.
1: தமிழமுதம் வழங்கியவர் கவிஞர் ஜீவி அவர்கள்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான NTA தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. NTA நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் NTA தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய DSR டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத் திட்டத்திற்கு மத்திய

0: அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டுவராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாங் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் ராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாகவும், தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில்

0: இடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் அலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ஏழு மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையமும் திருச்சி அண்ணா கோளரங்கமும் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கணிதம் அறிவியல் திறன் தேர்வுகளை வரக்கூடிய அக்டோபர் 4 மற்றும் 11 தேதிகளில் நடத்த உள்ளன. இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா 94 86 34 10 63 அப்படிங்கிற இந்த அலைபேசியிலேயோ அல்லது 77 08 94 28 72 இந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் சார்பில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் அதாவது 21ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுல 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு இளநிலை, முதுநிலை, பொறியியல் படிப்பு முடிச்சவங்க கூட கலந்து கொள்ளலாம். இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா திருச்சி மாவட்ட இணைப்பு எண் 431 241 35 10 அப்படிங்கிற இந்த எண்ணிலேயோ அல்லது 94 99 55 90 2 இந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. எட்டு மணிக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மொபைல் எடுங்க 938 546 101 இந்த வாட்ஸ்அப் எனக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற படம் மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில 8 மணிக்கு.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஒரு நல்ல பல் ஆரோக்கியங்கிறது தினசரி பல் துளக்கறதுல தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம பல் ஆரோக்கியங்கிறது நிறைய இருக்குங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஈரிகளுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் டாக்டர்?
2: ஒரு வீடு கட்டுறப்ப நமக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பல்லு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணுங்க. ஈரிகளோட ஹெல்த் தான் பல்லு எவ்வளவு வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ ஈரல பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அழுக்கு. நம்ம எப்ப வந்து அந்த டெபாசிட்ஸ பத்தி கவலைப்படுறது இல்லையோ, பற்கள்ல கரை காரை இது ரெண்டுமே பிடிக்கிற வரைக்கும் விடுறோமோ அப்ப வந்து அந்த கம் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பல்லுல இருக்கிற டெபாசிட்ட ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்னு வந்து பிளாக்னு

0: சொல்லுவோம், அதாவது சாஃப்டா இருக்கிற டெபாசிட், அந்த டெபாசிட் மேல கால்சியம் சால்ட்ஸ் டெபாசிட் ஆகி ஆகி என்ன ஆகும்னா அது கால்குலஸ்னு மாறிடுங்க. ரொம்ப ஹார்டா இருக்கிற அந்த காரைக்கு பேர் வந்து கால்குலஸ்னு சொல்றோம். இந்த பற்கல்ல ஏற்படுற சாஃப்ட் டெபாசிட் எப்படின்னா பிரஷ் பண்றப்பயே கிளீன் ஆயிடும். இதே அந்த ஹார்ட் டெபாசிட் வந்து நீங்க ஒரு பல் டாக்டர் கிட்ட போய் ஸ்கேலிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதாவது கிளீன் பண்ணணும், தண்ணிய வந்து கொஞ்சம் ப்ரெஷரா அடிச்சு அந்த காரைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சோ பற்காரைகள் கரைகள் வச்சிருக்கிறது நல்லது கிடையாது. அது என்ன பண்ணுவோம்னா கம்ஸ எஃபெக்ட் பண்ணிடும். அது இல்லாம கம்ஸ்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரெக்னன்சி டைம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால கொஞ்சம் கம்ஸ்ல பிளட் வர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுகர் அன்கன்ட்ரோல்டா இருக்கோ, கண்ட்ரோல் டயபெட்டிஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, யாருக்கெல்லாம் அன்கன்ட்ரோல்டா இருக்குதோ அவங்களுக்கு வந்து கம்ஸ்ல ரொம்ப வலி, வீக்கம், சும்மாவே பல்லு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். இது வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. அதுக்கப்புறம் வைட்டமின் டெஃபிஷியன்சி, எப்ப விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குதோ அப்ப வந்து கம்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். ஏன்னா கம்ஸ்ல வரும் முக்கியமான புரோட்டீன் இருக்கு, கொலாஜன் அதுக்கு பேரு, அதுதான் வந்து கம்ஸோட பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லணும். அந்த கொலாஜன் எதுல இருக்குன்னா நம்ம நார் சத்து நிறைந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதுல நிறைய இருக்குது, வைட்டமின் சிலையும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றப்ப கம் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்ப நிறைய ஜங்க் ஃபுட்டு ஃபைபர் இல்லாம சாப்பிட்றீங்களோ அப்ப இந்த கொலாஜன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து கம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஃபெமிலியலா, இப்ப அப்பா தாத்தாவுக்கு எல்லாம் சீக்கிரமா பல்லு ஆடி விழுகிற டெண்டன்சி இருக்குதுன்னா உங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஷியூரா நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து பல்லு சீக்கிரத்துல விழுகும்னு, உங்களோட மெயின்டெனன்ஸ்னு ஒன்னு இருக்கு. நீங்க காலையில நைட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு ரெகுலரா டென்டிஸ்ட் கிட்ட ஒரு 6 months to 1 year செக்அப் பண்ணிட்டு வைட்டமின்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினேட்டா அவ்வளோ சீக்கிரத்துல பல்லு விழுகாது. இருந்தாலும் கம் ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஃபெமிலியலாவும் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கணும். அப்புறம் இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வருஷ கணக்கில் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கம்ஸ்ல இருக்கும். அதை வந்து ட்ரக் இன்டியூஸ்டு கம் டிசீஸ்னு சொல்லுவோம். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து நீங்க எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து நாங்கள் சேரோட பொசிஷனே வந்து உங்களுக்கு ஒரு பிரெக்னென்ட் விமன் படுக்கிறதுக்கு கன்வீனியண்டாக இருக்காது, கிட்டத்தட்ட படுக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அது வந்து அந்த போஸ்டரல் வேரியேஷன்னால ப்ரெக்னென்சி டைமில் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். அப்படி எமர்ஜென்சி ப்ரொசீஜர் பண்ணி தான் ஆகணும்னா ஃபஸ்ட்டு 3 months பண்ண முடியாது, அதே மாதிரி லாஸ்ட் 3 months அதாவது 7 months 10 months வரைக்கும் பண்ண முடியாது. அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஏதாவது எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ் அதை பண்ணணும்னா பண்ணலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரெக்னன்சி டைம்ல ஓரல் ஹைஜீனை நல்லா வச்சுக்கோங்க. இன்னொரு ரீசன் ஏன் வந்து பிரெக்னன்சி டைம்ல டென்டிஸ்ட் கிட்ட வர்றதை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும், பெயின் கில்லர்ஸ் போடுற மாதிரி இருக்கும், பிளசன்டல் பேரியர்னு ஒன்று இருக்கு, உங்க குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் நாங்கள் ட்ரக்ஸ் கொடுப்போம். இருந்தாலும் அனாவசியமா நம்ம ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை வேற எந்த மெடிசன்ஸ் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்றது நல்லது. அதனால வருமுன் காக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நீங்க எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கணும். நார்மலா ஒரு ஸ்கேலிங்கோ ரூட் பிளானிங்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் வருஷத்துல ஒரு வாட்டி டென்டிஸ்டை பார்த்து தேவைன்னா செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஈறு பிரச்சனையை ஈஸியா தடுத்துக்கலாம்.
1: விபத்துகள்னால ஏற்படக்கூடிய பல் பாதிப்புகளை குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். தங்கமும்

மங்கி போகாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு குட்டி தகவலோட தெரிஞ்சுக்கலாம் திருச்சியில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 14,291 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 254 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே போல பெட்ரோல் டீசல் என்ன விலையில விக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இன்னைக்கு உலக புகைப்பட நாள். புதன் புத்துணர்ச்சி தருவது, அதுவா இதுவா வசந்த அழைப்பு. இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா? நேரலை தொலைபேசி நிகழ்ச்சிக்கு வரலாம் நேயர்களே. தொட்டு வர எண்கள் 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல நிறைய பயன்கள் பலன்கள் இருக்கதான் செய்யுது. ஒவ்வொன்றிலையும் ஏதாவது ஒண்ணு இருக்கு. அந்த வகையில கேப்சிகம், அதாவது குடைமிளகாய்னு சொல்றோம், அம்பர்லா சில்லி அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு பல நிறங்கள் இருக்கு. மஞ்சள், பச்சை, சிவப்பு, அதாவது ஆரஞ்சு கலந்த சிவப்புல கிடைக்குது. இதுல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், நோய் எதிர்ப்பு சக்தி, கண் பார்வை, செரிமான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா எங்க பயிரிடப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மெக்சிகோல தான் இந்த குடை மிளகாய் நிறைய பயிரிடப்படுது. இந்த ஒரு குட்டி தகவலோட திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 22 ரூபாய், கத்தரிக்காய் 60, அவரைக்காயும் 60 ரூபாயில் கிடைக்கிறது, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 80, பெரிய வெங்காயம் 54, பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌ சௌ புடலங்காய் நூல் கோல் 40 ரூபாயில் கிடைக்கிறது, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, கருணை கிழங்கு 1 கிலோ 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனை 50, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 1 கிலோ 80, முட்டைக்கோஸ் 32, பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாயில் கிடைக்கிறது, எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் பரங்கிக்காய் 20 ரூபாயில் கிடைக்கிறது, ஆப்பிள் 250, ஆரஞ்சு 150, மாதுளை 1 கிலோ 220, திராட்சை 120 ரூபாய்.

0: நேயர்களே, அடுத்ததா இதய ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. எப்பவுமே வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்க நேயர்கள், இன்னைக்கு நீங்க நேரலையில உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்க போறீங்க. எண்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 4431 இந்த இணைப்பு என்னோடு 240 102 1, அப்படி இல்லை அப்படின்னா 246 102 1. இரு எண்களில் ஏதாவது ஒரு எனக்கு தொட்டு வாங்க. இதய ராகம் நிகழ்ச்சியில உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். இனி வானிலை முன்னறிவிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க.

0: இதுவரை தரமான தகவல்களோடு இனிய இசையை தந்தது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர். நேர்களே, அடுத்ததா இதே ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. எப்பவுமே வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருந்த நேர்கள், இன்னைக்கு நீங்க நேரலையில உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை கேட்க போறீங்க. எண்கள் 4031 இந்த இணைப்பு என்னோட, 240-102-1 அல்லது 246-102-1 இந்த இரு எண்கள்ல ஏதாவது ஒரு எண்ணுக்கு தொட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை கேட்டு ரசிக்கலாம் இன்னைக்கு இதய ராகம் நேரலையாக. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 8 மணி, இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள், அதன் முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நீர்வளம், ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதோடு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளனர். முன்னதாக சட்டப்பேரவையில் துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, சென்னை கோவை தூத்துக்குடியை இணைக்கும் தொழில் தட விரைவு சாலை உருவாக்கப்படும் என்றார். திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவிருப்பதை ஒட்டி கோவளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலங்கானா முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, எல்லைப் பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக இத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. மேலும் தாழ்வான கடலோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகுதல் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் எச்சரித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழாவை ஒட்டி வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் இடையே வரும் 29ஆம் தேதி முதல் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்பட உள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. இந்த ரயில் குழித்துறை, நாகர்கோவில், மதுரை, திருச்சி வழியாக இயக்கப்பட உள்ளது. காலையில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய 4ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. இலங்கை வெற்றி பெற மேலும் 288 ரன் எடுத்தாக வேண்டும் என்ற நிலையில் 5வது இறுதி நாள் ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. 2வது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.

உண்மையான நண்பர்கள் நம் வாழ்க்கையின் அழகான அத்தியாயங்கள். அவர்களால் உருவாகும் நினைவுகள் காலம் கடந்தாலும் என்றும் இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாவிட்டாலும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்போம் வாங்க. இனிய நாளை இனிய நினைவுகளுடன் மகிழ்ச்சியாய் தொடங்குவோம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எப்பவுமே உங்களோட நிறைஞ்சிருக்க எங்களோட இணைந்திருங்கள். இது ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று. நேர்கள் இனி கேட்கலாம் இதய ராகம். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு உங்க இதயம் தொட்ட புது பாடல்களை கேளுங்க. நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு பாடல் வருது, பாடலுக்கு அப்புறம் இணைவோம்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610. அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இதய ராகம். நேயர்களை உங்க இதயம் தொட்ட புது பாடல்களை கேட்க நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-1 மற்றும் ஒரு எண் 246-102-1.

0: Government releases list of 44 recruitment exams cancelled due to irregularities amid students' protest. Anti-corruption branch of Delhi government arrests former minister and AAP leader Satender Jain and five others in the Jal Board bribery case. UAE suspends all trade and financial dealings with Iran after accusing it of missile threat. And India to take on Pakistan in the crucial Pool D match of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, Netherlands today. And with that, we end the morning news. Have a nice day.
1: இணைந்திருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஏட்டு மணி 31 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 இதய ராகம். இன்னைக்கு உங்க இதயம் தொட்ட பாடல்களை, புது பாடல்களை தொட்டுவர் கேட்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-101-246-102-1. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய முதல் நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
8: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்குடம் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
8: அருமையா இருக்கிற மேடம். நீங்க எல்லாரும் நல்லா
1: இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா?
8: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
1: என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு? புது பாடல்,
8: ஒரு அருமையான பாடல், சித்தா படத்துல இருந்து கண்கள் ஏத என்ற பாடல்.
1: ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
8: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டு சேஃபம் ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: எட்டு மணி 36 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேயர்களோட இதயம் தொட்ட பாடலை கேட்க நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யாரெங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யாரெங்கன்னு பேசுறீங்க?
6: முத்துக்குமரன், சமயபுரத்துல இருந்து.
5: முத்துக்குமரன், சமயபுரத்துல இருந்து. நலமா இருக்கீங்களா
6: முத்துக்குமரன்?
5: இணைப்பு கிடைச்சிருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க இணைப்பு கிடைச்சதுக்கு?
6: என்ன
5: பாடல் குடுக்கலாம்? உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வருது, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
6: ஓகே ஓகே, தேங்க்யூ.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ராஜேஸ்வரி,
3: அருமையான இன்ட்ரோ, சூப்பரா இருந்தது. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஓகே, வாரிசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அருமையான ஒரு பாடல் வருது. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
2: நன்றிமா.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 8:47 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சியில உங்க மனதுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்களை தொட்டு வாங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ அன்பான இணையம் மேடம், திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் குமுளூர்லேருந்து சரவணன் பேசுகிறேன்
0: மேடம். லால்குடி குமுளூர்லேருந்து சரவணன்,
1: நலமா
0: இருக்கீங்களா
1: சரவணன்? நலமா இருக்கும் மேடம், நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இது கடாரம் கொண்டாடுல இருந்து தாரமே தாரமே வேற எதுவும்
0: என்ன பாடல் கேட்டிருக்கீங்க? இனிப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது மொபைல் பட்டஞ்சல் மொபைல் தான், அதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு ட்ரை பண்ணேன்.
0: ஓகேங்க ஓகேங்க,
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, இனிப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: உங்களுக்கான பாடல் வருது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்கெல்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சா சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்.

0: அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காதே அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீனு நம்ப தான் போற.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவிய, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்ட போட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்கள்ல எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சியை பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 0427-241-0408 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 9 மணி வசந்த அழைப்பு அதுவா இதுவா விவாத நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா சமூக ஊடக விளம்பரமா? நேயர்களே, நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு என்னோடு, 240 102 1 மற்றொரு 246 102 1 நிலையத்தில் நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திரா காந்தி தேசிய வன அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகிறார். 2025-27 பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டில் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர புதிய சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் புதிய நிபுணர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய தேசிய தேர்வு முகமை வினாத்தாள் தரத்தை உயர்த்த 4 சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நீர்வளம், ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை, சுற்றுலா, கலை பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. துறை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜேஷ்குமார் இவ்விவாதத்தில் பங்கேற்று புதிய அறிவிப்புகளை வெளியிடவுள்ளனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாநில கலந்தாய்வின் முதல் சுற்றில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளில் பொறியியல் 1 வகுப்புகள் இன்று தொடங்குகின்றன. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகளுக்கு சேவையாற்ற ஆய்வாளர்கள் பணிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் தற்காலிகமாக பணியாற்ற தகுதியுடைய அலுவலர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வரும் 2027 ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹஜ் பயணிகளுக்காக சேவையாற்ற ஹஜ் ஆய்வாளர் பணிக்கு சவுதி அரேபியாவில் சுமார் 2 காலம் தற்காலிகமாக பணியாற்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இப்பணிக்கு தன்னாட்சி அமைப்புகள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், துணை ராணுவ படைகளில் பணியாற்றும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் வரும் ஆகஸ்ட் 27 நிகர்நிலை மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: மயிலம் புதுச்சேரி சாலையில் வாகன சோதனையின் போது புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஏராளமான மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி பூல் டி பிரிவில் இந்தியா இன்று மாலை 6:30 பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: எதிரும் புதிருமான வாதங்களும் கருத்து மோதல்களும் மோசமில்லை, அவை நமக்கு தெளிவை தருகிறது, ஆய்ந்தறிய வாய்ப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா விவாதத்திற்கு உங்களை வரவேற்று இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற அறிமுக நேயர்கள் 0431-240-102-1 இந்த நிற்கு அழைக்கலாம். நமக்கு ரொம்ப பழக்கமான வழக்கமான பாசக்கார நேயர்களே, நீங்க 0431-240-102-1 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய சூழலில்

புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா? சென்ற வார விவாதத்தின் தொடர்ச்சி தான் என்று நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர அழைக்கிறோம். எப்படி நிகழ்வுகளின் நீட்சியா அது அப்படியே ஒரு விளம்பர மோகமா போயிடுது அப்படின்லாம் நம்ம சென்ற வாரம் பேசியிருந்தோம். இப்போ இந்த புகைப்படம் எடுக்கிற பழக்கம் சமூகத்துல ரொம்ப விரவி கிடக்குது. எதுக்கெடுத்தாலும் புகைப்படம், நின்னா உக்காந்தா எங்க போனையாப்பா? ஒரு இடத்துக்கு எல்லாம் என்னது நண்பர்களா கூடி போய் சாப்பிட போயிருக்காங்க, ஒரு விருந்து மாதிரி தான், அப்படி சந்தோஷமா மகிழ்றதுக்கு. அது வேற விஷயம், எதுக்கெடுத்தாலும் விருந்து ட்ரீட் எப்ப இப்படின்னு கேட்கறது அது வேற பழக்கம். நம்ம ஏற்கனவே இதை பத்தி அதுவா இதுவாலும் பேசியிருக்கிறோன்னு வைங்க, போகிற இடத்துல எல்லாம் புகைப்படமோ, அங்கிருந்து நாங்கள் இந்த சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு தனித்தனியாக புகைப்படம் எடுத்து அப்புறம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து போட்டு அதை வந்து இந்த வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்டேட்டஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதில் வரிசைக்காக போட்டு போட்டு வச்சு அப்படி மகிழ்ந்து கொண்டாடுறது இல்லை நல்லது தானே? மகிழ்ச்சியாக இருக்கோம் நாங்கள் இந்த நினைவுகளை நாங்கள் இப்படிலாம் சேமித்து வச்சுக்கிறோம், எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, எப்பா இதில் இந்த அலப்பறை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு பார்க்குறவங்க ஒரு பக்கம் நினைப்பாங்க. ஆனால் இது சமூக ஊடக விளம்பரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஏன் எப்போவும் எதிர்மறையாகவே பார்க்கணும் அப்படின்ற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா?

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா அப்படின்னு எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சும்மா சொல்லுவோம் அப்படின்னு வாட்ஸ்அப் வழியாக சென்ற வாரம் சொல்லியிருந்தாங்க. விடுபட்டதுனால நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சியில் அவங்களுடைய கருத்து இடம்பெறுகிறது. பெல் டவுன்ஷிப் பகுதியிலேருந்து ராமலட்சுமி என்ன சொல்கிறாங்க, நினைவுகளின் சேமிப்பு தான் இப்போவும் அம்மா வீட்டில் சுவர்களில் மாட்டி இருக்கிற ஒவ்வொரு புகைப்படத்துக்கும் ஒவ்வொரு கதை காரணம் சொல்லுவாங்க. இப்போ உள்ள பசங்க எடுக்கிற புகைப்படங்கள் விளம்பரத்துக்குனாலும் இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு அதுவும் நினைவுகளின் சேமிப்பு தான் அப்படிங்கிறாங்க. எடுக்கும் புகைப்படங்கள் மறைவிற்கு பிறகு அதுவே நாம் தேடி அடைய வேண்டிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு மற்றும் ஒரு நேரம் அவங்க பெயர் குறிப்பிடலை. இது போல நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப் வழியாக இல்லை, நீங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாகவே இதை கருதி முழுமையாக நீங்கள் தொலைபேசி வழியாகவே பங்கேற்கலாம். 0431240102 மற்றும் ஒரு எண் 2460201 இந்த எண்களை தொட்டு நீங்கள் பேசலாம். நேயர்களே, இந்தியாவில் முதல் பிரபல புகைப்பட கலைஞர் யாரு அப்படின்னு கேட்டால் லாலா தீன் தயாள் அவர்கள்னு சொல்லலாம். இவரை ராஜா தீன் தயாள்னு கூட அழைக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஜான் முரே, சாமுவல் போர்ன் மாதிரியான பிரிட்டிஷ் மருத்துவர்களும் அதிகாரிகளும் தான் இந்தியாவில் முதன் முதலாக படங்களை எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் ராஜா தீன் தயாள் போன்ற இந்திய கலைஞர்கள்லாம் உருவாகி இருக்கிறாங்க. இந்தியாவில் முதல் பெண் புகைப்பட கலைஞர் யாரு அப்படின்னு கேட்டால் ஹோமாய் வயாரவலா அவர்கள். இவங்க டால்டா 13, டால்டா 13 அப்படின்ற புனைப்பெயரில் அறியப்படுறாங்க. சுதந்திர காலம், காந்தி, நேரு மாதிரியான தலைவர்களுடைய வரலாற்று தருணங்களை படம் பிடிச்சவங்க. இப்போ நாம ஒருத்தவங்கள்ட்ட பேச போறோம். அவங்க ஒரு பல் மருத்துவர், தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. இன்னைக்கு உலக புகைப்பட நாள் வேற இல்லையா, அவங்க ஒரு பல் மருத்துவராக இருந்தால் கூட புகைப்பட கலைஞராகவும் இருக்கிறாங்க. அவங்க பேரை கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கேட்டவங்க பேரில் ஒரு பேராக வருதே அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்க பேர் டாக்டர் தீன் ராஜா அவர்கள். எப்படி அவங்க பேர் இப்படி தீன் வந்தது, என்ன ஒரு சம்பந்தம் பாருங்களேன். நம்ம இப்போ தான் சொன்னோம் ராஜா தீன் தயாள் அப்படின்றவங்க நம்ம இந்தியாவிலே முதல் புகைப்பட கலைஞர் அறியப்படுறாங்க. அவங்க பேரில் ஒரு பகுதி இவங்க பேரில் இருக்கே. வாங்க, வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, எப்படி உங்க பேர் எப்படி இப்படி தீன் வந்தது, அது முதல்ல சொல்லுங்க.
4: கண்டிப்பா மேம், அது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான். எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து நர்ஸ் கம்போண்டரா இருந்தாங்க. தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் நான் பிறந்திருந்தப்ப எங்க அப்பா எப்போனால டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு டீன் வர்றாரு, மெடிக்கல் காலேஜ் டீன் வர்றாங்கன்னா அவரே உள்ள உள்ள அப்பனா டீன் அவ்வளவு பெரிய ஆளா, சார் நம்ம பையனா ஒரு பெரிய டீன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா சேர்த்து டீன் ராஜா சொல்லிட்டு அப்போதைக்கு பிறக்கும் போதே 1984 வச்சுட்டாங்க மேம்.
3: ஓ, அந்த டீன் நீங்க டிஇஏஎன், சரி சரி.

0: சரி. நான் கூட இப்படி நீங்க புகைப்பட கலையில வேலை ஆர்வமா இருக்கிறீங்களா, இப்படி எதுவும் பேரை மாற்றி வச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு நினைச்சோம். ராஜா தீன் தயாள் அவர்கள் நினைவாக எது வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா பாருங்களேன், அப்படி அமைஞ்சு போச்சு. தீனும் இருக்கு, ராஜாவும் இருக்கு. இப்போ உங்க பேர்ல அவரும் ஒரு கலைஞர், புகைப்பட கலைஞராக இருந்தாரு, நீங்களும் அப்படி இருக்கிறீங்க. நீங்க ஒரு பல் மருத்துவர், முழு நேரம் வேலையில தானே இருப்பீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு புகைப்படம் எடுக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது?
1: கண்டிப்பா மேம், நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா வந்து நான் படிக்கும் போதே எனக்கு ஆர்வம் இருந்துச்சு. அப்போதைக்கு நம்மள பொருளாதார சூழ்நிலைகள்னால கேமராவில வாங்க முடியல. சோ நான் கிளினிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு, சோ இந்த வாழ்க்கை எல்லாரும் போல, எல்லாரும் இப்ப எங்க அப்பா அம்மா பாக்குறேன், மற்றவங்களை பாக்குறேன், சின்சியரா வேலை பாக்குறாங்க, மறுபடியும் அவங்களோட குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு வாழவே கிடையவே கிடையாது, அவங்க ஆசைகளுக்குன்னு வாழவே கிடையவே கிடையாது. ஏஜ் ஆன பிறகு அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க, இப்படியே ஓடிட்டோம், எங்களுக்குன்னு வாழணும்னு. அப்பதான் நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப டேடுடைய லைஃப் என்ன வாழ்ந்துருக்கோ, பிழைப்புக்கான வழியை தவிர வேற என்ன பண்ணலாம் சொல்லி நினைச்சப்ப, அப்பதான் இக்கிகை, ஜப்பான்ல வந்து அந்த இக்கிகை புக்கு படிச்ச பிறகுதான் எனக்கு புக்கு படிக்க ஆகும் உண்டு. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழும்போது மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா நம்ம எல்லாம் டைம் ஒதுக்க முடியணும். கேமரா வாங்கினேன், கேமரா பத்தி பெரிய இதெல்லாம் தெரியாது. பக்கத்துல உள்ள கடைக்காரங்கள்ட்ட அதை பத்தி டெக்னிக் எல்லாம் கத்துக்கிட்டு சும்மா நானாவே கோழி காக்கா பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஸ்ட்ரீட் சொல்லிட்டு மார்க்கெட்ல உட்காந்து எடுத்துட்டு இருப்பேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பயந்தாங்க, ஏதாவது டாக்டருக்கு படிக்க வச்சோம், பையன் பாட்டுக்கு இப்படி எதாவது எடுத்துட்டு இருக்கானு சொல்லிட்டு. எனக்கு அது ஒரு தியானம் மாதிரி ஒரு அமைதியை கொடுத்துச்சு. இந்த உலகத்தை வேற மாதிரி பாக்குறதுக்கான பார்வையை கொடுத்துச்சு மேம்.
0: சரி சரி. இப்போ நீங்க எந்த மாதிரி புகைப்படங்கள் எடுக்கிறீங்க?
1: ஆக்சுவலா 2000 இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு பறவைகளை பத்தி ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு. எப்படின்னா நம்ம இப்படியே போயிட்டு இருக்கோமே சொல்லிட்டு கேமரா எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண பிறகு பேஸ்புக் மூலமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்க மூலியமா வந்து சரி பறவைகளை பத்தி வைல்ட் லைஃப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரிஸ்ல ஆரம்பிச்ச எங்க பயணம் அப்புறம் இந்தியா ஃபுல்லா தொடர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் லிட்டில் ராணா வச்சு குஜராத், டெசர்ட் நேஷனல் பார்க், ராஜஸ்தான், அப்புறம் வெஸ்ட் பெங்கால மகானந்த ஒயில் சாங்சுரி, கசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாம், அப்புறம் நாற்பஞ்சா லாவா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இப்ப போயிட்டு இருக்கோம் மேம் பறவைகளை பத்தி.
0: சரி, இப்போ நீங்க வந்து முறையா கத்துக்கிட்டீங்களா புகைப்படம் எடுக்கிறதுக்கு? இதுவும்
1: அது அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா ஏற்கனவே எடுத்துட்டு உங்களை பக்கத்துல கேட்டு கேட்டு அப்படியே பழகிட்டு இருந்தா மேம்.
0: அப்படி பழகிட்டீங்க. சரி, இப்ப எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, எல்லார்கிட்டயும் இந்த திறன் பேசி இருக்கு. அதுல வந்து இந்த கேமரா குவாலிட்டி பார்த்து தான் எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறோம். அது நல்லா வரணுன்றது எல்லாரோட எண்ணவுமா இருக்கு. ஏப்பா நீங்க சரியா எடுக்கல, கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு போட்டோகிராஃபர்ட்டே கேட்டு வாங்கி எடுப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: கண்டிப்பா மேம், ஒரு வகையில வந்து காட்சிப்படுத்துதல வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறோம். ஏன்னா அது வந்து கண்டிப்பா நம்ம தலைப்பேற்ற மாதிரி நினைவுகளோட ஒரு சேமிப்பு தான் அது. அத வந்து நம்ம வந்து பிற்காலங்கள்ல பார்க்கும்போது நம்மள வந்து மீட்டெடுத்துக்க முடியும். ஆனா அதே நேரத்துல வந்து நான் என்னோட பார்வையில பன விலங்குகளுக்கான புகைப்படத்துக்கான பார்வையில பார்க்க போனா, இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு கருவி. இப்ப வன உயிரினங்களின் புகைப்படங்கள்ல என்ன பண்ணலாம், பொதுமக்கள் இது இயற்கையான மீதான ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் அக்கறையும் உருவாக்க முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களை புகைப்படம் மூலம் அறிமுகப்படுத்தும் போது அவற்றோட பாதுகாப்பு மற்றும் சமூக புரிதலை வந்து அதிகரிக்க உதவும். எனக்கே வந்து எப்படின்னு சொன்னா, ஜிப், கிரேட் இந்தியன் பஸ்டான் ஒரு பறவை பாத்துக்கோங்க, நம்ம உள்ள காணமயில்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ராஜஸ்தான் டெசர்ட் நேஷனல் பார்க்ல இந்தியா ஃபுல்லா இருந்த ஒரு மிகப்பெரிய சமூகத்துல இருந்த ஒரு பறவை. இன்னைக்கு 150 கீழே தான் இருக்கு காணமயில். ராஜஸ்தான் டெசர்ட் நேஷனல் பார்க்ல மட்டும்தான் இருக்கு. நம்ம சத்தியமங்கலம் தமிழ்நாட்டில எல்லாம் இருந்த பறவை ரொம்ப கஷ்டமா போச்சு. மனிதன் வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு இந்த உயிரினங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப புகைப்படம் மூலமா இன்னைக்கு கூட நாங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து பழைய கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இயற்கை வைல்ட் லைஃப் புகைப்பட கண்காட்சி வச்சிருக்கோம். நோக்கம் அந்த புகைப்படங்களை மக்கள் பார்க்கும் போது, ஆக நம்மளை சுத்தி இவ்வளவு பறவைகள் இருக்கா, இவ்வளவு உயிரினங்கள் இருக்கா, இவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சமூக அக்கறையை, இயற்கை அக்கறையை உருவாக்க முடியும் இந்த போட்டோ மூலமா.
0: வன உயிர் புகைப்பட கண்காட்சி இன்னைக்கு தஞ்சாவூர் நடக்குது. சென்ற வாரம் அதை பத்தி நாம நிகழ்ச்சியில நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம். ரொம்ப நன்றி டாக்டர் தீன் ராஜா அவர்களே நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: சொல்லுங்க, இந்த புகைப்படம் மூலமா இளைய தலைமுறைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அந்த பறவைகளை பத்தி, ஒயில்டு பத்தி, சூழலியல் பத்தி நிறைய கிளாஸஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு வரோம். இவங்க தான் எதிர்காலத்துல ஒரு டாக்டராவோ, இன்ஜினியராவோ, தாசில்தாராவோ, ஒரு கலெக்டராவோ, வக்கீலாக வரும்போது இயற்கை

0: அழிக்காமல் பாதுகாக்கிறது எப்படிங்கிற விழிப்புணர்வோட அவங்க வளருவாங்க. அதற்கான முன்னெச்சரிக்கைகளை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம்.
1: நன்றி நன்றி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா அப்படின்னு நேர்கள்ட்ட கேட்டா சென்ற வாரம்

0: இப்ப நம்ம ஒரு இரண்டு நேயர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டோம். மொத்தம் 9 நேயர்கள் நினைவுகளின் சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமூக ஊடக விளம்பரம் தான் அது அப்படின்னு சொன்னவங்க ஒரு 3 நேயர்கள். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வாங்க, வணக்கம்.
1: வானவில் பண்பலைக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். கந்தான மனித நேயம் என்ற சிந்தனோடு புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, ஆமா, அன்னைக்கு புகைப்படங்களது நினைவுகளின் சேமிப்பு. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பிறந்து அவர்கள் இறந்து விட்ட என் அண்ணனோ எனது பாட்டியோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது, பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்துல பார்க்கும்போது அது ஒரு சேமிப்பான ஒரு மகிழ்ச்சி தான். இப்ப நம்ம என்னதான் நவீனமா வந்துட்டாலும் இன்னமும் நம்ம ஆல்பம் நிகழ்ச்சிகள்
0: எப்படி இதை நம்ம அணுகணும் தெரியுமா? இப்ப முன்னாடி எடுத்ததை இப்போ நீங்க சேமிப்பா பாக்குறீங்க, அது இல்ல இப்ப எடுக்கிறத பின்னாடி எப்படி பாப்பீங்க? அதுதான் கேள்வி. இப்ப சொல்லுங்க.
1: இப்ப என்ன, திருமணமாகட்டும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் நம்ம வந்து புகைப்படத்தை ஆல்பமா போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு வைக்கிறோம், எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், அதை யாரும் விட்டு விடல. எதுக்கு வைக்கிறோம்? அது ஒரு சேமிப்பான நினைவுகள் தானே. புகைப்படங்கிறது ஒரு போட்டோ கலைஞர் எடுக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு திருமண சடங்குகள்லாம் இருக்கும். அதை புகைப்பட கலைஞர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓரளவுக்கா தெரிஞ்சிருந்தாதான் அந்தந்த நிகழ்ச்சிக்கு அதெல்லாம் அவங்க இப்படி நில்லுங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு. சில நேரங்கள்ல போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒட்டு வைங்க,
0: காலம் எல்லாமே டிஜிட்டல் மின்னணு உலகம் ஆயிடுச்சு. அப்படி பாக்கும்போது இப்போ அதை ஆல்பமா மாத்தி, அதாவது பிரிண்ட் போட்டு ஆல்பமா மாத்துறவங்க எத்தனை பேர்னு பார்த்தாலே விரல் விட்டு எண்ணெல்லாம் போடுறது. ஏன்னா
1: என்ன பண்றாங்க,
0: லிங்க் கொடுத்துட்றாங்கய்யா. இப்போ ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு டிஜிட்டலாக உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க, கிளவுடில் சேவ் ஆயிடுது. நீங்கள் பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்துட்டு விருப்பப்பட்டவங்க அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. சில பேர் ஏதாவது 1-2 புகைப்படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பெரிய படமாக்கி சவுத்துல மாட்டி வச்சுக்கிறாங்க. அவங்களும் ஒரு மின்னணு வகையிலேயே சேமிச்சும் வச்சுக்கிறாங்க.
1: அது ஒரு நல்ல வசதி தான். இப்ப நிறைய போட்டோ எடுத்துட்டு எது தேவை அதை மட்டும் நம்ம ஆல்பம் மட்டும் வைக்கிறோம்ல, எல்லாருமே வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்படி அந்த நினைவுகள்
0: குறைஞ்சிருக்கு அப்படின்றத உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா, இப்ப நினைவுகளின் சேமிப்புன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எடுத்த புகைப்படத்தை நம்ம இப்ப போன் வச்சிருக்கோம் வைங்க, அதுல எடுக்கிறோம், அத கேலரின்னு ஒண்ணு இருக்கு, ஆல்பம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளே வச்சுக்கலாம்ல. அதையே நாம வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அது இதுன்னு பதிவேற்றிட்டு இருக்கோம்.
1: சொல்றேன் இப்ப நம்ம இதெல்லாம் வச்சுக்கிறோம், பாத்துக்கிறோம். ஆனா வீட்டுல போய் அந்த ஆல்பத்தை எடுத்து உட்காந்து குடும்பத்தோட பாக்குறப்ப இருக்கிற மகிழ்ச்சி இதுல கிடையாது. நீங்க வேணா வீட்டுல போய் உங்க வீட்டு ஆல்பத்தை எடுத்து பாருங்க, ஒரு மகிழ்வு ஒரு நிறைவு கிடைக்கும்.
0: சரி ஐயா, சரியா கேள்வி புரிஞ்சுக்கல. இருந்தாலும் நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து நினைவுகளின் சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டோம்னா, சேமிப்பு அப்படின்னா தன்னோடய வச்சுக்க வேண்டியதானே, நாம ஏன் இந்த சமூக ஊடகத்துல அதை நம்ம பதிவிடுறோம், அதுல என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இதுக்கு நேர்கள் வந்து பதில் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உண்மையான நினைவுகள் அப்படின்றது மனதுல பதியிறது தானே. இப்போ ஒரு திருமணத்திலேயோ இல்லைன்னா இது மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு, சுப நிகழ்வுகள்ல இப்படி நில்லுங்க, அப்படி சிரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து செயற்கை எடுக்கப்படுற படங்கள் எப்படி உங்களுடைய உண்மையான நினைவுகளோட சேமிப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த நேரத்துல இயல்பாவே நீங்க அப்படி நடந்துக்கல, ஏதோ சொன்னாங்க புகைப்பட கலைஞர் சொன்னாங்க, இல்ல கூட இருக்க ஏப்பா இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு உங்களை வந்து நீங்களா இல்லாம வேற ஒரு ஆளா ஆக்கி உங்களை எடுக்கிறாங்க, அது எப்படி நினைவுகளின் சேமிப்பு ஆகும் அப்படின்ற கேள்விக்கும் பதில் இருந்தா வாங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
2: நானும் போய் போட்டோ எடுத்துட்டோம், அந்த வந்து வச்சுட்டு இன்னும் நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு 88 ஆகுது.
0: குடும்பம்
2: எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நாங்க வந்து 100-120 பேர் ஒன்னா சேர்ந்து, எங்க அம்மா அப்பாவுக்கு 7 பிள்ளைங்க.
0: சரி,
2: ஏழு பிள்ளைங்களோட பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விழாவே நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போன் பண்ணி, ஆனா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஒற்றுமையா இருக்கும்.
0: சரி சரி சரி.
2: அதனால அந்த இது இன்னும் இப்ப ஒவ்வொரு வீட்லயும்

0: இருக்காது.
1: சரி, அது எப்படி பகிர்ந்தீங்க, எத்தனை லைக்ஸ் ஷேர் கிடைச்சது அதை சொல்லுங்க.
0: அது பையன் வந்து ஒரு நாலு பேர் எங்க பையன்கதான் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு போட்டோகிராஃபர் வச்சு எடுத்து அவங்களே எல்லாத்துக்குமே பிரிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டோம்.
1: அப்படி பண்ணிட்டீங்க. சரி, நீங்க சமூக ஊடகத்துக்குலாம் போகலை, பழைய முறையே கடைபிடிச்சிட்டீங்க, சமூக ஊடகத்துக்கு எல்லாம் போய் பகிரல. ரொம்ப நன்றிங்கம்மா இணைப்புல வந்ததுக்கு. உங்க பேரன்கள் என்ன பண்ணாங்கன்னு அம்மாவுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, விசாரிச்சு வேணா சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பில், அதுவா இதுவா.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மாங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: திருச்சி மற்றும் சேலம் மாங்கலன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா அப்படின்னு விவாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஒரு புகைப்பட கலைஞர் இணைஞ்சிருக்கிறாங்க நிகழ்ச்சியில், அப்துல் அஜீஸ் அவர்கள். திருச்சி துவாக்குடி பகுதியை சேர்ந்தவங்க, 8 வருடமாக இந்த புகைப்பட கலைத்துறையில் தொடர்ந்து செயலாற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த விளம்பர படங்கள் எடுக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உலக புகைப்பட நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: சொல்லுங்க உங்க அனுபவங்கள். இப்ப நீங்க எந்த மாதிரி, இப்போ திருமணங்கள் இந்த மாதிரி வைபவங்கள் அது சார்ந்து புகைப்படங்கள் மட்டும் எடுப்பீங்களா, எப்படி?
1: ஆமா மேடம், இல்ல நம்ம வெட்டிங் ஓரியன்டட் போட்டோகிராஃபியும் பண்றோம், ப்ராடக்ட் போட்டோகிராஃபிஸும் பண்றோம், பிளஸ் அட்வர்டைஸ்மென்ட் வொர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சரி, இல்ல இந்த திருமண வரவேற்பு, திருமண நாள் அப்புறம் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி, முன்னாடி எல்லாம் இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் தானே பெருசா இருக்கும்.
1: ஆமா மேடம்.
0: இப்ப எல்லாம் எப்படி அது மாறி இருக்கு?
1: சாதகமான
0: சூழல் மாதிரி
1: கண்டிப்பா மேடம். ஃபங்க்ஷன்ஸ் அதிகமா போக போக நம்மளுக்கும் வந்து டிமாண்ட், நம்மளுக்கும் ஒர்க் அதிகமாயிட்டு இருக்கும் போது நல்லாதான் போயிட்டு இருக்கு மேடம்.
0: புகைப்படத்துல நல்லா அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உருவாக்குறாங்களோ அப்படின்னு கூட ஒரு பக்கம் தோணுதுல.
1: நிறைய உருவாயிடுச்சு மேடம். அதான் முன்னாடி பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள மட்டும் வச்சு பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஹால் பெருசு பெருசா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னதா இருந்த எல்லா விஷயமே இப்ப ரொம்ப பெருசா ஆயி போச்சு. ஆட்களும் அதிகமாயிட்டாங்க மேடம். அதுக்கேத்த மாதிரி போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நல்லா ஒர்க் ஃபுளோவும் சரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு.
0: நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறீங்க. அதாவது இதுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு ஒரு நிகழ்ச்சியை பண்றதுக்கும் மக்கள் இப்ப தயாரா இருக்கிறாங்க.
1: ஆமா ஆமா,
0: இந்த ஒட்டுமொத்த போக்கையும் ஒரு உங்களை மாதிரி ஒரு தொழில்முறை புகைப்பட கலைஞரோட பார்வையில இருந்து அணுகும் போது பொருளாதார ரீதியா கலைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, மிகப்பெரிய வருவாயை தருது. அதனால நல்ல கலைநயம், கலைநயம்ன்ற கோணத்துல பார்த்தா யதார்த்தமான தருணங்களை இயல்பா படம் பிடிக்கிறது தானே நல்லது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
1: ஆமா மேடம், நிஜமா தான் மேடம். ஏன்னா நம்மள அதுக்காக தானே அவங்க கூப்பிடுறாங்க. சரி, இவங்க நம்மளை கூப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல நல்ல மெமரிஸ் கொடுப்பாங்க. நீங்க கேட்டது அதே மாதிரி நினைவுகளா இல்ல பெருமையான்னு சொல்றது, நினைவுகளுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாங்க. ஆனா அதுல வந்து பெருமையை இன்னைக்கு எல்லாம் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க,
0: விளம்பரத்தை சேர்க்க ஆரம்பிச்சாங்க.
1: ஆமா, நினைவுகள் தேவைதான், ஆனா அதுக்குள்ள வந்து பெருமை விளம்பரங்கள் எல்லாமே தேவையும் உள்ள ஆட் ஆயிடுச்சு.
0: சரி, இப்ப நினைவுகள்னு யோசிக்கும் போது அது பிற்காலத்துல அதை நினைச்சு பாக்குறது அப்படி புரிஞ்சுக்கலாம். விளம்பரம்னா அது இன்ஸ்டன்டா இருக்கு, இப்ப இப்ப அப்படி இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையதான் நிறைய யோசிச்சு பண்றாங்களோ. இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இப்ப சின்ன சின்ன கொண்டாட்டங்களை எதுக்கு பெருசா பண்ணணும், அதெல்லாம் நம்ம நம்ம பழக்கத்துல அது இல்லையே அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணாதா? இல்ல பரவாயில்ல, நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, இப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா?
1: வெளிநாட்டுல போயிட்டு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அங்கதான் இது ஃபர்ஸ்ட் வந்து ஹைல இருந்தது. நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலேசியா சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும் போது அப்ப நம்ம ஊர்ல வந்து சோசியல் மீடியா அவ்வளவு எல்லாம் பெருசா கிடையாது. அங்க வந்து நல்லா பிரபலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நல்ல வியூஸ் போகுது, நல்ல வந்து ஒரு பீக்ல இருக்காங்க, அவங்க நம்ம ஃபங்க்ஷன் வந்து போட்டோ எடுத்தாங்க, நம்மளுக்கு பெருமை அப்படின்னு வெளிநாட்டுல இருந்துச்சு. பர்டிகுலரா ஒரு கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பெருமையா பேசுவாங்க, எங்க ஃபங்க்ஷனுக்கு யார் தெரியுமா போட்டோ எடுக்கிற, அவங்க எடுக்கிறாங்க, இவங்க எடுக்கிறாங்கன்னு. இப்ப நம்ம ஊர்லயும் அதே மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஒரு பிராண்டட வந்து கூட்டிட்டு வந்து நாங்க போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அங்க நினைவுகளுங்கிறத தாண்டி நாங்க இவங்கள வச்சு போட்டோ எடுத்தோம், அவங்கள வச்சு போட்டோ எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் சொல்ற நினைவுகள்லாம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு தேவை மார்க்கெட்டிங், ஒரு ஒரு விளம்பரமும் தேவைப்படுது.
0: சரி சரி, இப்ப நம்ம இயல்பான தருணங்களை படம்

0: பிடிக்கிறது ஒரு வகையா இருந்தாலும் இப்ப இந்த மாதிரி எண்ணிலடங்காத நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி அதை கொண்டாட ஆரம்பிச்சுட்ட இந்த சமூகத்துல பல விஷயங்கள் செயற்கையா நடக்குதோ அப்படின்னு தோணுது. இப்போ புகைப்பட கலைஞர்களும் கூட ஒரு பக்கம், இல்ல இது உங்கள்ட்ட உங்களை அமர்த்தி உங்ககிட்ட சொல்றவங்களும் ஒரு பக்கம், அவங்களும் ஒரு பக்கம் செய்யறாங்கன்னு வச்சுங்க, எப்படி செயற்கையா சிரிக்க வச்சு.
1: இல்ல நிறைய அதுவும் நடக்குதுங்க மேடம். ஏன்னா சில பேர் வந்துட்டு எப்படின்னா, நம்ம ஒரு போஸ் சொல்லி கொடுப்போம், அது அவங்களுக்கு வராது. அவங்களா ஒண்ணு கொடுக்கும் போது, அதை நம்ம எடுக்கும் போது அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா வந்துடுது. இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு க்ளோஸா நிக்க வச்சு போட்டோ எடுத்து பின்னாடி இருக்கிறவங்க பாக்குறாங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம புக் பண்ண போகும்போது அவங்க ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு நார்மலா போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம டைப் மாப்பிள்ளன்னு சொல்லுவாரு. என்ன பிரதர், அன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல நல்லா க்ளோஸா எடுத்தீங்க, நமக்கு நிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சரி வாங்க நில்லுங்க, ஆசைப்படுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஏன்னா நீங்க அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்னு போட்டோகிராஃபர்ஸும், சில போட்டோகிராஃபர் எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேரும் ரொம்ப வந்து முகம் சுழிக்கிற மாதிரி தான் பண்றாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஏன்னா இப்போ புது வழியில பண்றாங்க, ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க வந்திருக்கணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம்னா அதையே ஒதுக்கி வச்சிடறாங்க, கொஞ்சம் இருங்க அதையெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்ப சுற்றம் சூழ வாங்கன்னு சொல்லிவிட்டு இப்ப எங்கெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டா என்ன பண்றது சொல்லுங்க.
1: இல்ல புரியுதுங்க மேடம், சில சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி அமைஞ்சிடுது, சில சந்தர்ப்பங்கள் மணமக்களே வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. நம்ம மேக்கப் கலைஞ்சிட்டு இருக்கு, வேர்வை வந்துருச்சுன்னா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும், அதனால இந்த இதுல நம்ம எடுத்துடலாம் எடுத்துலாம்னு சொல்லும் போது அப்ப வரவங்களை கொஞ்சம் ஹோல்டு பண்ண வேண்டியதா இருக்குது. மற்றபடி கட்டாயத்துக்காக இல்ல, மணமக்கள் ஆசைக்காக நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா ஹோல்டு பண்ண வேண்டியதா தான் இருக்குது.
0: சரி, இந்த மாதிரிலாம் நடக்குது, சங்கடமான சூழ்நிலைகளையும் அப்படி சமாளிச்சுதான் போக வேண்டியிருக்கு.
1: அப்படிதான் விரும்புறாங்க. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா, கணவன் வந்து சேர்ல அமர்ந்திருப்பாங்க, மனைவி வந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி நிப்பாங்க கை கட்டி, நம்ம பாத்திருந்தா தெரியும். ஆனா அந்த காலகட்டத்துல வந்து காதல் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு போட்டோல மட்டும்தான் நெருக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர, நிஜ வாழ்க்கையில இருக்குதா இல்லையான்னு யாருக்குமே தெரியல, காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், சரி சரி சரி. எல்லாம் இணையானவங்கதான், ஆண் பெண் இணையானவங்கதான். என்ன அந்த காலத்துல சரிசரமா உட்கார வச்சு எடுத்திருக்கலாம், இல்ல பக்கத்துலயாவது எடுத்திருக்கலாம், அவ்வளோ அப்படி பண்ண தேவையில்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்களும் இப்ப நினைவுகளின் சேமிப்பு தான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி பார்த்தா இப்போ இந்த மாதிரி எடுக்கிறதா இருக்கட்டும், அதை உடனே வந்து எல்லாரும் கூட பகிர்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தா கூட இவங்க தரது கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம உடனே உடனே எடுத்துடலாம், உடனே உடனே பகிரலாம் அப்படின்னு அவங்கவுங்க திறன் பேசிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எப்படி நினைவுகளின் சேமிப்பாகும், அது உடனடி தேவை மாதிரி தானே ஆயிருது.
1: இல்ல மேடம், அதுதான். பட் ஆனா இன்னைக்கு தேவைக்கு என்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலையா இருக்குதுங்க மேடம். ஏன்னா கேமராங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, காலத்தை உறைய வைக்கிற ஒரு இயந்திரம்னு தான் சொல்லுவாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்த ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையே வந்து தடுமாறி போக வேண்டிய சூழ்நிலையில சில கட்டங்கள் அமைச்சு கொடுத்துருதுங்க மேடம்.
0: சரி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப 90களில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பிரிண்ட் போட்டு என்னது அந்த ரோல் சொல்லுவோம்ல, ரோல் பிலிம்ல வந்து ஒரு 36 படம் மட்டும் தானே எடுக்க முடியும், அதுல எடுத்து வச்ச புகைப்படங்களும் அவங்கள்ட்ட இருக்கும், அதையும் வச்சிருப்பாங்க அந்த காலங்களில் பிறந்தவங்க. அவங்க இப்ப இருக்கிற அந்த திறன் பேசி காலத்தையும் பாக்குறாங்க, இதுல இப்பவும் அவங்க புகைப்படம் எடுக்கிறாங்க, நிறைய சேமிச்சு வைக்கிறாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 படங்களுக்கு மேல இருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ரெண்டுமே பாத்திருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட தலைமுறையினர் எதை கொண்டாடுவாங்க? இப்ப இருக்கிற இந்த மின்னணு உலகத்துல நாம இப்படி சேமிச்சு வைக்கிறது இதை பார்ப்பாங்களா, இல்லைன்னா அது நல்லா இருக்கே அது வந்து பொக்கிஷமா இருக்கே அப்படின்னு நினைப்பாங்களா?
1: அதாவது ரெண்டு தரப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க மேடம். ஏன்னா அந்த காலத்து ஆளுங்களுக்கு அவங்களோட இப்ப நம்மளோட போட்டோவே வந்து நம்ம பழைய போட்டோ வந்தாலும் நமக்கு பார்க்கும் போது ஒரு மாதிரி மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு சிலர் வந்து சில வயசானவங்க ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது சொல்லுவாங்க, நாங்க இந்த ஜென்ரேஷன்ல பிறந்திருக்க கூடாதா, போட்டோஸ் எல்லாம் பாருங்க எப்படி எடுத்திருக்கீங்க, அந்த காலத்துலேருந்து எங்களை வச்சு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சில தாத்தா பாட்டிங்க எல்லாம் பேசுவாங்க.
0: அப்படி நடக்குது, சரி சரி,
1: அப்படி நடக்குது. இப்ப எல்லாம் தாத்தா பாட்டிங்களுக்கு லென்ஸ பத்தி கேமரா பத்தி எல்லாம் தெரியுதுங்க மேடம். அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அன்னைக்கு ஒரு பாட்டி வந்துட்டு பொட்டு வைக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க பெரிய லென்ஸ் ஒன்று இருக்கும்ல, அதை போட்டு தூரத்துல நின்று என்னை வச்சு எடுத்து ஆல்பத்துல போடுங்க அப்படின்றாங்க. அவங்க அந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க பாட்டிங்க எல்லாம்.
0: சரி சரி,
1: சோ கேமராவோட தேவை வந்து இருக்கு. ஆனா பெருமைக்கு பண்றாங்களும் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அடுத்த மாசம் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் புக் ஆயிருக்கு, நான் போறேன். அந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஒரு வீடியோ போதுமானது. ஆனா அவங்க மூணு போட்டோ மூணு வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டா

0: பாக்குறவங்க வந்து போட்டோகிராஃபி இந்த அளவுக்கு கிராண்டா பண்ணிருக்காங்க காட்டுற அளவுக்கு நீங்க எடுக்க போறது ரெண்டு தான், ஆனா மத்தது வந்து சும்மா எடுக்கிற மாதிரி அந்த மண்டபத்தையும் சுத்தி சுத்தி உங்க ஆளுங்களை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பா சொல்றாங்க சாப்பாட்டுக்கும் டெக்கரேஷனுக்கும் நாங்க செலவு பண்ணலான் இருக்கோம், ஆனா பிள்ளைங்க வந்து இப்படி சொல்றாங்க.
1: இனிமேதான் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்களா? நீங்க வேற சொல்லிட்டு இருக்கீங்களா? அவங்க கேட்டதா கடுப்பாரு.
0: சமூக
1: ஊடக விளம்பரத்தை தாண்டி நேரடியா அப்படி பெருமை காட்டுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: இப்ப கிரேன் எல்லாம் எங்கேயுமே தேவைப்படாது. ஜிம்மி சிப் கிரேன் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ட்ரோன்ங்கறத தாண்டி இந்த ஜிம்மி சிப்ஸ் அந்த பெரிய ஸ்டாண்ட் மாதிரி சுத்தி சுத்தி எடுக்கும் சினிமால
1: பாக்குற மாதிரி.
0: சில ஃபங்க்ஷன்ல வந்து அதுவும் கேக்குறாங்க நீங்க அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா மண்டபத்து ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஜிம்மி சிப்ப போட்டு ஃபுல்லாவே வந்து கேமரா வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க.
1: எல்லாம் ஒரு படம் காட்டுறாங்க.
0: ஆமா மேடம்,
1: சரி சரி. இப்ப இதெல்லாம் தேவைப்படலன்னு உங்களுக்கே தோணுனா கூட கேக்குறாங்கன்ற பேர்ல செய்ய வேண்டி இருக்குது.
0: இல்ல இதெல்லாம் எடுக்கிறது வந்து எப்படின்னா எடுக்கிற அந்த நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் எடிட்டிங் டேபிள் வந்துச்சு அப்படின்னா அந்த 3 மணி நேரம் எடுத்த ஃபுட்டேஜஸ் அதிகபட்சம் 1 நிமிஷம் வைக்கிறது பெரிய பெரிய விஷயம் தான்.
1: பெரிய விஷயம் தான்.
0: இப்ப ட்ரோனுமே வந்துட்டு முத நாள் ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எடிட்டிங்ல அவங்க பாக்க போறது வெறும் 30 செகண்ட் தான். அவங்களுக்கு தேவை அந்த ட்ரோன் வந்து அந்த மண்டபத்துக்குள்ள சுத்தணும், எல்லாரும் அண்ணாந்து பாக்கணும், ஹெலிகாப்டர் எப்படி ஓடுது பாத்தியா, அதுதான் எதிர்பார்க்கிறாங்க.
1: அவ்வளவுதான். சரி சரி சரி, ரொம்ப நன்றி.
0: வாலு வால் எல்லாம் வந்து நீங்க பெருசு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. மண்டபம் சின்னதா இருக்கும், ஆனா மண்டபத்தை விட பெருசா வந்து ஃபுல்லா வால் வைங்க. ஸ்டேஜ்ல என்ன நடக்குதோ அதை வந்து ஃபுல்லா மக்கள் பாக்குற மாதிரி அங்கங்க டிவி அங்கங்க வால் என்னவோ இப்ப வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க மேடம், போட்டோகிராபிங்கிறதையும் தாண்டி.
1: சரி, இவ்வளவு இருந்தாலும் நீங்க நினைவுகளின் சேமிப்பு தான் சொல்றீங்க. சரிங்க, இவ்வளவுக்கும் நம்ம கிட்ட புகைப்பட கலைஞர் அப்துல் அஜீஸ் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. கேட்டு இருக்கோம் அதுவா இதுவா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்த நொடியில படம் பிடிக்கிற இந்த சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தற்காலிக புகைப்பட கலைஞராவே மாத்தி இருக்குது. முன்னாடி எல்லாம் புகைப்படங்கள் அப்படின்றது குடும்ப பொக்கிஷங்கள் ஆல்பங்கள்ல மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஆனா இப்போ இந்த ஸ்மார்ட் போன் கேமராக்களோட அசுர வளர்ச்சியினால அன்றாட வாழ்வோட சாதாரண தருணங்களை கூட நொடிக்கு நொடி டிஜிட்டல் நினைவுகளா நாம சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 4-3-1-240-102-1 மற்றும் ஒரு 246-102-1 இணைப்பில் இருக்கும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கொள்ளிடம் காமராஜ்.
0: நல்லா இருக்கோங்க. யா சொல்லுங்க.
1: ஆமா, உலக புகைப்பட நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ண ஆர்வி ஐயாவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல்ல நன்றி, உளமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஆமா, நான் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சப்ப ஒரு கை கேமரா வாங்கினேன். அப்போ வந்து எங்க தாத்தா வந்து போட்டோ எடுத்த அந்த போட்டோ கடைசி வரலாம். என்னால அவ்வளவு தூரம் அவர் மறைஞ்சாலும் அந்த போட்டோ அவ்வளவு நாளா வச்சு பாதுகாக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால சேமிச்சு வைக்கிறது தான் நான் அதுதான் பாராட்டுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது சித்திர நட்சத்திரங்களுக்காக ரத வல்லப பெருமாள்னு மதுரையில ஒரு கோயில் இருக்கு, சித்திர ரத வல்லப பெருமாள். அங்க வந்து மருமக என்னை வந்து அந்த இயற்கை சூழ்ந்த மரங்கள் கொடிகள் பக்கத்துல வச்சு எடுத்த போட்டோ வந்து இன்னைக்கு நான் பேஸ்புக்ல வந்து ஐடி ப்ரூஃப் கூட அந்த போட்டோ நான் யூஸ் பண்றேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் டிவில பாடினது, விஜய் டிவில பாடின பாட்டு பாடினது, அன்னைக்கு பாடினது, இன்னைக்கு எல்லாரும் நீதானா காமராஜா அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வயதையும் தோற்றத்தையும் மாத்தி வைக்கிறது, நம்மள வந்து பேச வைக்கிறது உண்மையான நல்ல கலையம்சம் உள்ள புகைப்படம் தான்ங்கிறது மாதிரி என்னுடைய கருத்துமா.
0: அப்ப இது எப்படி சொல்றீங்க, நினைவுகளின் சேமிப்பு தாங்கிறீங்க?
1: ஆமா, நினைவுகளின் சேமிப்பு தாமா, அதுக்கு வந்து முதலிடம் கொடுக்கறது புகைப்பட கலை தாமா.
0: அப்படின்ட்டீங்க. சரி, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இப்போ இதுவரைக்கும் பார்த்தா விடுபட்ட நேர்கள், சென்ற வாரம் சொன்ன நேர்கள் எல்லாருடைய கணக்கையும் பார்த்தோம்னா ஒரு 14 நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுமே நினைவுகளின் சேமிப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் 14 நேர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சமூக ஊடக விளம்பரம் அப்படின்னு சொன்னவங்க 3 நேர்கள். அப்போ இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம்
2: நாகச்சிரன்
0: பேசுறேன். கலாகதிரவன் சொல்லுங்க. விளம்பரம் தான் எப்படி சொல்றீங்க?
2: விளம்பரம் தான் பழசு தாங்க ஞாபகம். எங்க வீட்டுல என்ன குழந்தையா இருக்கும் போது எடுத்த போட்டா, கல்யாணம் போட்டா, அதெல்லாம் ஒண்ணு ரெண்டு எடுத்து மாட்டி வைப்போம். ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல.
0: பொறுமையா பேசுங்க, கொஞ்சம் நேரம் இருக்குது.
2: ரொம்ப ஒரு மாதிரி சில விஷயங்கள்ல வந்து

0: அது எப்படி சொல்றது, இருக்கு வெள்ள உள்ள நடக்க வேண்டியதான் வெள்ள வச்சு எடுக்கிறாங்க, தர்ம சங்கடமா இருக்க மாதிரி இருக்கு.
1: ஓ அப்படி சொல்றீங்க, சரி சரி
0: பாருங்களேன், ரொம்ப ஒரு இதா இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்.
1: தவிர்த்துக்கலாம், சரிங்க சரி. நம்மளும் சொன்னோம், புகைப்பட கலைஞரும் பகிர்ந்துகிட்டாங்க, முகம் சுழிக்கிற மாதிரி
0: சொல்லுங்க, கொஞ்சம் டீசெண்டா இருக்க போட்டோ போடுங்க, கொஞ்சம் எல்லாரும் பாப்போம், இப்ப தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் பாக்குறாங்கல்ல.
1: சரி சரி,
0: அந்த இல்ல பிளக்ஸ்லயாவது கொஞ்சம் நல்லா போட்டோ போடுங்க.
1: சரி, அதுதான் ரொம்ப கோபத்துல வேற இருக்கீங்க.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி மேடம். நேற்று 4 மணி வண்ண குளங்கள்ல போன் பண்ண எடுக்கவே முடியல.
1: ஆமா, ஒரு நிமிஷம்மா, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலான்னு பாக்குறேன், நீங்க இடைவெளியே விட மாட்டேங்கிறீங்க. இப்ப சமூக ஊடக விளம்பரம்னு எப்படி சொல்றது, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இல்லையா, நமக்கு கிடைச்ச வசதிய இருங்கம்மா, நம்ம கிடைச்ச வசதியை பயன்படுத்தி நம்ம மகிழ்ச்சியா உலகத்தோட பகிர்ந்துக்கிறோம். இல்ல எப்படி, ஏன் தவறுன்னு சொல்றீங்க?
0: பகிர்ந்துக்கலாம், எல்லாத்தையும் ஒரு ட்ரெஸ்ஸா நான் அவங்க எங்க போயிருக்காங்கறதே போட்டோ போட்டு அனுப்பிச்சிருவீங்க, என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு, என்ன பண்ணோம் இன்னைக்கு,
1: சும்மா நிக்கிறது நடக்கிறது எல்லாம் பண்றாங்கன்றீங்க. ஒண்ணுமே இல்லமா, அதுல அத போய் பகிர்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. முதல் வருடத்தை பெருசா நிகழ்ச்சி வச்சு கொண்டாடுறாங்க, புகைப்படம் எடுக்கிறதுக்கே ஒரு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி பண்றாங்க. என்ன அதெல்லாம் சிறப்பா இருக்குல்ல பாக்குறதுக்கு, திருப்பி பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதெல்லாம் நம்மளால வச்சிருக்க முடியாது, ஒரு இதுலயும் எடுத்து வச்சிருக்க முடியாது.
1: சரி நன்றி, அதெல்லாம் முன்னாடி நம்ம செய்யல, நன்றிங்கம்மா. அதெல்லாம் இந்த காலத்துல இருக்கவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அப்ப அதை வந்து நம்ம நினைவுகளின் சேமிப்பாதான் பாக்குறதா அப்படின்னு யோசிச்சா இப்ப நம்ம நினைவுக்கு வர வேண்டிய தருணத்துல இருக்கிறோம். இப்ப அம்மா சொன்னது நினைவுகளின் சேமிப்பு தான், நாங்க அப்ப ஆனா இந்த காலத்துல இன்றைய சூழல்னு கேட்டீங்கன்னா சமூக ஊடக விளம்பரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எத்தனை புகைப்படங்கள் நம்ம எடுத்து வச்சிருந்தாலும், இப்ப நம்ம திறன்பேசியிலே சேமிச்சு வச்சிருக்கோம் கூட வச்சுக்கோங்களேன், இல்ல வகை வகையா சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னாலும், எத்தனை தடவை நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போமே. நம்ம 10,000 போட்டோ கூட வச்சிருப்போம், ஆனா என்னைக்காவது அதை திருப்பி எல்லாத்தையும் பார்த்துருக்கோமோ, இல்லை எல்லாத்தையும் பார்த்து முடிக்க முடியுமா நம்ம ஆயுட்காலத்துக்குள்ள அப்படின்னு யோசிச்சா கூட அந்த கேள்விக்கு பதில் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா இன்றைய சூழல் இப்படி இருக்கும்போது, இதவே நாம வந்து ஒரு ஆல்பமா, அதாவது பழையங்காலத்து மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம அப்பா அம்மாவோடைய புகைப்படமோ இல்லை நம்ம தாத்தா பாட்டியோட புகைப்படங்களோ அப்படி பழைய காலத்து ஆல்பம்ல இருக்குமா? அதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வீட்டுக்கு உறவினர்கள்லாம் வருவாங்கல்ல, அப்ப இதை பாருங்களேன் அப்படிம்பாங்க, இல்லை அவங்களே கூட கேட்பாங்க, ஏன்னா அவங்க புகைப்படம் அதில் இருக்கான்னு பார்ப்பாங்க, எப்படி உங்களுக்கு நல்லா வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆசையாக கேட்பாங்க. இவங்களும் ஒவ்வொருத்தராக இதில் இருக்கிறது யார், பக்கத்தில் நிற்கிறது யார், பின்னாடி நிற்கிறது யார், ஏன் இவங்க சரியாக தெரியலை, ஏன் அவள் வரலையாடி அப்படின்லாம் கூட விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளோ ஒரு அளவலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதையே வந்து இந்த மின்னணு யுகத்தில் இப்போ எடுத்தமா இப்பயே பகிர்ந்துட்டோம், அந்த நொடி அதோட கரைஞ்சு முடிஞ்சு போயிருது. இது ஒரு 10 வருடங்கள் கழிச்சு, 15 வருடங்கள் கழிச்சு இதெல்லாம் நம்ம திருப்பி எடுத்து பார்த்து நம்ம உறவினர்களோட பகிர்ந்து காட்டி மகிழுவோமா அப்படின்ற கேள்வி கேட்டால், அதுக்கும் வந்து சில நேரங்களில் வேணால் ஒரு ஆமா அப்படின்ற பதில் இருக்கலாம். நாங்கள் இப்போ எடுத்து பார்க்குறோம்ப்பா, நாங்களாம் அப்படி தான் தெரியுமா, நான் இந்த ஃபோன்லலாம் எவ்வளோ வச்சுருக்கேன், நான் இப்போ கூட திருப்பி பார்ப்பேன், நான் வந்து பயணம் பண்ணும்போதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ரொம்ப அரிதாக இருக்கலாம். இப்போ இப்படி பெரும்பான்மையாக பார்த்தா இல்லை அப்படின்ற பதில் தானே வரும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைய சூழலில் புகைப்படங்கள் சமூக ஊடக விளம்பரமே என்று சொல்லி நிகழ்ச்சியை நினைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நேர்களே, இன்று பகல் 12:10 மங்கையர் உலகம் தோழிகள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு. இது குறித்து தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். அடுத்ததா போடு ஆட்டம் போடு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதற்கு முன் கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழ்நாட்டில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டர் 1க்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், சென்னை

0: மைசூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும். தஞ்சை, கோவை, மதுரை, நெல்லை, விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான விடைத்தாள் நகல் இன்று வெளியிடப்படவுள்ளது. மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார ஆய்வாளர், மாவட்ட தர ஆலோசகர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வரும் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் கைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு மையங்களை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னஸ்தலமாக விளங்கும் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் ஆலயத்திற்குள் செல்போன்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்றும், ராஜகோபுரம் அருகே செல்போன் பாதுகாப்பு மையங்கள் 2ம், வடக்கு கோபுரமான அம்மன் அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணமாக செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு செல்போன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவண்ணம் என் ரவிச்சந்திரன்.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் 2வது சுற்றில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, உன்னாட்டி ஹூடா ஆகியோரும் இன்று களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சிகளை ரசிக்க காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். விறுவிறுப்பான காலை பொழுதுல உங்களை சுறுசுறுப்பாக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா. எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி, ஓ எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: உலக பூப்பந்தாட்ட போட்டிகளின் இன்றைய நிலவரம் கேட்கலாம்.
3: तो भाई साहब चित्रकारी की तो बात है, आप समझिए प्रकृति इतनी खूबसूरत है कि मन करता है उसे देखते ही रहें। और कहते हैं कि भाई अगर साफ सफाई अपने आसपास रखते हैं तो ये और भी खूबसूरत हो जाती है। अब देख लीजिए हम ही लोग हैं जो कहीं ना कहीं थोड़ा सा परेशानी लिए रहते हैं, वरना जो लोग प्रकृति की गोद में रहते हैं वो कभी भी समझौता नहीं करते हैं साफ सफाई से। तो चलिए अब अगर आप खेल कूद में रुचि रखते हैं तो चलिए खेल कूद से जुड़ी रिपोर्ट को भी सुन लेते हैं, क्योंकि

0: டெக் சொல்ல பிரேக்.
1: உலக பூப்பந்தாட்ட போட்டிகளின் இன்றைய நிலவரம் கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் இரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் புதுப்பாட்டு செந்தமிழ் பாட்டு படங்களிலிருந்து பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் புதுப்பாட்டு படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். இதுவரை கேட்டது புதுப்பாட்டு படத்திலிருந்து. அடுத்து வருவது செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து பாடல்கள்.

0: இதுவரை கேடு ரசித்தது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் புது பாட்டு செந்தமிழ் பாட்டு படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். அடுத்து வருவது கல்லூரி கலாட்டா. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண் கல்லூரி மாணவர்களோடு ஒரு சந்திப்பு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையர்களுக்கான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி

0: செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்.
1: பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் 1 கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக 1 மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும், 1 ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும்.
0: நீர்வளத்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகளை இத்துறைக்கான அமைச்சர் திரு ஆனந்த் பேரவையில் தாக்கல் செய்தார். பாசன பகுதி மேம்பாடு மற்றும் நீர் மேலாண்மை நவீனமயமாக்கல் திட்டம் உள்ளிட்டவை கொள்கை விளக்க குறிப்பில் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தாக்கல் செய்த மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இத்துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலான நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தான் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதுகுறித்து பதில் வந்ததும் நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் கூறியதை ஏற்க மறுத்து திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் குழு இன்று சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், மத்திய மின்னணுவியல் இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூர் புறப்பட்டனர். காலையில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் 4 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்திருந்தது. இலங்கை வெற்றி பெற மேலும் 234 ரன் எடுத்தாக வேண்டும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: பதினோரு மணி நாலு நிமிஷமாய் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசிக்கவிருப்பது கல்லூரி கலாட்டா. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரியில் இருந்த ஒரு நேரலை. வாரங்கள் நேயர்களே, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரிக்கு நாமும் செல்வோம்.
1: அன்பான அழகான அற்புதமான காலை வணக்கம். சொற்களின் அழகிற்கும் சொந்த படைப்புகளின் தெளிவிற்கும் உயிர் கொடுக்கும் உன்னதமான தருணம். கற்பனையின் உச்சங்களை தொடும் கவிதைகளும் இதயத்தின் ஆழத்தை வீசும் நயமிக்க கதைகளும் பாடல்களும் ஆள போகும் பொன்னான நேரம். மாணவர்களின் மனக்கதவுகள் திறந்து கலை திறன் காட்டு தீயாய் பரவ போகுது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரியில் இருந்து நேரலை, மாணவர்களின் தனித்துவ குரல்களை உலகறிய செய்யும் கலை திருவிழா இது கல்லூரி கலாட்டா. நிகழ்ச்சியை சில தகவல்களோட தொடங்கி வைக்கிறாங்க தனலட்சுமி வேளாண்மை கல்லூரியினுடைய முதல்வர் ஐரின் வேதமோனி அவர்கள்.
2: அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே மற்றும் வானொலி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வேளாண்மை வளர்ந்தால் நாடு வளரும் என்ற உயரிய சிந்தனையுடன் செயல்பட்டு வரும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரி பெரம்பலூர் சார்பாக அகில இந்திய வானொலியின் சிறப்புமிக்க கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய அகில இந்திய வானொலிக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2018 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரி மாணவர்களுக்கு தரமான வேளாண்மை கல்லூரி, நவீன தொழில்நுட்ப அறிவு, செய்முறை பயிற்சி, ஆராய்ச்சி வாய்ப்புகள்

0: மற்றும் தொழில்முனை திறன்களை வழங்குவதில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் கல்லூரியில் நவீன வகுப்பறைகள், சிறப்பான ஆய்வகங்கள், நூலகம், டிஜிட்டல் கற்றல் வசதிகள், கணினி வசதிகள், மாணவர் விடுதிகள், விளையாட்டு வசதிகள் மற்றும் வேளாண் செய்முறை பயிற்சிக்கான பண்ணை மற்றும் கள வசதிகள் போன்ற சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. வகுப்பறை கல்வியோடு மட்டுமல்லாமல் களப்பயிற்சி, செய்முறை பயிற்சி, கருத்தரங்குகள், பயிலரங்குகள், தொழில்நுட்ப பயிற்சிகள், தொழில்துறை மற்றும் பண்ணை பார்வைகள், ஆராய்ச்சி நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு அனுபவ கற்றல் வாய்ப்புகள் மூலம் மாணவர்களின் முழுமையான திறன் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். இங்கு நாங்கள் காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, உயிர் உரங்கள் தயாரிப்பு, வீரிய விதை ஒட்டு உற்பத்தி, விதை உற்பத்தி, முதலியவைகளையும் மற்றும் இயற்கை இடுபொருள் உற்பத்தி, மண்புழு உரம் உற்பத்தி, தோட்டக்கலையில் ஒட்டுக்கன்றுகள் உற்பத்தி, பசுமை குடில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் செய்முறை அறிவு பயிற்சியும் கொடுத்து பயிற்சியாளர்களை சுய தொழில் முனைவராக மாற்றுவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். இப்பயிற்சியானது எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் சுய உதவி குழு பெண்களுக்கும் பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் 10-12 வகுப்பில் இடைநின்ற மாணவர்களுக்கும் தொழில் முனைவோராக விரும்பும் இன்னபிற வயது முதிர்ந்த ஓய்வு பெற்ற முதியோருக்கும் வயது வரம்பின்றி கொடுக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பை தவறாத அனைத்து பயனாளர்களும் பயன்படுத்திக் கொள்ள தங்களை கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் கல்லூரியின் வளர்ச்சியில் மாணவர் சேர்க்கை சாதனையும் ஒரு முக்கியமான மைல்கல் ஆகும். வேளாண்மை கல்லூரியின் மீது மாணவர்களும் பெற்றோர்களும் கொண்டுள்ள அதிகரித்து வரும் நம்பிக்கையும் எங்கள் கல்வித்தரம், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மாணவர் நலம் சார்ந்த செயல்பாடுகளின் மீதான நம்பிக்கையும் தொடர்ந்து சிறப்பான சேர்க்கைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. எங்கள் கல்லூரியில் சேரும் ஒவ்வொரு மாணவரையும் திறமையான வேளாண்மை வல்லுநராகவும் புதுமையான தொழில் முனைவோராகவும் பொறுப்புள்ள குடிமகனாகவும் உருவாக்குவதே எங்கள் நோக்கமாகும். இந்த மகத்தான வாய்ப்பை எங்கள் கல்லூரிக்கு வழங்கிய தனலட்சுமி சீனிவாச பல்கலைக்கழகத்தின் மதிப்பிற்குரிய வேந்தர் அண்ணா அவர்களுக்கு என் சார்பாகவும், ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம் ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நம் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் என்ற உணர்வுடன் எதிர்கால வேளாண்மையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறமைமிக்க இளம் தலைமுறையை உருவாக்குவதில் எங்கள் கல்லூரி தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி மேம். கல்லூரி மாணவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க சாரு நேத்ரா, ஒரு அழகான பாடல் பாடுறதுக்காக கேக்கலாம்.
2: ஓ பிள்ளை நாடரா.

ஓம் தில்லை நடராஜனே, தில்லை நடராஜனே, ஓம் தில்லை நடராஜனே, சிதம்பர வாசனே, சிவகாமி நேசனே, வா உன் நடனத்தை காணவே பாடி வந்தோம் தேவனே, நலம் பெற அருளேவா. ஐயன் தாமலையும் பூசிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு, ஐயன் தாமலையும் பூசிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு, சாமி

0: அருமையான குரல், கை தட்டிருங்கப்பா. அழகா இருந்துச்சு, பாடலும் சரி உங்களுடைய குரலும் சரி. அடுத்து மண்ணினோடும் உழைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சாப்பாடு அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம். அதுவும் நம்ம வேளாண்மை கல்லூரிக்கு வந்திருக்கோம், நேரம் தவறாம சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த சாப்பாட்டுக்கு முக்கியமானவங்க யாரு? நம்ம விவசாயிகள். விவசாய கல்லூரிக்கு இன்னைக்கு நாம வந்திருக்கோம். அப்படிங்கும் போது விவசாயத்தை பத்தி பேசாம எப்படி அப்படின்னு நம்ம கூட காத்துக்கிட்டு இருக்காங்க மோனிஷா.
1: இங்க எல்லாருக்கும் விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன், விவசாயத்துல இருந்து வர பொருட்களையும் பிடிக்கும். ஆனா விவசாயம் செய்யறவங்களுக்கு தான் மதிப்பு குறைவா இருக்கு. இங்க ஒரு குட்டி கதையை சொல்ல போறேன். அருண் அப்படிங்கிற

0: அவரு ஐடி நிறுவனத்துல நல்ல சம்பளத்துக்கு வேலை செஞ்சு வந்தாரு. அவர் விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறப்போ அவர்கிட்ட எல்லாரும் கேட்ட கேள்வி, ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வியதான் கேட்டாரு. அவர் முயற்சி செய்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட மூணு கேள்விகளுக்கும் அவங்க நல்லா ஆன்சர் சொல்றாங்க. முதல்ல தண்ணீர் இல்லை அப்படிங்கிறப்போ சொட்டு நீர் பாய்ச்சல் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. உரம் விலை அதிகமாக இருக்கும் போது உரம் அரசு வேளாண்மை திட்டங்களை பயன்படுத்துவேன், இயற்கை முறை வேளாண்மை பயிர்களை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், விற்பனைக்கு செல்ல அறிவு மட்டுமே போதும், பணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. கைபேசி ஸ்மார்ட் போன்ஸை யூஸ் பண்ணி இணைய வழி சந்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ நல்ல விலைக்கு தரமான பொருட்களை வாங்க முடிகிறது. நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள், விவசாயி இல்லையெனில் உணவில்லை, உணவில்லையெனில் உயிர் இல்லை. உலகத்திற்கு உணவளிக்கும் கைகள் விவசாயியின் கைகள். ஐடி வேலையில் நான் ஒரு நிறுவனத்தை வளர்த்தேன், விவசாயத்தில் நான் ஒரு வாழ்க்கையை வளர்க்கிறேன் என்று பெருமகிழ்ச்சியுடன் கூறுகிறார். விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயியை மதிப்போம். நன்றி.
1: அருமைமா, அருமைமா, விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, கவலைகளை குறைக்கும், புத்துணர்ச்சி அளிக்கும், மன இறுக்கத்தை நீக்கும், எது தெரியுமா, நகைச்சுவை. அப்படி நம்மள நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்காக ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க. உங்க பேர் என்ன?
2: மினிக்ஷா.
1: சரியா கேக்கலாம், சரிங்களா?
2: சரி, நான் ஒரு முதல் கேள்வி கேக்குறேன். ஞான தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்?
3: என்ன ஆகும்?
2: இல்ல, அது நீரானையாயிடும்.
1: நீரானையாயிரும். நான் மட்டும்தான் சிரிக்கிறேன்.
3: ஒருத்தர் காரை திறந்து சிரிச்சாராம், காசு எங்க திறந்து சிரிச்சாராம், ஏன் தெரியுமா?
2: தெரியலீங்க.
3: ஏன்னா யாரோ சொன்னாங்களாம், சிரிச்சா ஆயுள் கூடுமா?
2: கொடுக்க முடியாத வரி எது?
3: என்ன வரியா இருக்கும் தெரியலையே.
2: ஜான்வரி,
1: பிப்ரவரியா?
3: ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வர கெஸ்ட் யாரு சொல்லுங்க.
1: ஒருத்தர்
3: பேங்க்ல கடன் கட்டும் போது வெறும் சில்லறை
2: சில்லறையா இருந்திருக்கும்.
3: ஏன்னா பேங்க் மேனேஜர் சொன்னாராம், நாணயத்தோட கடன் அடைக்கணும்னு.
2: எல்லா கிளியும் பறக்க முடியும், ஆனா ஒரு கிளியால மட்டும் பறக்க முடியாதான். என்ன கிளி அது?
3: தமிழ்நாட்டுல எல்லாத்துலயும் மீன் பிடிக்கலாம், ஆனா ஒரு ஆத்துல மட்டும் மீன் பிடிக்க முடியாது. அது என்ன ஆறு தெரியுமா? கிடையாது, மீன் பிடிக்க முடியாது.
2: எல்லா ஆவியும் பிடிக்க முடியும், ஆனா ஒரு ஆவி மட்டும் பிடிக்க முடியாது. என்ன ஆவி?
1: நீராவி.
3: கரெக்ட், நீராவி.
4: அவசரத்துல நீங்களே சொல்லிட்டீங்க.
1: ஒரு ரூம்ல வந்துட்டு டோர்ஸும் இருக்காது, விண்டோஸும் இருக்காது. எந்த ரூம்? அந்த ரூம்
4: சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள்
1: எனக்குதான். சாப்பாடுல போட முடியாத
3: தெரியலையே. ஒரு ஆன்டி பல்ப பார்த்து சிரிச்சாங்களா, அழுந்தாங்களா?
1: தெரியலையே.
3: ஏன்னா சீரியல் பார்த்தோம்.
4: அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட கேட்டுப்போம். உங்க பேர் என்ன, நீங்க எந்த நாளை பத்தி பேச போறீங்க?
5: வணக்கம், என்னோட பேர் வந்துட்டு ஓவியா. இன்னைக்கு வந்துட்டு உலக புகைப்பட தினம், அத பத்தி ஒரு குட்டியா பேச போறேன். ஒரு புகைப்படம் என்பது வெறும் படம் மட்டுமல்ல, அது ஒரு நினைவையும் உணர்வையும் ஒரு கதையையும் நமக்காக பாதுகாக்கும் அழகிய கலை. கடந்து செல்லும் ஒரு நொடியை என்றும் நினைவில் நிற்கும் தருணமாக மாற்றுவது புகைப்படத்தின் சிறப்பு. இயற்கையின் அழகு முதல் நம் அன்றாட வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்கள் வரை புகைப்படங்கள் நம் நினைவுகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. இந்த புகைப்படத்திற்கு நம்மை சுற்றியுள்ள அழகையும் சிறப்பான தருணங்கள்

0: கலைகளையும் ரசித்து அவற்றை அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இந்திய உலகத்தில் புகைப்பட தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி. காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்.
7: ஒரு சிலரோட கேள்வி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது இன்னொரு சிலரோட கருத்து. எது தெரியுமா? அதுதான் மனித நேயம். அத பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. உங்க பேரு?
8: கமலப்பிரியா.
7: எங்க இருந்து வரீங்க?
8: லட்சுமி.

0: ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரியில இப்போ முதலாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன்.
1: உங்க ஊர் சொல்ல மாட்டீங்களா?
0: எங்க ஊர் கொப்பம்பட்டி.
1: எங்க இருக்கு?
0: துறையூர் பக்கத்துல.
1: டெய்லி வந்துட்டு போயிருவீங்களா?
0: இல்ல, ஹாஸ்டல்.
1: ஹாஸ்டல்ல தான். ஜாலியா இருக்கா ஹாஸ்டல்?
0: ஜாலியா இருக்கு.
1: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
0: நிறைய ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே
1: ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களை விட்டுட்டு அவங்கள சொன்னா கோச்சுப்பாங்கல்ல?
0: இல்ல இல்ல, எப்படினாலும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நமக்கு.
1: அதனால பொதுவா நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு.
0: ஆமா,
1: பேசலாமா?
0: அனைவருக்கும் வணக்கம். இன்று மனிதநேயத்தின் தினம் முன்னிட்டு ஒரு சிறிய கருத்தை எல்லாரும் பகிர்ந்து கொள்வோம். மனிதநேயம் என்பது பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவையான நேரத்தில் உதவுவதும் அனைவரையும் சமமாக மதிப்பதுமாகும். ஒரு சிறிய உதவி, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு புன்னகை கூட ஒருவரின் நாளையே மாற்றிவிடும். மனிதநேயம் இருக்கும் இடத்தில் அன்பும் அமைதியும் மலரும். எனவே நம்மால் முடிந்த அளவு அன்பையும் உதவியும் பிறருடன் பகிர்வோம். நன்றி.
1: சூப்பர் சூப்பர், நல்லா சொன்னீங்க. நீங்க மனிதநேயத்தோட செயல்பட்டு ஒண்ணு சொல்லுங்கம்மா.
0: நாங்க எப்பவுமே மனிதநேயத்தோட தான் இருப்போம். யாரு எந்த உதவியும் கேட்டாலுமே யோசிக்காம பண்ணுவோம். அதே மாதிரி கஷ்டம்னு யாராவது சோகமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஏதாவது பேசி அவங்களை சிரிக்க வச்சு அவங்களோட கஷ்டத்தையும் மறக்க வச்சிருவோம். இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயம் பண்ணுவோம் மனிதநேயத்தோட. ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது, எப்பவுமே
2: ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லப்பா, நான் எல்லாமே மனிதநேயத்தோட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த ஒரு பாட்டு பாட போறாங்க. உங்க பேர் என்ன?
0: என்னோட பேர் ஓவியா. நான் வந்துட்டு ஒரு பாட்டு பாட போறேன்.

எம்பட தங்கமே, தங்கமே தங்கமே, தங்கமே எம்பட தங்கமே. நடு நடு ராத்திரியில் வெத்தலைய போட்டு கிட்டு உனப்ப மெல்லுறனே நான் சொகமா, எனக்கு ஒரு எம் போறப்பில்

0: தங்கமே தங்கமே தங்கமே தங்கமே தங்கமே இன்பழ தங்கமே. நன்றி.
1: அழகா பாடிட்டாங்க. அடுத்து நமக்காக ஒரு ஸ்கிப் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அபிநயா ஜெயபிரதா. என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம்?
2: நாங்க படிக்கிறோம்.
1: இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருக்கு, இந்த படிப்புல வேளாண்மை படிப்புல அப்படின்னு எதை பார்த்து ஆச்சரியமா ஆச்சரியப்பட்டீங்க? எதை சொல்றது, எல்லாமே ஆச்சரியமா
2: தான், எல்லாமே பிராக்டிக்கலா பண்ணோம் இங்க வந்து. அதுவே ரொம்ப டிஃபரெண்டா,
1: வயல் எல்லாம் இறங்கி வேலை எல்லாம் பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா? அப்ப எப்படி இருந்தது? நீங்க பண்றது எப்படி ஃபீல் பண்றீங்க?
2: அப்ப பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இப்ப அதுல கொஞ்சம் கஷ்டமும் தெரியுது, எல்லாமே அழகாவும் இருக்கு.
1: போக போக பழகிடும். சரிடா, எதை பத்தி இன்னைக்கான ஸ்கிட் இருக்க போகுது?
2: இன்னைக்கான தலைப்பு வந்து, விவசாயம் செய்வதற்கு எந்த உரம் சிறந்தது, இயற்கை உரமா ரசாயன உரமா?
1: இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த உரம் நல்லதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ரெண்டுமே ஈக்குவலா போட்டாதான் லேண்டுக்கு வந்து இதுவா இருக்கும். பட் இந்த டாபிக் நாங்க படிச்சதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இது
1: நாங்களே புரிஞ்சுக்கணும். கரெக்ட்,
3: நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்கப்பா. நான் கதையை சொல்றோம்.
4: வணக்கம் அபி, என்ன பயிரெல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கே.
2: வணக்கம் ஜெயா. ஆமா, இந்த முறை கடையில் வாங்கிய ரசாயன உரத்தை போட்டேன். பயிர்கள் ஒரே வாரத்தில் மலமலன்னு வளர்ந்துருச்சு. சீக்கிரமா அறுவடைக்கு வந்துடும் ஜெயா.
4: அபி, இது வெளிப்பார்வைக்கு தான் நல்லா இருக்கும், ஆனா அந்த ரசாயன உரம் மண்ணோட உயிரை கொன்னுடும். மண்ணுல இருக்கிற மண்புழுவெல்லாம் செத்துடும் தெரியுமா?
2: மண்புழு செத்தா என்ன ஜெயா, எனக்கு பயிர் விளையணும், பணம் வரணும், அது போதும்.
4: ரசாயன உரம் போட்டா பயிர் நல்லா பச்சையா வளரும், ஆனா இன்னைக்கு பாரு, இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருண்டு வாடி போயிருக்கு.
2: ஆமா ஜெயா, எனக்கும் ஒண்ணும் புரியல. போன வாரம் அந்த யூரியா பொட்டாஷ் உரங்களை அள்ளி போட்டேன், நாலு நாள்ல பயிர் நன்றாக வளர்ந்துச்சு. ஆனா இப்போ திடீர்னு ஏகப்பட்ட பூச்சிகள் வந்து பயிரை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும்னு கடைக்காரர் சொல்றாரு, செலவு கூடிக்கிட்டே போகுது ஜெயா.
4: இததான் அபி, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ போற ரசாயன உரம் பயிர்களுக்கு ஒரு திடீர் வளர்ச்சியை தரும், ஆனா அந்த பயிருக்கு உள்ளுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, சத்துக்கள் எல்லாம் ஒரே அடியா கிடைக்கிற

0: தால பயிர்கள் மென்மையா வளரும், அது பூச்சிக்கு பிடிச்ச உணவா மாறிடும்.
1: அப்படியாதையா? ஆனா நீங்க போடுற தொழு உரம் மண்புழு எல்லாம் போட்டா பயிர் உடனே வளர மாட்டேங்குதே.
0: மெதுவாதான் வளரும் அபி, ஆனா உறுதியா வளரும். இயற்கை உரம் அப்படின்னா மண்ணுக்கும் பயிருக்கும் கொடுக்கிற சத்தான சாப்பாடு. அது மண்ணுல இருக்கிற மண்புழு நன்மை செய்யற பாக்டீரியாக்களை நல்லா வாழ வைக்கும். அந்த நுண்ணுயிர்கள் மண்ணை கிளறி காற்றோட்டமாக்கி வேர்களுக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். இதனால பயிரோட தண்டு பலமா இருக்கும், பூச்சிகளும் அவ்வளவு சீக்கிரம் தாக்காது.
1: நீ சொல்றது சரிதான் ஜெயா, ஆனா ரசாயன உர கடைக்காரங்க இத போட்டா உடனே நைட்ரஜன் கிடைக்கும், பாஸ்பரஸ் கிடைக்கும்னு விளம்பரம் செய்யறாங்களே.
0: அவங்க சொல்றது உண்மைதான் அபி. ரசாயன உரம் மண்ணுக்கு சத்து கொடுக்காது, பயிருக்கு மட்டும்தான் கொடுக்கும். நாளடைவுல மண்ணுல இருக்கிற இயற்கை சத்துக்கள் எல்லாம் போய் மண்ணு பாறை மாதிரி இறுகிடும். அப்புறம் வறட்சி வந்தா உன் பயிர் ஒரு நாள் கூட தாங்காது.
1: ஆமா ஜெயா, போன வருஷம் வெயில் அடிச்சப்போ என் நிலத்துல வெடிப்பு விட்டுடுச்சு, ஆனா உங்க நிலம் ஈரப்பதத்தோடவே இருந்துச்சு. அது எப்படி ஜெயா?
0: அதுக்கு காரணம் என் நிலத்துல இருக்கிற மக்கிய கரிம பொருட்கள் தான். இயற்கை உரம் மண்ணை பஞ்சு போல மாத்தும், நீ ஊத்துற தண்ணிய அது அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு வச்சுக்கும், அதனால தண்ணீர் தேவையும் குறையும்.
1: எனக்கு இப்போதான் புரியுது ஜெயா, ரசாயன உரம் வாங்க பண செலவு, அப்புறம் பூச்சி வந்தா பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க பண செலவு, கடைசியில வர்ற விளைச்சல வித்தா போட்ட காசு கூட தேர மாட்டேங்குது ஜெயா.
0: அது மட்டும் இல்ல அபி, அதோட பெரிய பாதிப்பு நம்ம உடம்புக்கு தான். இந்த ரசாயனத்தோட நச்சுத்தன்மை நாம் அறுவடை செய்யற காய் கனில தங்கிடும். அதை சாப்பிடுற நமக்கு புற்று நோய், சர்க்கரை நோய்னு பெரிய வியாதிகள் வருது. நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்காக மத்தவங்க ஆரோக்கியத்தை கெடுக்கலாமா?
1: தப்புதான் ஜெயா, இனிமே நானும் என் நிலத்தை கெடுக்க மாட்டேன், சாப்பிடுறவங்க வயிற்றையும் கெடுக்க மாட்டேன். இயற்கை உரத்துக்கு மாற நான் என்ன செய்யணும் ஜெயா?
0: ரொம்ப எளிது அபி. உன் வீட்டு மாட்டு சாணம், ஆட்டுப்புழுக்கை, காய்ந்த இலை தழைகள், சமையலறை கழிவுகளை ஒன்னா சேர்த்து மக்க வச்சாலே அருமையான உரம் ரெடி. செலவே இல்லாத விவசாயம் இது.
1: ரொம்ப நன்றி ஜெயா, இப்போதே என் நிலத்துல இயற்கை விவசாயத்தை தொடங்க போறேன்.
0: சந்தோஷம் அபி. இயற்கையை காப்போம், நாமும் நலமோடு வாழ்வோம்.
2: அருமைமா அருமை, கண்டிப்பா கைத்தட்டிடணும். இயற்கையை காப்போம் அப்படின்னு உங்களோட ஒவ்வொரு வரிகள்லயுமே ரொம்பவே அழகான நிறைய தகவல்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட ஓவியா இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்துல எத்தனையோ படிப்பு இருக்கும் போது நீங்க ஏன் வேளாண்மையை தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க?
3: இப்படி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டீங்களே. அப்படி சொல்ல முடியாது. வீட்டுல வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்ததுதான் விவசாயம். வீட்டுல எல்லாருமே விவசாயத்தை சேர்ந்தவங்க, எல்லாரும் விவசாயம் பண்ணிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். விவசாயம் நாங்க வீட்டுல பண்றதை விட கடையிலயும் போய் அதை விளைஞ்சதெல்லாம் வித்துட்டு இருப்போம். அது வந்துட்டு படிப்பு இல்லாம, படிப்பறிவு இல்லாம வீட்டுல செஞ்சாங்க. அதை படிச்சு முறையா நான் போய் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால நான் வந்து இந்த படிப்பு எடுத்தேன்.
2: அருமையுமே நான் படிச்சுட்டு விவசாயம் பண்ணுவேன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. வாழ்க்கையை பத்தி நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காங்க சூர்யஸ்ரீ.
4: தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது எதுவாயினும், விடிந்ததும் இருண்டு போய் விடுகிறது தெருவிளக்கின் வாழ்க்கை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பிடித்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று, இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வருகின்ற எல்லா கற்களும் விழுந்த இடத்தில் மூழ்கி கிடக்க தன் போக்கில் போய்கொண்டிருக்கிறது நதி. சுதந்திரமாய் இருங்கள், அவ்வப்போது வெறுப்பிலிருந்தும் அன்பிலிருந்தும் எப்போதாவது உங்களிடமிருந்தும். காதலுக்கும் கண்ணியத்திற்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய இடைவெளியில் தொலைந்ததுதான் ராவணனின் காதலும் வாழ்வும். நன்றி.
2: அருமைமாருமா, இன்னும் நிறைய மாணவர்கள் நம்ம கிட்ட கதை கவிதைன்னு எல்லாமே சொல்ல போறாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கும் போது காத்திருங்க, தொடர்ந்து கேட்டிருங்க. 3FM Rainbow 102.1
5: நேர்கள் இணைந்திருப்பது கல்லூரி கலாட்டா, பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரியிலிருந்து.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
10: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி K. Ramakrishnan காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி K. Ramakrishnan காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா. வாங்க நேயர்களே, நாமளும் பெரம்பலூருக்கு போகலாம்.
1: நிகழ்ச்சியில சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். பெரம்பலூர் லட்சுமி சீனிவாசன் வேளாண்மை கல்லூரி மாணவர்களோட இப்போ நம்ம கூட யார் என்ன பண்ண போறா?
2: பாட்டு பாட போறேன்.
3: என்னோட பேர் கமலப்பிரியா, இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு.

விடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எறிந்து.

0: மண் பேசும் மொழி விவசாயம், மலை பேசும் ராகம் பசுமை, விதையெழுதும் கவிதை விளைச்சல், அதை வாசிக்கும் உயிர்கள் நாம். வயலுக்கு முன்னே விடியலுக்கு முன்னே வயலின் பாதையில் நடக்கும் கால்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்னே மண்ணை தழுவும் கரங்கள். அந்த கரங்களில் பேனா இல்லை, ஆனால் அந்த கரங்கள் தான் நம் வாழ்க்கையின் வரலாற்றை எழுதுகின்றன. மண்ணை உழுகிறான், விதையை விதைக்கிறான், தண்ணீரை பாய்ச்சுகிறான், வெயிலையும் மழையையும் தாங்குகிறான். அவன் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல விளைச்சல், ஆனால் அவன் விளைவிப்பது அவனுக்காக மட்டுமல்ல நமக்காக. வானம் பொழியும் துளிகளை வயலின் மடியில் சேமித்து, தன் நெட்டியில் வலியும் ஏர்வை துளிகளை மண்ணின் நெட்டியில் விதைத்து பசுமை பூக்க செய்கின்றான் மண்ணின் மகன். கதிரவன் சுட்டாலும் அவன் நம்பிக்கை கருகுவதில்லை, மழை தாமதித்தாலும் அவன் கனவுகள் வாடுவதில்லை. ஒரு விதையை மண்ணில் போடும் போது அது வெறும் விதை என்று நினைப்பதில்லை, அதற்குள்ளே ஒரு வயலை பார்க்கிறான், ஒரு குடும்பத்தை பார்க்கிறான், ஒரு எதிர்காலத்தை பார்க்கிறான். காற்றோடு ஆடும் நெற்கதிர்கள் வயலின் அழகு மட்டுமல்ல, அவை விவசாயியின் வெற்றி கொடிகள். மண்ணோடு கலந்த அவன் பாதங்கள் அவன் வாழ்க்கையின் காவியம். நம் கையில் எடுக்கும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் அரிசி மட்டும் இருப்பதில்லை, ஒரு விவசாயியின் வியர்வை இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை இருக்கிறது, ஒரு வயலின் பசுமை இருக்கிறது, ஒரு நாட்டின் உயிர் இருக்கிறது. ஒரு விதைக்குள்ளே ஒரு வயலின் கனவு, ஒரு வயலுக்குள்ளே ஒரு விவசாயியின் உயிர், ஒரு விவசாயியின் உழைப்புக்குள்ளே ஒரு தேசத்தின் எதிர்காலம். விவசாயம் இல்லை என்றால் வயல்கள் வறுமையாகும், வயல்கள் வறுமையானால் தட்டுக்கள் வறுமையாகும், தட்டுக்கள் வறுமையானால் உலகமே வறுமையாகும். அதனால் விவசாயம் ஒரு தொழில் மட்டுமல்ல, அது நம் உயிரின் முதல் அத்தியாயம். மண் இருக்கும் வரை விவசாயம் இருக்கும், விவசாயம் இருக்கும் வரை உயிர்கள் இருக்கும். அதனால் நம் மண்ணை மதிப்போம், விவசாயியை மதிப்போம், உணவை வீணாக்காமல் காப்போம். ஏனெனில் விவசாயி வெறும் உணவை விளைவிப்பவன் அல்ல, உயிரை விளைவிப்பவன். விவசாயம் வாழ்ந்தால் விவசாயி வாழ்வான், விவசாயி வாழ்ந்தால் வயல்கள் வாழும், வயல்கள் வாழ்ந்தால் நம் அனைவரும் வாழ்வோம். நன்றி.
1: சூப்பர்மா, சூப்பர். மனதின் மெல்லிய உணர்வுகளை வார்த்தைகளா கோத்து ரொம்ப அழகான கவிதையை சொல்லிருக்கீங்க. எத்தனை வருஷமா இந்த கவிதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க?
0: எப்பயாச்சும் எழுதுவேன் மேம்.
1: எப்பயாச்சும் எழுதுவீங்க? உங்களுடைய சொந்த கவிதை எதுவும் இருக்கா?
0: கல்வி பத்தி,
1: கல்வி பத்தி எழுதின கவிதை, அதையும் சொல்லிருங்களே.
0: கல்வி கொடுக்க சேரும் செல்வம், சொல்லிக் கொடுக்க நிறையும் உள்ளம், பள்ளி பெருத்த ஊரே சிறக்கும், கல்வி கற்க தலைகள் நிமிரும், வேதம் முடிந்து சாரம் புரியும், வாதம் கூட சிறப்பாய் முடியும், பேதம் பார்க்க உள்ள மொழியும், கல்வி கற்க ஞானம் மலரும், எட்டு பிடிக்கும் உன்னை மதிக்கும், எட்டா கனியும் தானே கிடைக்கும், பட்டினி பசி சொல்லே மறக்கும், கல்வி கற்க செல்வம் கொழிக்கும், வளர்ந்த நாடுகள் உன்னை அழைக்கும், பரந்த வானில் பறக்க வைக்கும், சிறந்த வேலை வாய்ப்பை அளிக்கும், கல்வி கற்க உலகம் செழிக்கும், ஒதுக்கப்பட்ட சமூகம் உயரும், மறுக்கப்பட்ட நியாயம் கிடைக்கும், பிறகில் தெளிந்த வர்ணம் ஒழியும், கல்வி கற்க உண்மை மடியும். நன்றி மேம்.
1: நன்றி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஒரு அழகான திருக்குறள், அதை சார்ந்தே ஒருத்தர் பத்தி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க நம்ம கூட இருக்கிறாரு முருகன். எந்த வருஷம் படிக்கிறீங்க? யார பத்தி சொல்ல போறீங்க?
2: நம்மாழ்வாரையா பத்தி. இவ்வுலகம் கடவுளால் படைக்கப்பட்டவை, அப்படைப்பின் அதிசயத்தில் ஒன்று இயற்கை. அவ்வியற்கை செய்யும் அதிசயம் விவசாயம், அந்த விவசாயத்தை செய்யும் கடவுள் விவசாயம். விவசாயத்தை இயற்கைகளை மாறாது நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தஞ்சை என்னும் புஞ்சை நிலத்தில் பிறந்தவர். நெஞ்சை நேசிக்க வைக்கும் பசுஞ்சோலை என்ற மாற்றத்திற்கு உரியவர். மனிதனுக்கு எட்டாத இயற்கை வழி கருத்தினையும் உணர்ந்தவர். அக்கருத்தினை எளியோருக்கு கற்பிக்கும் கள்ளம் இல்லா உள்ளம் கொண்டவர். உயிர்களை காக்க நுண்ணுயிர் தரவும் தயங்காதவர். உள்ளத்தின் நேரமோ வெள்ளை, அவ்வெள்ளை மனம் இறுதி வரை விரும்பியதோ கொள்ளை நிலத்து பச்சை. என்று எண்ணிய பசுவின் எச்சத்தையும் மிச்சமாக மாற்றியவர். நிரந்தரமில்லா இவ்வாழ்வில் நிரந்தர வேளாண்மையே வேண்டும் என்றவர். வானுயர்ந்த எண்ணம் கொண்டவர். வானகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். வேம்பின் கசத்தினையும் தனது வேங்கை புத்தியினால் வெளிநாடு சென்று மீட்டவர். இயற்கை மீது கொண்டவர், அதனை தனது உயிர் உள்ளவரை கற்று உடல் விட்டு உயிர் பிரிந்தும் உணர்வால் பிரியாதிருக்கும் உன்னத மனிதர். உயிரோடும் உணர்வோடும் கலந்து அனைவராலும் அப்பா என்று அழைக்கும் அன்பு வார்த்தைக்கு உரியவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள்.
1: அருமை அருமை வரிகள்ல வந்து கவிதையா ரொம்பவே அழகா நிறைய தத்துவமான தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவலைகள்லாம் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சிருங்கப்பா, நான் பாட்டு பாட வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டு பாடுறதுக்காக ஒரு சகோதரர் வந்திருக்காங்க. உங்க பேர் என்னப்பா?
3: என் பேர் அஸ்வின்.
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: விண்மேக பெண்ணாக உருவானது அந்த பாட்டு பாடுறேன்.

0: நன்றி.
1: சூப்பர் சூப்பர். நீங்க பாட தொடங்கி அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து போட்டோல வீடியோ எடுக்கிறாங்க. இந்த கல்லூரி பருவத்துல கிடைக்கக்கூடிய நட்புக்கு வந்து ஈடு இணை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கவிதை எழுத நோட்டு பேனாவோட ரெடியா இருந்து இப்போ மைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. யார் வந்திருக்காங்க, என்ன கவிதையை சொல்ல போறாங்க?
0: என் பேர் சித்ரா, உங்களுக்காக மண்ணின் மொழி அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை சொல்ல போறேன்.

0: என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதோ, ஒரு நெஞ்சம் திண்டாடுதோ. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதோ, ஒரு நெஞ்சம் திண்டாடுதோ. மஞ்சளையில் நீ மின்னல் ஒளி, நீ உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் தீ. பெண்ணே என்னடி உண்மை சொல்லடி, ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டது என்னடி. தேவரை வாழ்வது வீடில்லை கோயில், கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன். ஒன்றா இரண்டா உன்னழகை பாட, கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன். கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன், உன்னாலே பல ஞாபகம் நீ வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே.
1: சூப்பர் சூப்பர், இனிமையான குரல், அழகான பாடல், மனதை மயக்கும் பாடல்களுக்கு நடுவே மாணவர்களோட கவிதை காவியங்கள்ல நனைந்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் கற்பனை சிறகுகள் இன்னும் ஓயவில்லை. அடுத்ததாக உங்கள் நெஞ்சை தொட காத்திருக்கிறது மற்றொரு அற்புத படைப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சிபம் ராய் 102.1 கல்லூரி கலாட்டா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
5: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
4: மாமா, நீ அசி
5: என்னடா திட்டியா?
4: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா. வாங்க நேயர்களே, நம்மும் கல்லூரிக்கு போகலாம்.

0: விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ற ஆளா நம்ம இருப்போம். அதுவும் ரிப்பீட் மோட்ல, குறிப்பா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப 10-20 இல்ல அதுக்கு மேல கேட்டுட்டு கூட இருப்போம். அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க நேரத்துல நம்மள வந்து சரி கட்டுறதுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது எது தெரியுமா? இந்த பாட்டு தான். அப்படி ஒரு பாட்டு பாடி நம்மளை இன்னும் சந்தோஷப்படுத்த வர இருக்காங்க. உங்க பேர்
1: என்னடா? வெண்ணிலவே வெண்ணிலவே, வினை தாண்டி வருவா.

விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை.

0: பாட்டு கத்துக்கிட்டீங்களா?
1: இல்ல.
0: ஆனா வந்ததா?
1: ஆமா மேம்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: மதுரை மேம்.
0: மதுரை ஹாஸ்டல்.
1: ஆமா மேம்.
0: நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த துறைய?
1: நீட் பண்ணியா கண்டினியூ பண்ணேன் மேம், ஆனா என்னால அது கோர்ஸ் கிராக் பண்ண முடியல. சரி, அதனால என்னோட அடுத்த ஆப்ஷன் அக்ரி தான் இருந்துச்சு.
0: இதுல கண்டிப்பா சக்சஸ் தான். இல்ல
1: கண்டிப்பா மேம்.
0: தேங்க்யூ. அடுத்ததான் வந்து நம்ம எல்லாம் சிரிக்க போறோம் ஜோக் சொல்றதுக்காக நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வைக்கப்பா, நாங்க ஜோக்கு சொல்ல போறோம் கேட்டு சிரிக்க போறீங்களா இல்ல தலை சுத்த போறீங்களான்னு நாங்கதான் சொல்லுவோம்னு காத்திருக்க. ரெண்டு பேரோட பேர் என்ன?
2: பிரகாசம். கிருஷ்ண பிரசாந்த்.
0: பிரகாசம். கிருஷ்ண பிரசாந்த் சொல்லுங்க.
2: கிருஷ்ண பிரசாந்த் என்னப்பா நம்ம இப்போ வைக்க முடியாத பைய இதுப்பா?
3: புதுசா புது கேள்வியா இருக்கு.
2: வேலைக்கு
3: போற கரடி பனிக்கரடியாடா? வீடு கட்ட பயன்படாத கட்டை எதுடா?
2: எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கட்டை மரக்கட்டையால மட்டும்தான் வீடு கட்டவே முடியாது.
3: மரக்கட்டையெல்லாம் வீடு கட்ட முடியாதாடா? குளக்கட்டையில தானே வீடு கட்ட முடியாது.
2: வாங்கியதுடா கிருஷ்ணா
3: பிரியாணிடா?
0: வரையில பிரியாணி. சொல்லுங்க.
2: எப்போதும் சிரிக்கிற பூச்சி இருப்பா கிருஷ்ணா?
3: எப்போதும் சிரிக்கிற பூச்சி தெரியடா பிரகாசன, பட்டுப்பூச்சியாடா?
2: பட்டுப்பூச்சினா ஈதாண்டா ஈன்னு போதே.
3: முடியாது.
2: மரமும் செடியும் இல்லாத காடு இது.
3: மரம் செடி பூக்காடாடா? உட்கார முடியாத தரையுதுடா பிரகாசம். உள்தரையிலடா புடியோதரடா?
2: எந்த கலர்னாலும் சாப்பிடலாம் கிருஷ்ணா. அது என்ன கலர்னு தெரியுமா உனக்கு?
3: என்ன கலர்னா சாப்பாடு ஒயிட் கலர். அப்ப ஒயிட் கலர் தான் சாப்பிடலாம்.
2: ஆரஞ்சு கலர் தான்.
3: எந்த டியூப்ல இருந்து தண்ணியே வராது?
2: டெஸ்ட் டியூப்ல இருந்து தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன் நானு. நீ என்ன சொல்ல வர?
0: பெருசா யோசிக்காதீங்க, லாஜிக் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் கேட்டா போதும் உங்களுடைய சிரிப்புக்கு நாங்க கேரண்டின்னு நல்லா சிரிக்க வச்ச ரெண்டு மாணவர்களுக்குமே வாழ்த்துக்கள். அடுத்து யாரு என்ன பண்ண போறீங்க காத்துக்கிட்டே இருக்கேன். யாருமா

0: தேவி, என்ன பண்ண போறீங்க?
1: பாட்டு பாட போறீங்க?
0: பாட்டு பாட போறீங்க, பாடுங்க.
1: சங்கீத வேகம் தென் சிந்தும் நேரம், ஆதாயம் பூக்கள் தூவும் கா

பாகாயம் பூக்கள் தூவும் காலம், உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் பேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. இந்த மூச்சும் இந்த பாட்டும் அனையா விளக்கே, என்னன் மூச்சும் இந்த பாட்டும்

0: மாயம் பூக்கள் தூவும் காலம்.
1: ரொம்ப அழகா நீங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்காக கவிதை சொல்ல வந்திருக்கிறாங்க. கல்லூரி அப்படிங்கிறது வெறும் கல்விக்கூடம் அல்ல, கனவுகள் செதுக்கப்படக்கூடிய ஒரு சிற்பக்கூடம் அப்படி. நம்ம கூட ஒரு அழகான கவிதையை பகிர்ந்துக்க மித்ரா இருக்காங்க. ஹாய் மித்ரா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: தர்மபுரியிலயா?
1: எந்த ஊரு? தர்மபுரியில.
2: சரிம்மா,
1: கவிதை உங்க சொந்த கவிதையா?
2: தாயின் கனவாய் துளிர்த்த விதை, தாயின் கனவாய் துளிர்த்த விதை மண்ணின் மடியில் மெல்ல முளைத்தது. கல்வி என்னும் நீர் பாய காற்றில் கனவு என்னும் கிளை படர்ந்தது. வெயிலையும் மழையையும் தாங்கி வளர்ந்த மரம் வேரோன்றி வானை பார்த்தது. பொறுப்பு என்னும் பாரம் சுமந்து பலருக்கும் நிழல் கொடுத்து நின்றது. இலைகள் உதிர்ந்து இலையுதிர் காலம் வந்தாலும் இழப்பு என்னும் குளிரை தாங்கி கொண்டு நின்றது. உறவு என்னும் பறவைகள் அமர்ந்து போக உயிர் என்னும் சாறு உள்ளே ஓடியது. பருவம் வந்து பூக்கள் பூத்த போது புன்னகை என்னும் வாசம் பரவியது. கடமை என்னும் காட்டில் ஆடியும் கலங்காமல் கனிகளை தாங்கியது. காலம் என்னும் கதிர் கனிந்த பின் வேர் மண்ணில் மறைந்தாலும் வாழ்க்கையை பார்த்து புன்னகைக்கும். விதை தாண்பு மறுபடி காடாய் முளைக்கும். வாழ்ந்ததை பாதைக்கும் பறவைக்கும் தந்த நிழல் வழி காட்டும். மரம் இல்லை நான் மனிதன், ஆனால் மரம் போல வாழ ஆசைதான். போகும் போது ஒரு காடை விட்டு செல்ல ஆசைதான்.
1: சொல்லிட்டீங்க உங்க. சரி, தர்மபுரிக்கும் பெரம்பலூருக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? எப்படி இருக்கு தர்மபுரிய தாண்டி பெரம்பலூர்? வெள்ள சுத்தி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அதை கேக்கணும்.
2: இல்லைங்க
1: இல்லைங்க, வந்ததுல இருந்து படிக்கிறதுக்கு
2: தான். அதையும் கேக்குறீங்க
1: கூட கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு. பரவாயில்லைங்க, படிக்கணும்ப்பா. படிக்கிறது தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. படிப்பு மட்டும்தான் எங்க வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து பாடல் பாடுறதுக்காக நம்ம கூட இருக்கிறாங்க ரெண்டு பேரு. உங்க பேர் என்னம்மா?
3: மீனாட்சி. அஸ்வின்.
1: என்ன பாட்டு பாட போறீங்க?
2: முன்பேவா.
1: முன்பேவா தான் வந்துட்டேனே. பாடுங்க பாடுங்க.

0: ஓன் ஆகாம இன்னும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருவார்கள், சில மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருவார்கள், ஆனால் அவர்கள் மீது இருந்த காதல் மட்டும் நம்மை விட்டு போகாது. அவள் அவனை மறக்க முயற்சி செய்தாள், அவனுடைய புகைப்படங்களையும் அழித்தாள், பழைய ஞாபகங்களை மறக்க முயற்சி செய்தாள். அவன் கொடுத்த பரிசுகளை ஒரு பெட்டிக்குள் வைத்து மூடினாள், ஆனால் அவனை மட்டும் அவள் மனதிலிருந்து மறக்க முடியவில்லை. ஒரு காலத்தில் அவன் தினமும் பேசினான், இன்று அவன் குரலை கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டான். ஒரு காலத்தில் சாப்பிட்டாயா என்று கேட்பவன், இன்று அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ள கூட அவனுக்கு உரிமை இல்லை, ஆனால் அவள் மட்டும் இன்னும் அவன் நலமாக இருக்கிறானா என்று மனதிற்குள் தினமும் கேட்கிறான். அவன் திரும்பி போய்விட்டான், ஆனால் அவள் காதல் மட்டும் இன்னும் அவனிடம்தான். நன்றி
1: நன்றி. அடுத்ததா நம்ம வந்து நிறைய பாட்டு கேட்டோம், பாட்டு கேட்டு கேட்டு எதுவும் முடியல, அதனால நம்ம நிகழ்ச்சியா முடிக்கிறதுக்கும் ஒரு பாட்டோட வந்திருக்கிறாங்க. பாடிலாமா?

0: நெஞ்சம் சொன்னதே முன்பே வாய் அன்பே வா பூப்பூவாய் பூப்பூவாய்.
1: இங்க நிறைய பாடகர்கள் இருக்காங்கப்பா, தாங்க முடியல அப்படின்னு மையத்துல இருக்க வைக்கிறீங்க. இத ஒட்டுனாப்லயே ஒரு கவிதை, உங்க பேரு சாதனா.
2: நான் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்ல போறேன். இது எதை பத்தினா, பிரிந்து போனவர் மீது இன்னும் காதல். இந்த பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் சில பேர்

0: பாசிய ராசிரி பார்த்து ரவுடி பயரும் மாட்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் உன்ன.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான பாட்டு. சொற்களின் புயலாய், கவிதைகளின் தீப்பொறியாய், நம் அலைவரை சிகை அதிர வைத்த அந்த மாஸ் தருணம், வரிகளால் நம் இதயத்தை நனைத்து, கதைகளால் நம் மனதை சிறைபிடித்த இளமையின் அழகிய பயணம், அட்டகாசமான கவிதைகள், நூல் கிளப்பிய கதைகள், அழகான பாடல்கள்னு இன்றைய நிகழ்ச்சிய இன்னும் சிறப்பாக்கிய பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர்.
3: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ஈஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ஈஎன்டி ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நேயர்கள் இதுவரை கேட்டது கல்லூரி கலாட்டா. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரியிலிருந்து நேரலை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் எஸ் கோபாலகிருஷ்ணன், நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்கள், அறிவிப்பாளர்கள் கண்மணி, லாவண்யா. நிலையத்தில் நேரம் 12:00. இனி கேட்கலாம்
9: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டின் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். தமிழகத்தில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்துள்ளதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி, நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எர்தலாவ் புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் காவிரி, திருமணிமுத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகளும் கதவணைகளும் கட்டப்படும் என்றார். தென்தமிழ முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரையிருப்பதையொட்டி கோவளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழாவையொட்டி வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் இடையே வரும் 29ஆம் தேதி முதல் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்பட உள்ளதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. குழித்துறை, நாகர்கோவில், மதுரை, திருச்சி வழியாக இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. கலேயில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன் எடுத்திருந்தது. இலங்கை வெற்றி பெற மேலும் 192 ரன் எடுத்தாக வேண்டும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் ஒற்றாடல் 59ஆம் அதிகாரம் முதல் குரல்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துக்குமே உயிர் வாழ ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியமாகுது. பல காரணங்களால நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. பெருகி வரக்கூடிய தொழிற்சாலைகள், வாகனங்கள், இவற்றிலிருந்து வெளியாகும் புகைகள் சுவாச நோய்களை உண்டாக்குறதோட இல்லாம அமில மழையையும் உருவாக்குது. காடுகள் அழிக்கப்படுறதாலையும் விலங்குகளோட வாழ்விடங்களை ஆக்கிரமிப்பு செய்யறதாலையும் தாவரங்களும் விலங்குகளும் வேகமா அழிந்து வர சூழல் உருவாகுது. இதனால உலகின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுது. சாயப்பட்டறை உள்ளிட்ட தொழிற்சாலை கழிவுகள், ரசாயனங்கள், நெகிழி பொருட்கள் இவை எல்லாமே நீர்நிலைகள்ல கலந்து விடுறதால நீர்வாழ் உயிரினங்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய நமக்குமே ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அதிகப்படியான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளால மண் வளம் குறைந்து நிலமும் மாசுபடுது. இது உணவுப் பொருட்களோட தரத்தை பாதிக்குது. அந்த உணவு நமக்கு உடல் பாதிப்புகளை உண்டு பண்ணுது. அது மட்டுமில்லாம வளிமண்டலத்துல உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைட கடல்கள் உறிஞ்சுறதால கடலோட பிஹெச் அளவு குறைந்து பவளப்பாறைகள் மற்றும் ஓடுடைய கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. இதையெல்லாம் எப்படி சரி செய்யறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? முடிந்தவரை இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராம இயற்கையோட இணைந்து வாழ எல்லோரும் பழகிக்கணும். நிலம் நீர் காற்றை மாசுபடுத்தாமல் இருக்க முயற்சி செய்யணும். மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மண் வளத்தை காக்கணும். மரங்களை அதிக வளர்க்கணும். காற்று மாசுபடாம இருக்க வாகன போக்குவரத்தை குறைக்கணும். தேவைக்கு மிகுதியான பொருட்கள் அதிகமான குப்பைகளை உருவாக்கும். நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்முடைய சுற்றுப்புறமும் பசுமையா, செழிப்பா, சுகாதாரமா இருக்கணும்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிவரும் நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கிருலகம் நிகழ்ச்சியில் மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு, இதுகுறித்து தோழிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 4311-246-1 அறிமுக தோழிகளா இருந்தீங்கன்னா 4311-240-1 ஒரு மணிக்கு மதுரை கீதம், 2:15 வேளாண் அரங்கம், எல்நினோ கால்நடை பண்ணையாளருக்கான பரிந்துரைகள், நேர்முகம் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் டி ஏ கண்ணன் அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், மகளிர் சுய உதவிக் குழுக்களின் செயல்பாடுகள், நேர்முகம் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவர்கள். 3:00 இசைத்துறல், 4:00 வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை, 5:00, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள்.

0: இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். காணுயிர் புகைப்பட கலைஞர் டிஆர்ஏ அருந்தவ செல்வன் அவர்களின் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். 7:25 உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி, திருமானூர் நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகம். 10:00 ஞாபகம் வருதே.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

ஆகாஷவாணி நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது மங்கையர் உலகம். விருந்து அப்படின்னு சொன்னாலே புதுமை. சங்க காலம் முதல்ல இருந்து இன்ன வரைக்கும் விருந்து பற்றிய செய்திகளை கேட்கும் போதும் படிக்கும் போதும் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நமக்கு ஏற்படுத்தும். தமிழர்களோட கைவந்த கலையா விருந்து உபசரிப்பு இன்றளவும் சிறப்பாக தாங்க இருக்கு. உங்கள் மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு பற்றி தோழிகளே நீங்களும் பேசலாம். இணைப்புக்கு வாங்க. 4-3-1-246-102-1 இந்த எண்களில் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது இந்த விருந்து. இந்த விருந்து உபசரிப்பு அதாவது நீங்கள் கொடுத்ததாகவும் இருக்கலாம், இல்லை முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ரசித்து சாப்பிட்டதாக கூட சொல்லலாம். எந்த மாதிரி விருந்து உபசரிப்பு உங்கள் மனதை நிறைத்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தோழிகள் பேச போகிறாங்க. நம்ம நேயர்கள் எல்லோரும் அதை ஆச்சரியத்தோடையும் ஆவலோடையும் கேட்குறதுக்கு காத்துட்ருக்காங்க. இணைந்திருங்கள் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோடு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு. நீங்கள் வந்து விருந்துக்கு போயிருக்கும் போது உங்களை வந்து ரொம்ப நிறைவாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பூரிச்சு போயிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி நிகழ்வை தான் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் தோழிகளே. சுழி 431-246-102-1 சுழி 431-246-102-1 இந்த எண்களில் வரலாம் தோழிகள். மட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய

நான் அமில அசுமா முத்தனே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்

0: ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்கள் மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு எப்படிலாம் இருந்துச்சுன்னு கேட்டோம். இப்ப நம்ம இணைப்புல ஒரு தோழி காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி மேம்.
2: சொல்லுங்கம்மா, நீங்க வந்து சமீபத்துல எந்த விருந்து உபசரிப்புல கலந்துட்டீங்க, எப்படி இருந்துச்சு?
3: நாங்க சம்பந்தி வீட்டுக்கு போயிருந்தோம் குடும்பத்தோட. அங்க போனா தலவாழை போட்டு பாயசம் வேற, சக்கரை பொங்கல், தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, ரெண்டு கறி, கூட்டு, சாம்பார் ரசம், வத்த குழம்பு, சாப்பிட முடியல எங்களால. அதோட ஸ்வீட் வேற, எல்லாரும் அடிச்சுட்டாங்க, சாப்பிட முடியல எங்களுக்கு.
2: அதாவது விருந்து அப்படின்னாலே அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து நமக்கு இந்த தலைவாழை இலை போட்டு விருந்து உபசரிக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான காய்கறிகள், அதுக்கேத்த இனிப்பு, அதாவது அறுசுவை உணவும், இப்ப நம்ம பாட்டுல கேட்ட மாதிரி அறுசுவை உணவும் கூட வந்து அதுல வந்து பரிமாறிவாங்க. அப்புறமா வேற என்னெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு?
3: சாப்பிட்டு எந்திரிச்சோம். ஒரு தட்டு பழங்கள்லாம் நறுக்கி வச்சிருக்காங்க, அதையும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க.
2: சாப்பிடுங்க, இன்னைக்கு என்ன பண்றது, காலையில ஆனா வயித்த வந்து நல்லா காலி பண்ணிட்டு போகணும் விருந்துக்குனா இல்லையா? விவரமா இருந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், அப்படிதான் போகணும்.
3: அது மறக்கவே முடியாது மேம். அந்த சாப்பாடு அதை பிடிச்ச பத்தலை பாக்கலாம் போடணும், நாங்க வேற பக்கம் போட மாட்டோம், இதுவே எங்களுக்கு வயிறு போய் போச்சு அப்படின்னு அவ்வளவு மறக்கவே முடியாது.
2: அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விருந்து உபசரிக்கும் போது அவங்க அந்த இன்முகத்தோட உபசரிக்கிறது இருக்கு இல்லைங்களா?
3: எங்க சம்மதி அப்படிதான் செய்வாங்க.
2: அது வந்து கஞ்சி சோறாய கொடுத்தா கூட வந்து அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு தேவாமிர்தமா இருக்கும். விருந்துல ரொம்ப முக்கியமானது அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். தோழிகளே, நீங்களும் உங்களுடைய அந்த அதாவது விருந்து உபசரிப்புக்கு போன அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றத எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம இணைப்புல வரக்கூடிய தோழி யார், இங்கிருந்து பாக்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? உங்களுக்கே தெரிஞ்சு போச்சா சவுண்டோட வரணான்றீங்க. ஓகேமா, சொல்லுங்க, விருந்து உபசரிப்புல எப்ப கலந்துகிட்டீங்க, எங்க போனீங்க?
4: சமீபத்துல லாஸ்ட் வீக் கேரளா போனோமா, பாலக்காட்டுக்கு போனோம். அங்க அந்த கேரளா தம்பி வந்து எங்களுக்கு வந்து விருந்து வச்சாரு.
2: சொந்தமா இல்ல, அதாவது வெளிய ஆட்களா, அதுவும் ரொம்ப முக்கியம்.
4: என்னமா,
2: அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு விருந்து வச்சாங்களா இல்ல யாருன்னே தெரியல?
4: நான் வந்து முதல் முறையா அன்னைக்குதான் அவங்களே பாக்குறேன்.
2: விருந்துனாலே புதுமை, அதாவது புதியவர்கள் வீட்டுக்கு வரும்போது கொடுக்கக்கூடிய அந்த விருந்து தான் விருந்துன்னு
4: சொல்றோம். அதாவது நம்ம இணையம் மூலம் நண்பரானவங்க தான், கோவிலுக்கு, குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போனோம். முதல் முறை நான் அன்னைக்குதான் அந்த தம்பிய பார்த்தேன். அவங்க தம்பி, தம்பி மனைவி, அக்கா, ஃபேமிலி, குடும்பமே விழுந்து விழுந்து கவனிச்சாங்க.
2: அப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுட்டாங்களா? ஓகே ஓகே.
4: தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில டிஃபனுக்கே ரெண்டு மூணு ஐட்டம் செஞ்சாங்க. இந்த சேவைன்னு ஒண்ணு, அப்புறம் ஆப்பம், அப்புறம் அந்த கேரளா டிஷ் என்னென்னமோ செஞ்சு,
2: கேரளாவுக்கு படையெடுக்கணும் போல இருக்குதே எல்லாருக்கும், அப்படிதான் தோணும்.
4: முடியல, நல்லா சிறப்பா செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி மதியமும் சைவம், நாங்க போனதுல ஒருத்தவங்க அசைவம் சைவம் சாப்பிடுறவங்க, அதனால அவங்க எவ்வளவு கஷ்டம், சைவத்துக்கு தனியா செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு தனியா செஞ்சுட்டு ரெண்டு வகையான பாயசம் அங்க அந்த கேரளா சைடு செய்யற
2: அந்த பாயசத்துக்கு பேர் சொல்றீங்களா? ரெண்டு வகையான அந்த பாயசம் என்னென்ன?
4: கருப்பட்டி
2: பாயசம் போட்டுக்குவோம். அடுத்த பாயசத்துக்கு என்ன பேர் வச்சாங்க?
4: இன்னொன்னுக்கு வந்து நம்ம நம்ம இதுல செய்யற மாதிரி ஜவரிசி, சேமியா, அதெல்லாமே இருந்துச்சு, பால் கலந்துருந்தது. ஆனா அது நம்ம நம்ம வீட்டுல இங்க நம்ம செய்யற அந்த பால் பாயசம் டேஸ்ட் அந்த மாதிரி இல்ல, அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அங்க எனக்கு அது உண்மையிலுமே அது பிடிச்சிருந்துச்சு அவங்க கை பக்குவம். அப்புறம் நான்வெஜ் தான் செஞ்சிருந்தாங்க, சாதாரண சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ஃப்ரை குழம்பு தனியா, அப்புறம் சிக்கன் ஃப்ரை தனியா செஞ்சிருந்தாங்க. அந்த சிக்கன் குழம்பு அவ்வளவு டேஸ்டியா இருந்துச்சு. அது கை பக்குவம் நம்ம சொல்லணுமான்னு தெரியல. அந்த அக்கா அவங்க நல்லா அரைச்சி வச்சு செஞ்சேன்னு சொன்னாங்க.

0: எனக்கு அது ரொம்ப
1: ரொம்ப
0: ரொம்ப
1: அழகா
0: பிடிச்சிருந்துச்சு.
1: சொன்னீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைத்தது அப்படிங்கிறது உங்களோட நிறைவான அந்த வார்த்தைகள்ல இருந்தே தெரியுது.
0: சிறப்பா இருந்துச்சு. எனக்கு
1: சிறப்பு.
0: அஜய் தம்பி வந்து மாலதி அவங்க ரெண்டு பேரும் எங்களை சமீபத்துல கவனிச்ச விருந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ரொம்ப
1: அருமைமா,
0: சிறப்பான
1: அருமைமா.
0: விருந்து,
1: நீங்க
0: அது
1: நீங்க
0: மறக்கவே
1: விருந்துக்கு
0: முடியாது.
1: போனதுக்கும் நம்ம தலைப்புக்கும் ரொம்ப வந்து நல்லா அமைப்பா இருந்துருச்சு.
0: அதனாலதான் காலையில இருந்தே கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி,
1: ஆஹா,
0: நம்ம பாலக்காட்டு விருந்த பத்தி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு
1: பாலக்காட்டு விருந்து,
0: சிறப்பான விருந்து
1: நல்ல பேர் வச்சிருக்கீங்க
0: பாலக்காட்டு
1: பாருங்க,
0: விருந்து.
1: பாலக்காட்டு விருந்து. அதுவும் நம்ம பகுதியிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு இது
0: அதுவும்
1: புதுசு
0: வேற
1: புதுசா.
0: மாநில, நம்ம நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பாலக்காட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்.
1: அருமைமா, வாழ்த்துக்கள். இந்த விருந்து வந்து அப்படியே
0: நன்றிம்மா,
1: மனசுலயே
0: நன்றி
1: நிக்கும்.
0: நன்றிம்மா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்ம தோழி ரொம்ப அழகா சொன்னாங்க, பாலக்காட்டு விருந்துன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த சம்பவங்கள்லாம் வந்து நினைவு கூர்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. தோழிகளே, நீங்களும் உங்களோட இந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 இல். இது மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
5: மங்கருலகம் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கோம் மனதை நிறைத்த விருந்து பத்தின நம்ம தோழிகளோட பகிர்வுகளை. அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்க பாக்கலாம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்மா,
5: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
6: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம்,
5: திருவானை கோயில் இருந்து. ஆஹா, இணைப்பு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நிறைய சொல்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா, இப்போ நீங்க வந்து அதாவது விருந்து அப்படின்னாலே வந்து இனிதாக பேசி நமக்கு புதியவர்களை வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்கள்ட்ட இன்முகத்தோடு நம்ம செய்யக்கூடிய அந்த விருந்து வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். அதை தான் நம்ம வந்து எல்லா இலக்கியங்களுமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. யாரோ ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலே இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருனே தெரியாது. நம்ம பாட்டுக்கு அங்கே போனோம் அப்படின்னாக்க நம்மளை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்தே கொடுப்பாங்க. இன்னும் அதை பற்றி பேசலாம். வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். இணைப்பை பிடிச்சி வந்துட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத கேட்க ஆவலா இருக்கும்.
6: கண்டிப்பாமா கங்கனா, என்னுடைய தோழி வீட்டுல போய் ஒரு விருந்து சாப்பிட்டதான் என்னால மறக்கவே முடியாதுமா. நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். மறக்க முடியாத அனுபவம்.
5: விருந்துல என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சு சொல்லுங்க. அத முதல்ல
6: எனக்கு வந்து அவளுடைய அன்பு மறக்க முடியாம இருந்தா பாருங்க. அவளுடைய முகத்தையும் அவ பரிமாறும் போது கிட்டக்க எங்களை சாப்பிட வச்சு அம்சத்தை வந்து இன்னமும் மறக்க முடியாது.
5: அன்பு கிடைச்சிச்சு.
6: ஆமா, பழைய தோழி மீண்டும் எனக்கு கிடைச்சாங்க. இன்னொரு தோழி மஸ்கட்ல இருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நான் சாப்பிட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ண தண்ணி வந்துருச்சு. அப்படியே சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம். நம்ம பிளஸ் டூல ஒன்னா படிச்சோம்.
5: அதாவது பழைய நிகழ்வுகளையும் சேர்த்து விருந்தோட சேர்த்து பரிமாறிட்டீங்க.
6: ஆமா, சேர்த்து பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் 40 வருஷமா எப்படி எல்லாம் இருந்தோம், என்ன பண்ணோம், ஏது பண்ணோம்லாம் பேசி சாப்பிட்டோம். அன்பையும் பரிமாறிக்கிட்டோம், உணவையும் பரிமாறி சாப்பிட்டது மறக்க முடியாத நிகழ்ச்சிமா. எனக்கு
5: விருந்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. நாங்களும்
6: விருந்துல வந்து ஒரு அவியல், ஒரு துவட்டல், காரக்கறி, உருளைக்கிழங்கு காரக்கறி, அப்பளம், வடை பண்ணிருந்தாங்க. சூப்பரா ஒரு ஊறுகாய் இருந்தது.
5: உங்களுக்கு வித்தியாசமா பிடிச்சதுன்னு ஒண்ணு ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
6: எனக்கு வித்தியாசமா பிடிச்ச அவங்க பண்ணியிருந்த பாயசம் பிடிச்சிருந்ததுமா.
5: பாயசம் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு விதமான பாயசம் செஞ்சுட்டு தான் இருக்காங்கல்ல.
6: நல்லா இருந்தது, நல்லா பண்ணிருந்தாங்க. பால் பாயசம் பண்ணிருந்தாங்க, நல்லா இருந்தது.
5: அருமை, கேட்ட வேண்டியதுதான், வேற வழி இல்ல. நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்புறம் கேட்க
6: வேண்டியதானே.
5: ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்.
6: நன்றிமா, வாய்ப்பு கொடுத்து.
5: நன்றி நன்றி. நம்ம தோழிகள் ரொம்ப அழகாக வந்து இணைப்பில் அவங்களோட விருந்து, அதாவது மனதை நிறைத்த விருந்து பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. விருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கிராமங்கள்லேயும் இன்றைக்கும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லோரையும் அழைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு

தமிழ்நாட்டில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கும் பெருமை தான். விருந்து வந்து கொடுக்குறவங்களுக்கும் மனநிறைவை தரும், பெறுபவர்களுக்கும் மனநிறைவை தரும். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: இன்றைய மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில் மனதை நிறைத்த விருந்து உபசரிப்பு பற்றி தோழிகள் ரொம்ப அழகாக பேசினாங்க. பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: காஞ்சீரா நிகழ்ச்சி இரவு 9:30 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம் ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்புத் துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தித் துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான

0: மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும் சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும் உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் July 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த April 1 முதல் June 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது. 81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு

0: வசதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு எஸ்மயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், திருநங்கையருக்கான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர், திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதை ஒட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். வெளிமாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஓய்வூதிய திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் மத்திய, மாநில மற்றும் பொதுத்துறை நிறுவனத்தின் ஓய்வூதியர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனா்.

காலையில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் 6 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்திருந்தது. இலங்கை வெற்றி பெற மேலும் 178 ரன் எடுத்தாக வேண்டும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

6:03 டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசிக்கவிருப்பது மதுர கீதம். காலத்தால் அழிய காவிய கானங்களின் தொகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது மதுர கீதம். மதுர கீதம் தரும் முதல் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து ராமேஸ்வரம், தாரிக், முகமது ஹபி இவர்களின் விருப்பமாக.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்த

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் அவள் திரைப்படத்திலிருந்து. தஞ்சை அணைக்கரை பாலு, செல்வி பாலு, பிரியா, விஜய், பிருந்தா, விஷ்வந்த் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மதுரை கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதத்தில் இனி தேடி வந்த மாப்பிள்ளை பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லட்சுமி பிரியன், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, குமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது.

மற்ற எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ்

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த்.

0: தன்கோதா சரி
1: சரி சரி சரி சரி சரி சரி
2: That's right.
1: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
2: That's right.
4: மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய் இது மதுர கீதம். மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா ஸ்ரீ இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்

0: நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுரை கீதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் சுச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா.
1: தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன். ஆற்றுல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன். கண்ணம்மா கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்.

பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் உன் கொடிய ஆடை நீ உன் கண்ணம்மா இங்கு கந்தலுடை கட்டுவ.

கந்தல் உடை கட்டுவர் என் சொந்தம்மா. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாற்று மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மாவன் கண் கலங்கி நிற்கையிலே நேற்று வந்த ஒருவனுக்கு மாற்று மாலை போடுவதேன் கண்ணம்மா கண்ணம்மா அவள் நேத்திர

0: எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அது ஒரு வண்ணியின் பிடிக்க காத்திருந்த போக்கு அதை கவுதி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவது என் சொல்லம்மா.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

1:32 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்பமாக நல்லதொரு குடும்பம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரகீதத்தில் இனி வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் முசிறை செவந்தலிங்கபுரம் சிவக்குமார், சரோஜா, தர்ஷன், சுபிக்ஷன் சேட்டு இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது காற்று நிலை வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நிறைவு பெற்றது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கிய மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், திருநங்கையருக்கான மருத்துவம் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தர்மபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ₹84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும்.
1: வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பு

0: மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். செவிலியர், மருந்தியல், துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அரசிற்கு மாதத்திற்கு 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றார். அவர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்கள் பணியை தொய்வின்றி மேற்கொள்ளும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். இது தொடர்பான செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அலுவலக பணிகளில் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட உத்தேசித்திருப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், காவிரி டெல்டா பகுதியின் நீர்வளம், நிலவளம், வேளாண் உற்பத்தியை பெருக்கும் வகையில் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார். நீர் உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் வகையில் ஆனைமலையாறு, நல்லாறு, எர்தலாவ் புலிக்கரை இணைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி திருமணி முத்தாறு பகுதிகளில் தடுப்பணைகள், கதவணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கலை அதிகரிக்கவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வெள்ள தணிப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பருவமழை முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை திறம்பட மேற்கொள்ள இதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றார். களிமண், வண்டல் மண்ணை அகற்றுவதற்கான கால அவகாசம் 30 நாட்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் மட்டுமே பதிவு முறை செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர், வட்டார அளவில் தனித்தனியாக மேற்கொள்ளப்படும் பதிவு முறை நீக்கப்படுவதாக அறிவித்தார். 2 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு பதிவின்றி அனுமதி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அமைச்சர், திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்பில் இதனை தெரிவித்த அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் தனித்துவமான கலை பண்பாட்டு பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு

0: அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனால் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சி பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். வெளி மாநில பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் விடுதி உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.

0: ஆண்டு பெருவிழா வருகிற 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பக்தர்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு குடிநீர், கழிப்பறை, சுகாதாரத்துறை மூலம் 7 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன. கடற்கரையில் பாதுகாப்பிற்காக நீச்சல் வீரர்கள் மற்றும் படகுகள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வெளி மாநில சுற்றுலா பயணிகளிடம் தங்கும் விடுதிகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண் மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேலே கிரிக்கெட் டெஸ்டில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. 372 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, 2வது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையிலான 2வது இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். புதுடெல்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் 2வது சுற்றில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் ஆயுஷ் ரெட்டியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து, உன்னாட்டி ஹூடாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் சீரமைப்பு இயக்கம் 5000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். திறன் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சென்னை வருகிறார். கேலே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கையை 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 2:15. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று எல்நினோ கால்நடை பண்ணையாளர்களுக்கான பரிந்துரைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவர்கள். நம்மளோட விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையோட ஒத்துழைப்பு தான் பெரும் பங்கு வகிக்குது இல்லைங்களா? அதாவது பருவகால சூழ்நிலை. பருவகால சூழ்நிலையில சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட அதிகப்படியான பாதிப்பு வேளாண்மைக்கும் வேளாண்மை சார்ந்த தொழிலுக்கும் தான். இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்றதுதான் பெரும் சவாலா இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு. அந்த வகையில எல்நினோ இந்த இயற்கையான காலநிலை நிகழ்வால் கடும் வறட்சி, அதிக வெப்பம், வெள்ளப்பெருக்கு போன்றவைகளால விவசாயிகளும் கால்நடை பண்ணையாளர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள கூடும் அப்படிங்கிற கால சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. குறிப்பா கால்நடை பண்ணையாளர்கள் எல்நினோ தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறது, இதோ சில பரிந்துரைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவங்க.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம வேளாண் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற சவால்களில் புதிதாக வந்திருக்க சவால் இந்த கால சூழ்நிலையும் நம்ம தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதுவும் இந்த வருஷத்துல வந்து இந்த எல்நினோ அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் ஒரு பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான ஒரு கால சூழல் காரணியாக அமைந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்நினோ சமயத்துல கால்நடை பண்ணையாளர்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. அதுவும் இனிமே வரப்போற காலம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான எதிர்பாரா கால சூழல் நிகழ்வுகளுக்கான ஒரு காலமாகத்தான் இருக்கும்போது, அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட பழைய பட்டறிவு மட்டும் போதுமா, இல்ல இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற அறிவியல் சம்பந்தமான தகவல்கள் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், வெற்றிகரமான ஒரு கால்நடை பண்ணையை தொடர்ச்சியா நடத்துவதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படின்ற தகவல்களை நம்ம கூட சொல்றதுக்காக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட முதன்மையர் முனைவர் தா கண்ணன் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: இந்த எல்நினோ அப்படிங்கறது வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளான ஒரு சூழலா தான் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா என்னன்னா, இப்ப நம்ம பாரம்பரியமான நம்ம டெல்டா மாதிரியான பகுதிகளில் வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்க அதே பயிர்களை தாண்டி வேற விஷயம் யோசிக்கிற ஒரு காலத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அடுத்து உபரி வருமானத்துக்கான வழிகள்

0: என்ன, வெறும் பயிர் மட்டும் செஞ்சோம்னா நம்ம தொடர்ச்சியாக இந்த வேளாண்மை செய்யறதுல நிறைய சவால்கள் இருக்கும். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியான கால்நடை வளர்ப்பும் நம்ம ஈடுபட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது பொதுவாக இப்ப இந்த பகுதிகளில் இருக்க விவசாயிகளுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னங்க சார்? குறிப்பாக இந்த கால சூழலெல்லாம் எப்படி எதிர்கொள்ளலாம்?
1: நம்ம இந்தியா மட்டுமல்ல தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் இயற்கையோடு ஒன்றோட ஒன்று நெருக்கமா இணைஞ்ச ஒரு தொழில்கள். அந்த வகையில இப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது எல்நினோ அப்படிங்கிறது. எல்நினோவோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்நினோ அப்படிங்கிறது ஒரு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலையில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அளவிலான மாற்றம். இந்த மாற்றம் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகத்துல பல பகுதிகளில் இது பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இது மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை போன்ற வானிலையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வருது.
0: பொதுவா இப்ப இந்த சூழல்ல கால்நடை பண்ணையாளர்கள் என்னென்ன விஷயங்களை திட்டமிடணும், எந்தெந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிறது அவசியமானதுங்க சார்?
1: எல்நினோ பிரச்சனைகள் இருக்கும்போது முக்கியமா ஒரு நாலு காரணிகளை கால்நடை வளர்ப்போர் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும் சார். ஒன்னு தண்ணீர், ரெண்டாவது நிழல், மூணாவது தீவன மேலாண்மை, நாலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்த நாளிலையும் கால்நடை வளர்ப்போர் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இது பண்ணாங்கன்னா நம்மளால எல்நினோவை தடுக்க முடியாது. ஆனா எல்நினோவில இருந்து வரக்கூடிய தாக்கத்துல இருந்து நம்ம கால்நடைகளை மீட்டெடுத்து அதன் மூலம் ஒரு லாபகரமான கால்நடை தொழிலா நம்ம செய்யலாம்.
0: சரிங்க சார். இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும், குறிப்பா கால்நடை பணியாளர்களை பொறுத்தவரைக்கும், இப்ப கறவை மாடு வச்சிருக்காங்க, ஆடு வச்சிருக்காங்க, கோழி வச்சிருக்காங்கன்ற பட்சத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க செஞ்சு வைக்க வேண்டிய விஷயங்கள்னு நீங்க சொல்ற விஷயங்கள் என்னென்னங்க சார்?
1: கறவை மாடு வச்சிருக்கவங்க, எருமைகள் இருக்கவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய மாடுகள்ல வெப்பநிலை அதிகமாகிறதுனால உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகும். வெளியிலையும் வெப்பநிலை அதிகமா இருக்கு. அப்போ அந்த கால்நடைகள் வந்து ஒரு வெப்ப அழுத்தத்திற்கு உள்ளாகுது. அது ஆங்கிலத்துல ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மாட்டுக்கு வெப்ப அழுத்தம் ஆச்சுன்னா என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்க பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப அதிகமா மூச்சு விடும், அதிகமா தண்ணி குடிக்கும், தீவனம் சாப்பிடுறது குறையுங்க. தீவனம் சாப்பிடறது குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பால் உற்பத்தி குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கத்துல கூட பாதிப்பு ஏற்படலாம். அதனால முதல்ல தண்ணீர் கால்நடைகளுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல, அது மட்டும் இல்ல கோடை காலத்திலயும் சரி இந்த மாதிரி எல்நினோ பிரச்சனைகள் இருக்கும்போது கால்நடைகளுக்கு எப்பயும் சுத்தமான போதுமான அளவுக்கு குடிநீர் கொடுக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. அதுவும் எல்நினோ சூழ்நிலையில தண்ணீர் தேவையை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணம்.
0: அதாவது முக்கியமா அவங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது அது தேவையான அளவுக்கு நீர் கிடைப்பதை உறுதி செய்யணும். இப்ப நம்ம எத்தனை மாடு வச்சிருக்கோமோ அத்தனை மாட்டுக்கும் இவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் குடுக்கறதுக்கு தண்ணீர் இருக்கணுமா அப்படிங்கறத பாத்து வச்சுக்கணும். அந்த தண்ணீர் வந்து சுத்தமாகவும் நல்ல குடிநீர் தரத்தினோட இருக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். அடுத்து தீவனத்தை வந்து நம்ம திட்டமிட்டு வச்சுக்கணும். எவ்வளவு தீவனம் தேவைப்படுதோ அந்த தீவனத்தை வந்து நம்ம சரியான முறையில கொடுப்பதற்கு தேவையான அளவுக்கு தீவனங்களை திட்டமிட்டு வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க சார். அடுத்து குறிப்பாக இப்ப இந்த கறவை மாடுகள் மாதிரி வச்சிருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் தீவனத்துக்கு என்னென்ன விஷயங்களை அவங்க திட்டமிட்டு எந்தெந்த தீவனங்களை வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்? இப்ப அவங்க அதை வைக்கும் பொழுதும் நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்க சார்?
1: சார், இந்த மாதிரி வறட்சி காலத்துல தண்ணீருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா தீவன பற்றாக்குறைங்க. அதனால தீவனத்தை பத்தி நம்ம முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படிங்கறது ஒரு முக்கியமான. காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கிடைக்கிற காலத்துல அதை வீணாக்காம பயன்படுத்திக்கணும் ஒண்ணு. அதே போல அதிகமா இருக்கக்கூடிய பசுந்தீவனங்களை கிடைக்கக்கூடிய காலத்துல அதை சைலேஜ் மாதிரி செஞ்சு, ஊர்காப்பல் மாதிரி செஞ்சு சேமிச்சு வைக்கிறது ஒரு நல்ல இதுங்க. அதே மாதிரி அறுவடைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள் எல்லாம் வீணாக்காம கால்நடைகளுக்கு ஏற்றவாறு சேமிச்சு வைக்கலாம். விவசாயி வந்து மழை காலத்துல தீவனத்தை சேமிச்சா வறட்சி காலத்துல கண்டிப்பா கால்நடைகளை பாதுகாக்க முடியும். இதுக்காக நம்ம கிட்ட கோஎஃப்எஸ், கோ4, கோ5, வேலி மசால் போன்ற வறட்சி தாங்கக்கூடிய தீவன பயிர்களை பயன்படுத்தலாம். தண்ணி குறைவா இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? இது மாதிரி வறட்சி தாங்கக்கூடிய தீவன பயிர்கள் இருக்கு, மாடுகளுக்கு கொடுக்கலாம். அல்லது மாற்று தீவன தொழில்நுட்பங்கள், அசோலா, ஹைட்ரோபோனிக் தீவனம், இந்த மாதிரியான மாற்று தீவன தொழில்நுட்பங்களையும் சிறு பண்ணைகள்ல அறிமுகப்படுத்தி கால்நடை வளர்ப்போர் பயன்பெறலாம் சார்.
0: சின்ன அளவுக்கு ஒரு குளம் மாதிரி அமைத்து நம்ம அந்த அசோலா வளர்ப்புல ஈடுபடுறதோ ஹைட்ரோபோனிக் வளர்ப்போதோ கூட நமக்கு இதுல பெருமளவுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க சார். அதெல்லாம பொதுவாக நம்ம இந்த கால்நடைகளோட நலனை பொறுத்த வரைக்கும் கொட்டைகைகள்ல என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் செஞ்சு வைக்கிறது அவசியமானதுங்க சார்? ஏன்னா இப்ப வெப்பம் வந்து தொடர்ச்சியாவே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 38 டிகிரி 40 டிகிரி இந்த இதுதான். நம்ம கோடை காலத்துல எப்படி இருப்போமோ ஏப்ரல் மேல எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்பயும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கொட்டைகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பராமரிப்புகள் செய்யணும் சார்? வேற ஏதாவது இந்த குடற்புழு நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்னென்ன கவனம் செலுத்தணும் அதையும் சொல்லிருக்கோம்.
1: கண்டிப்பா சார், இந்த மாதிரி காலகட்டம்

0: கால்நடை கொட்டகைகள்ல போதுமான காற்றோட்டம் இருக்கணும் சார். அதே மாதிரி நிழற்கூரை அமைச்சிருக்கணும், இயற்கையாக நிழல் வர்ற மாதிரி பாத்துக்கணும். மேலும் கால்நடைகளை நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புறது கூட காலையில மற்றும் மாலை நேரங்கள்ல அனுப்பலாம். பகல் நேரத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கும் போது அனுப்பணும்னா அது வெப்பத்தோட தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி கோடை காலங்கள்ல காலையிலயும் மற்றும் மாலை நேரங்கள்ல தீவனம் கொடுக்கறத ஒரு இதுவா வச்சுக்கணும். தீவனத்து கூட வெப்பத்தின் தாக்கத்துல இருந்து அதுங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தாது உப்பு கலவை, வைட்டமின் மற்றும் சமச்சீர் ஊட்டச்சத்து இதெல்லாம் இது பண்ணலாம். மேலும் குடற்புழு நீக்கம் கரெக்டா சரியான இதுல கொடுக்கறது, தடுப்பூசி போட வேண்டியது, இந்த மாதிரி இதையும் நம்ம பண்றோம்னா இது மாதிரியான ஒரு இக்கட்டான காலகட்டத்துல கால்நடைகள் இயற்கையாவே அது வந்து ஒரு அழுத்தத்துல இருக்கும் போது இந்த மாதிரி சில வியாதிகள் வந்ததுன்னா அது இன்னும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுல இருந்து நம்ம கால்நடைகளை மீட்டெடுக்கலாம்
1: சார். அதே மாதிரி இப்ப என்னன்னா நம்ம வந்து பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்கிற இந்த பயிர்களை தாண்டி இந்த மாதிரியான கால்நடை வளர்ப்பு இல்ல ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் மாதிரி இருப்பது அப்படிங்கறது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் சார்? அதை சொல்லு.
0: கண்டிப்பா சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப ஒரு மிகவும் வேகமாக விவசாய மக்களோட பரவி வரக்கூடிய ஒரு கான்செப்டுங்க. அதாவது பயிரோட சேர்ந்து கால்நடைகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்த பண்ணைய முறை அப்படிங்கறது தான் இந்த இது. பயிர் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, அது கூடவே பால் மாடு வச்சுக்கலாம், நாட்டுக்கோழி அல்லது ஆடு, செம்மறி ஆடு போன்ற துணை தொழில்கள்லாம் சேர்த்து வரும்போது அதனோட வருமானத்தை நமக்கு அதிகமா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பண்ணை கூட்டை இருந்ததுன்னா அதுல மீன் வளர்த்து அதன் மூலமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். கால்நடை சாணத்தை வந்து உயிரி வாயுவாவோ அல்லது கரிம உரமா மாற்றி அதன் மூலம் மறுசுழற்சிக்கான இது பண்ணும்போது நமக்கு அந்த சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது, அதன் மேலும் வருமானமும். ஈவன் அந்த கால்நடை சாணத்தை வச்சு மண்புழு உரம், இயற்கை உர தயாரிப்பு இந்த மாதிரி இதுலயும் விவசாயிகள் ஈடுபட்டோம்னா நல்ல பயனளிக்கும்
1: சார். இப்போ ரெண்டாவது நான் இன்னொன்னு முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னாங்க சார், இப்போ வந்து அந்த சூழலே வந்து தொடர்ச்சியா மாறிட்டு இருக்கு. எப்ப மழை பெய்யும் சொல்றோமோ அப்ப மழை பெய்ய மாட்டேங்குது. இப்ப வெயில் அடிக்கும்ன்ற காலத்தை தாண்டி மழை காலத்துல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது மழை அதிகமான அளவு மழை பெய்யுது. இது மாதிரியான ஒரு எதிர்பாராத பல சூழல்களை நம்ம எதிர்கொள்றோம். அப்படி இருக்கும்போது விவசாயிகள் எந்தெந்த விஷயங்களை நினைவுல வச்சுக்கிட்டு அவர்களோட இந்த வேளாண் தொழிலை பொறுத்த வரைக்கும் பண்ணை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: சார், இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல நான் முதல்லயே சொன்ன மாதிரி நாலு முக்கியமான இதை மட்டும் நான் விவசாயிகள் கருத்துல கொண்டுக்கணும்னு சொல்றேன் சார். முதல் பாயிண்ட், போதுமான அளவு தண்ணீர், அதுக்கு தண்ணீரை நம்ம சேமிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது தீவன மேலாண்மை, தீவனத்தை சேமித்து வச்சுக்கணும். மூணாவது நல்ல கால்நடைகளுக்கு தேவையான கொட்டகை முறை. நான்காவது வானிலை முன்னறிவிப்பை பார்த்து இந்திய அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் வானிலை முன்னறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் முன்னறிவிப்பை பார்த்து நம்மளோட மேலாண்மை முறைகளை மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சூழ்நிலையில உபயோகமா இருக்கும்.
1: சரிங்க சார். குறிப்பாக இந்த மாறி வரும் கால சூழ்நிலையில விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், கால்நடை பணியாளர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஒருங்கிணைந்த பணியமாக இருப்பதோட அவசியம் என்ன மாதிரியான நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். விவசாயிகள் இதை தாண்டி அவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவ கல்லூரி எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கோம்
0: சார். இந்த கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க. உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான எந்த ஒரு தகவல் இருந்தாலும் கால்நடை மருத்துவ கல்லூரியில உள்ள விரிவாக்க கல்வித்துறை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமான உங்களுக்கு எந்த டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். அவங்க அதற்கு சம்பந்தப்பட்ட அறிவியல் வல்லுநர்கள்ட்ட உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நல்ல ஐடியாக்களை வாங்கி பயன்பெறலாம்.
1: இங்க இருக்க இந்த கால்நடை சிகிச்சை வளாகம், அந்த வெட்டினரி கிளினிக் காம்ப்ளெக்ஸ், அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை பத்தி சொல்லி
0: சார். நம்முடைய கால்நடை மருத்துவ கல்லூரியில ஒரு நல்ல தரம் வாய்ந்த ஒரு சிகிச்சை வளாகம் இருக்கு. அங்க வந்து நம்ம பெரிய பிராணிகள் மற்றும் சிறிய பிராணிகளுக்கு தேவையான சிகிச்சைகளை தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சிகிச்சை வளாகம் காலை 8 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் செயல்படும். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாம பிற சிவகங்கை அந்தாண்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் கூட நமக்கு மாடு எல்லாம் கொண்டு வராங்க. மாடு ஆடுகள் மட்டுமல்ல சிறிய பிராணிகளுக்கான எந்த வகையான உடல் உபாதைகள் இருந்தாலும் நம்மளுடைய கால்நடை மருத்துவ கல்லூரி சிகிச்சை வளாகத்துல அதற்கான வசதிகள் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பெரிய பிராணிகளுக்கு உள்ளிருப்பு சிகிச்சை வசதி, அதாவது இன்பேஷன்ட் வார்டு பெரிய பிராணிகளுக்கு மட்டும் இருக்குது. நீங்க மாடோ குதிரையோ கொண்டு வரலாம், ஒரு 5 நாள் 6 நாள் தங்க வச்சு தான் பார்க்கணும். நீங்க தூரமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து வரீங்கன்னா கூட ஒரு நபர் பாத்துக்கிறதுக்கு தீனி வைக்கிறதுக்கெல்லாம் இருந்து நீங்க வந்து தங்கி 6 நாள் 7 நாள் 10 நாள் கூட இருந்து தங்கி சிகிச்சை பெற்றுட்டு போகலாம் சார். அந்த வசதியும் நம்ம கல்லூரியில இருக்கு.
1: குறிப்பாக இப்ப மாறி வர இந்த காலநிலையில விவசாயிகள் கால்நடை பணியாளர்கள் என்ன செய்யணும்ன்றத பத்தி முக்கியமான நிறைய தகவல் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம்ன்ற பத்திய தகவல் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி சார்.
2: கால்நடை கோழி பண்ணையாளர்கள் தாங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழிகளுக்கு தேவையான நீரை பற்றா

குறை இல்லாம கொடுக்கணும். தீவனங்களை போதுமான அளவு கொடுக்கணும். அதே போல கொட்டகைகளை சுகாதாரமா பராமரிக்கணும் போன்றவைகளை சரியா செஞ்சாலே ஓரளவு எல்லினோ தாக்கத்தை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் கால்நடை பணியாளர்களுக்கான பரிந்துரைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் தா கண்ணன் அவங்க. நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல நாம இப்ப கேட்க இருக்கிறது கிராம சமுதாயம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகள் பத்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்களை தான் நாம சந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளோட சிறப்பு பத்தி தெரிஞ்சுக்கலாமா?

0: வரம்.
1: ராசாத்தி, ராசாத்தி. ஆமா, நேத்து வேலைக்கு வந்திருந்த, பார்த்தேன். சாப்பாட்டு நேரத்துல பார்த்தா ஆளையே காணமே, எங்க போயிருந்த?
2: அத ஏன் கேக்குறீங்க? அடிக்கிற வெயில்ல திடீர்னு வேலை செய்யறப்ப நம்ம ராமாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதான் நீங்க பார்த்தப்ப நான் ஆள் இல்ல.
1: பரவாயில்லையே, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவிய செய்யணும், அந்த மனிதாபிமானம் உங்ககிட்ட இருக்கு.
2: அதனால என்ன இருக்கு? அந்த நேரத்துல நாம தானே உதவி பண்ணணும். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது, இப்படி அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நினைச்சு உதவுறது தானே மனிதாபிமானம்.
1: அந்த மனிதாபிமானத்துக்காக ஒரு நாளையே உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க, தெரியுமா?
2: ஆமாமா, இன்னைக்கு கூட உலக மனிதாபிமான நாளாச்சே.
1: 2003 ஆகஸ்ட் மாதம் 19 அன்னைக்கு ஈராக் நாட்டு பாக்தாத் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடுப்பில் மக்களுக்கு உதவும் பணியில் இருந்த மனிதாபிமான பணியாளர்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுடைய சேவையையும் தியாகத்தையும் நினைவு கூர்ற வகையில் உலகம் முழுசும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவும் மனிதர்களை கௌரவிக்கும் வகையில தான் இந்த நாள் உருவானதா சொல்றாங்க.
2: இந்த நாள் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் தான் என்ன?
1: நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. நம்ம சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்.

உலகம் போரின்றி வாழவும் உலக மக்கள்கிட்ட அன்பு தழைக்கவும் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஒப்புரவு நிலைக்கவும் வழிவகுக்கும் ஒரு உயரிய கோட்பாடு தான் இந்த மனிதாபிமானம், மனிதநேயம். அதுக்காக தான் இந்த நாளை நாம கொண்டாடுறோம். இன்னைக்கு உலகத்துல தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மனிதநேயம் இது குறைஞ்சிக்கிட்டே

வர்றது ரொம்ப கவலையா தான் இருக்கு. பணம், பதவி, புகழ் இதுக்கு பின்னாடி பாசத்தை மறந்து ஓடுறதுனால சிலரோட வாழ்க்கை கேள்விக்குறியாவும் மாறி இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாம இந்த அன்பு, பாசம், பரிவு இதெல்லாம் மறக்காம எனக்கு கிடைக்கிறத மற்றவங்களோட பகிர்ந்து நானும் சேர்ந்து இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனிதநேயம் எல்லா இடத்துலையும் கண்டிப்பா வளரும்.

0: அந்த காலத்திலேயே இலக்கியங்கள்ல மனித நேயத்தை பத்தி நிறையவே சொல்லிருக்காங்கல்ல, அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா?
1: தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம், தன்னிலன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்த்ததாலே என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்.
2: அகிலம் திரு நடனமிடும் ஓர் அற்புதம்.
1: வள்ளலார் அவர்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறினார். சைவ சமயத்தில் இறையடியாளர்களுக்கு செய்யும் திருத்தொண்டு இறைவனுக்கே செய்யும் தொண்டு என்பர். இறையருள் பெற்ற காரைக்கால் அம்மையார் வந்தோருக்கு உணவளித்தலே இறைவனுக்கு செய்யும் தொண்டு என குறிப்பிடுகிறார். இரா சக்குபாய் அவர்கள் உலகம் போரின்றி வாழவும், உலக மக்களிடையே அன்பு தழைக்கவும், ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்து ஒப்புரவு நிலைக்கவும் வழிவகுக்கும் ஒரு உயரிய கோட்பாடே மனித நேயம் என விளக்கம் தருகிறார். அன்பு என்றும் எதையும் கேட்பதில்லை, மாறாக அது கொடுக்கவே செய்யும். இது அண்ணல் காந்தியடிகளின் அமுதமொழி. இன்றைய உலகில் மனித நேயம் குறைந்து வருவது கவலைக்கு உரியது. பணம், பதவி, புகழ் ஆகியவற்றின் பின்னால் ஓடும் மனிதன் பரிவு மற்றும் பாசத்தை மறந்துவிடக்கூடாது. சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இன்றைய சூழலில் பெரும்பாலான மனிதர்கள் மனித நேயத்தை இழந்து சுயநலத்தோடு வாழ்கின்றனர். மனித வாழ்க்கைக்கு தேவையான அன்பு, பாசம் போன்ற உணர்வுகள் மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகின்றன. மனிதன் அன்பை மறந்து, உறவுகளை மறந்து தன்னலம் பேண தொடங்கிவிட்டான். தன்னலம் மட்டுமே பேணப்படும் மனதில் மனித நேயத்தை காண்பது கடினமாகும்.

சமயங்கள்ல தான் இந்த மனிதாபிமானம் வெளிப்படுது. எல்லா நாட்கள்லையும் அன்போடையும் பரிவோடையும் பாசத்தோடையும் இருந்தா இந்த மனிதாபிமானம் அப்படின்றதுக்காக ஒரு நாளை ஒதுக்காம எல்லா நாளும் நமக்கு மனிதாபிமானம் நிறைந்த நாளாவே இருக்கும்.

0: மனிதாபிமான நாளை குறித்து சில தகவல்களை கேட்டீங்க. இப்ப அடுத்ததா நாம கேட்க போறது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்களோட நேர்முகம். போன வாரம் சுய உதவி குழுக்கள்னா என்ன, எப்படி அவங்க எல்லாம் செயல்படுறாங்க, எந்த மாதிரியான பலன்கள் மகளிருக்கு இருக்கு அப்படின்னு பல தகவல்களை சொன்னாங்க. அதை நம்ம கேட்டோம். தொடர்ந்து அவர் சொல்ல போற கருத்துக்களை இந்த வாரம் கேட்கலாம். வாங்க. இந்த பழங்குடியினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, பச்சைமலை கொல்லிமலை போன்ற இடத்துல வந்து கல்வியும் எட்டாக்கணியா இருந்த காலகட்டம் போய் ஓரளவுக்கு கல்வி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு நம்ம என்னென்ன வசதி வாய்ப்புகளை பண்ணித்தரோம்?
1: பழங்குடியினருக்கும் உள்ளடக்கிய குழு நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பச்சைமலை, அதுக்கப்புறம் வண்ணாடு, கோம்பை, செங்காட்டுப்பட்டி, துறையூர், உப்புளியாபுரம் வட்டாரங்களில் பழங்குடியினர் குழு செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் நம்முடைய இந்த அரசனுடைய சிறப்பு நிதியாக சமுதாய முதலீட்டு நிதியும் வழங்குகின்றோம். சுழல் நிதியும் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தனிநபர் தொழில் கடன் தொடங்குவதற்கும் 1 லட்சம் ரூபாயும் குழு கடன் 1 லட்சம் ரூபாய் வந்து குறைந்த பட்டியலை வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்து வருகின்றோம். பழங்குடியினர் நலத்துறை மூலமாக ஒரு கூட்டாக இணைந்து செல்லக்கூடிய கன்வர்ஜன்ஸ் ஆக்டிவிட்டி மூலம் பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கையிலும் அவர்களுக்கு மையப்படுத்தி ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டி வருகின்றோம். குறிப்பாக நம்முடைய நோக்கம் என்னன்னா, வெளிமடையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக இது போன்ற நம்முடைய பழங்குடிய மக்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து நாங்கள் வந்து அரசனுடைய திட்டங்களை சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக கல்வி,

சுகாதாரம் ஊட்டச்சத்துக்கு நாங்கள் உயர் முன்னுரிமை அளிக்கின்றோம். எந்த குழந்தையும் பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது, அனிமியா இல்லாத ஒரு ரத்த சோக இல்லாத அந்த கிராமத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த பழங்குடியினருக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறையோடு இணைந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு கன்வர்ஜென்ஸ் முகாமின் மூலமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பழங்குடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இருந்தால் அவர்களுக்கு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் கண்டறிந்து அதன் மூலமாக அவர்களுக்கு காதொலி கருவியாக இருக்கட்டும் அல்லது வந்து மூன்று சக்கர வாகனமாக இருக்கட்டும் அது மூலமாக வழங்குவதற்கும் கண்டுபிடித்து அவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நம்முடைய மாவட்டத்தில் 404 ஊராட்சிகள் சிறப்பாக செயல்படுகிறது. கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சங்கத்திலும் குறிப்பாக நலிவு நிலை குறைப்பு நிதி வல்லரிப்டி அடக்ஷன் ஃபண்ட் சொல்லக்கூடிய ஒரு நிதி, பூஜ்ஜியத்திலிருந்து 4% வட்டியில 4000 to 40000 ரூபாய் வரைக்கும் வந்து அவர் தனிநபர் கடன் வழங்குகின்றோம். உணவு பாதுகாப்பு சுகாதாரம் அவர் தொழில் தொடங்குவதற்காக இந்த கடன் வழங்கப்படுகிறது. அதில் குறிப்பாக பழங்குடியினர் நலிவுற்றோர் டெஸ்டிடியூட் விடோஸ் இருந்தாலும் சரி ஏழை

0: செய்யலாம். ஊட்டச்சத்து, சுகாதாரம், பாலின மேம்பாடு, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவர்களுக்கு இந்த பயிற்சியில நாங்கள் வழங்குகின்றோம். அதோடு மட்டுமல்லாது நிதி மேலாண்மை, நிர்வாக மேலாண்மையை நாங்கள் வந்து இந்த பயிற்சியில வழங்குவதன் காரணமாக பெண்கள் தலைநிமிர்ந்து நிற்கவும், அவர்கள் தன்னிச்சையாக தானாக முடிவெடுத்து அவர்கள் சுதந்திரமாக ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அளவில் இன்று குழுக்களுக்கு பயிற்சியை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம். இந்த பயிற்சி நடக்கின்ற பொழுது பொதுவாக புவிசார் புகைப்படத்தை எடுத்து நாங்கள் வந்து கண்காணிக்கின்றோம், மாவட்ட அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. ஆகவே இந்த பயிற்சியினுடைய தன்மை, நோக்கம், அதனுடைய இலக்கு வந்து சரியாக சென்றடைகின்றது. அதன் காரணமாக இந்த குழுக்கள் வந்து வலுப்பெற்று சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுதான் இந்த பயிற்சி கொடுத்து வருகின்றோம்.
1: கிட்டத்தட்ட 404 ஊராட்சிகள்ல வந்து குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுவரையிலும் எந்த ஊராட்சிகள் வந்து சிறந்த ஊராட்சியா செயல்பட்டு இருக்கு? சுய உதவி குழுக்கள்ல அவங்க பெற்ற விருதுகள்
0: இப்போ அண்மையில கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வந்து 2024-25 நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு 5 விருதுகள், மணிமேகலை விருது தமிழக அரசு அறிவித்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்துல அந்த சிறப்பான செயல்பாடுகளுக்காக கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, மக்கள் அமைப்பு, அதுல விளிம்புநிலை மக்களை மகளிருடைய முகத்தில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கின்றோம். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது போல வள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல, நம்முடைய மகளிர், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மகளிரை கண்ணீரை துடைத்து அவர்கள் தலைநிமிர்ந்து தானாக சமூக பொருளாதார மாற்றம் பெற்றவர்களாகவும், ஒரு தற்சார்பு சுதந்திரம் பெற்றவர்களாக, சாதனை மகளிராக இன்றைக்கு உருவெடுத்து வருகின்றார்கள். அதுதான் மகளிர் திட்டத்திற்கும் தமிழ்நாடுக்கும் கிடைத்த மிகப்பெரிய விருதாக நாங்கள் நினைக்கின்றோம்.
1: நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு மகளிர் வந்து எந்த வகையிலும் தாழ்ச்சி நிலை பெறக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க.
0: பொதுவாக கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சமுதாய சுய உதவி குழு பயிற்றுனர், சிஎஸ்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சமூக வல்லுநர், அவர்களை தொடர்பு கொண்டு நம்முடைய கோரிக்கையை வைத்தால் வந்து அவர்கள் வந்து சரியாக வழிகாட்டுவார்கள். அதையும் தாண்டி உங்களுக்கு மேலதிகமான சந்தேகங்கள் இருக்கு, தெளிவரும் என்று சொன்னால், வட்டார ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய பிளாக் கோஆர்டினேட்டர் அந்த பகுதிக்கு, இந்த கிராம ஊராட்சிக்கு இருப்பாங்க. அவங்க 4 முதல் 5 ஊராட்சிக்கு அவங்க தான் பொறுப்பாளர்கள். ஸோ அதுலேயும் கூட உங்களுக்கு ஒரு தெளிவு பெறவில்லை என்று சொன்னால், மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் வட்டார இயக்க மேலாளர், பிளாக் மிஷன் மேனேஜர் இருப்பாங்க மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில், அவங்க வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழங்கி உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வழிகாட்டணுமோ அந்த வாங்குவாங்க. வங்கி கணக்கு தொடங்க வேண்டுமா, குழு அமைப்பதற்கு என்னென்னலாம் வேணும், நடைமுறைலாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி உங்களையும் குழுவில் இணைத்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மக்கள் இயக்கமாக உங்களை மாற்றுவார்கள்.
1: இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கவங்க ஒருவேளை வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு குழுவை வந்து தொடங்க முடியுமா?
0: தொடங்கலாம், அது பற்றி ஒண்ணு இல்ல. 18-60 வயதுக்கு
1: உட்பட்ட வெளியில வேலை செஞ்சாலும்
0: இருக்கலாம், ஒரே பகுதியில் உள்ளவர்களாகவும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். குழு அமைக்க தேவைப்பட்டால் சமுதாய அமைப்பாளர் என்ற ஒரு பணியாளர் இருக்காங்க, கம்யூனிட்டி ஆர்கனைசர், கார்பரேஷன்ல அந்த நகர்ப்புற பகுதியில் செயல்படுவாங்க, அவர்களை தொடர்பு கொண்டால் வழிகாட்டுவார்கள்.
1: இப்ப தனிநபர் கடன் வந்து நம்ம வங்கிகள்ல வாங்கிக்கிறோம், இந்த மகளிர் திட்டத்துல சேர்ந்து அவங்க வந்து ஒரு தொழில் தனியா தொடங்கணும், சிறு குறு தொழில் மாதிரி ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு வட்டி விகிதங்கள்ல ஏதோ வந்து கணிசமான பங்கு உண்டா?
0: மகளிர் குழுக்களுக்கு உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக குழு தொடங்க ஓராண்டிலே பாத்தீங்கன்னா அவர்களுடைய சேமிப்புல 6 மடங்கு வங்கி கடன் கிடைக்கும். 2வது கடன் இணைப்புக்கு 8 மடங்கு அவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் சேமிப்புல இருந்து. இந்த மாதிரியாக வங்கியில் கடன் வழங்கி வருகிறது. 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் முறையாக திருப்பி செலுத்துகின்ற மகளிர் குழுக்களுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. அந்த வட்டி மானியம்னா என்று சொன்னா அவர்களுக்கு கடன் சுமையில் பெருமளவு குறையும். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில இது நடைமுறையில் இருக்கிறது, அதையும் வந்து வங்கிகள் வழங்கி வருகின்றது. முறையாக கடனை திருப்பி செலுத்த வேண்டும், முறையாக வந்து சேமிக்க வேண்டும்.
1: காத்துக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நல்ல பதில்கள் கிடைச்சிருக்கு. நாம எந்த வகையில முன்னேறலாம், எப்படியும் முன்னேறலாம், தேவை நம்ம கூட இருக்கிற ஒரு குழு அப்படின்றப்ப ஒன்றிணைந்தால் எல்லாத்தையும் வெல்லலாம் அப்படின்றதுக்கு இந்த குழுக்கள் வந்து சாட்சியா அமைஞ்சிருக்கு.
0: நம்முடைய மாவட்டத்திலும் பாத்தீங்கன்னா பிளாக் பிசினஸ் ரிசோர்ஸ் சென்டர், வட்டார வணிக வள மையம் ஒன்று இருக்கு.
1: சரிங்க,
0: இந்த மையங்கள் மூலமாக ஒரு தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மகளிருக்கு தனிநபர் கடனாக வந்து 50,000 ரூபாய் வழங்கப்பட்டு அவர்கள் வந்து ஒரு தொழில் திட்ட அறிக்கையை தயாரித்து அதன் மூலமாக வந்து அவர் அந்த சமர்ப்பித்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாக குறைந்த விலையில் அந்த கடனை வழங்கி வருகின்றோம். அதை சிறப்பாக செயல்படுன்னு சொன்னால் திருவெரும்பூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தேவராயநேரி பகுதியை சேர்ந்த பழங்குடியினர் அந்த சகோதரிகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த கடனை பெற்று மீள திரும்ப செலுத்தி அவர்கள் அந்த ஊசி பாசி மணிகள் எல்லாம் வந்து இந்தியா கடல் கடந்தும்

0: இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் கூட சென்று அவர்களை விற்பனை செய்து அவருடைய குழந்தைகளையும் வந்து கல்வி ஏற்க செய்து இன்றைக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கின்றார் என்பதுதான் இந்த திட்டத்திலோட முக்கியமான ஒரு அம்சமாக நான் பதிவு செய்கிறேன்.
1: இந்த மூன்றாம் பாலினத்தவர் எதுலையுமே வந்து எங்களை வந்து சேர்த்துக்கிறது இல்லை, எங்களுக்கு வந்து தனியான அங்கீகாரம் என்பது கிடையாது, நாங்கள் வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கான குழு கூட்ட முடியுமா, அவங்க யாரை போய் தொடர்பு கொள்ளணும், இப்ப அவங்களுக்குன்னு தளர்த்தப்பட்ட விதிகள் ஏதாவது இருக்கா?
0: மூன்றாம் பாலினத்திற்கான குழுக்களும் இருக்கின்றது, 5 பேர் இருக்க வேண்டும், அதுல வந்து எந்த விதமான வயது வரும் கிடையாது. அவர்களுக்கு உள்ள சிறப்பு என்று சொன்னா, அவர்களுக்கும் தனிநபர் கடன் 40,000 ரூபாய் வழங்கப்படுகிறது, குழு கடனாக 1,00,000 ரூபாய் குறைந்த வட்டியில செலுத்துக்கு வழங்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா அவர்களை நாங்க வந்து ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து அங்கீகரித்து அவர்களுக்கும் வழிகாட்டல் பயிற்சிகள் எல்லாம் வழங்குவதோடு மட்டுமல்லாது, இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக எந்த திருநங்கையருக்கு வீடு இல்லையோ கிராம பகுதியில் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிஎம்ஏ வீடு திட்டத்தில் கூட வீடு வழங்கி, வங்கி கடன் வழங்கி அல்லது சமுதாய முதலீட்டு நிதி வழங்கி அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே திருவரும்பூர் ஒன்றியத்திலும் கூட வீடுகள் கட்டப்பட்டு அந்த வசித்து வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு ஒரு தொழில் முனைவராக நம்முடைய மாவட்டத்திலே வருகின்றார்கள். அந்த வகையில் திரு கஜோல் என்ற ஒரு திருநங்கையர் அவருடன் நம்முடைய மாவட்ட வணிக வளாகத்திலே வந்து ஒரு சிறு கடை நடத்தி ஒரு
1: பட்டதாரியாக
0: இருக்கின்றார். அவர் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம்.
1: சுரேஷ் ஐயா வந்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்துல திட்ட இயக்குனரா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் நீங்க வேலை பார்த்திருக்கீங்க, திருச்சிராப்பள்ளியில உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கும் இல்லையா?
0: நான் வந்து அடிப்படையில் ஒரு கால்நடை மருத்துவர், பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி இருக்கின்றேன். என்றாலும் கூட முதல்ல தஞ்சை மாவட்டத்தில் வந்து உதவி கண ஊராட்சிகளாக பணியாற்றினேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளிர் திட்ட இயக்குநராக பணியாற்றிய பொழுது ஒக்கி புயல் வந்தது. அதில் வந்து மகளிர் திட்டத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பணியாளர்கள்லாம் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் நாங்களெல்லாம் வந்து சென்று அந்த மக்களை மீட்டு அவர்களுக்கு அன்றாட அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கு நாங்கள் சேவையாற்றினோம். விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஒரு நிகழ்வு கிடைச்சது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிய மக்களுக்கு வீடு நிலம் இல்லை, அவர்களுக்கு நிலமும் பெறுவதற்கு வருவாய்த்துறை மூலமாக வழிவகுத்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அந்த சமூக கூட்டாண்மை பொறுப்பு நிதியாக ஒரு தொகையை பெற்று 12 பேருக்கு வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசினுடைய இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து பழங்குடியினர் மக்களுக்கு ராம்நகர் வத்திராயர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பிப்பட்டி ஊராட்சியில் அவர்களுக்கு கட்டி கொடுத்தோம். கடலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த தானே புயல் அந்த பணியிலையும் கூட நாங்கள் வந்து பேரிடர் காலத்தில் பணியாற்றி இருக்கின்றோம். தஞ்சாவூர்ல இருக்கின்ற உதவி கண ஊராட்சிகளாக இருந்த பொழுது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மிகுந்த விழிப்புணர்வோடு இன்று இருக்கின்றார்கள். அவர்கள் கல்விக்கு முக்கியம் தரக்கூடிய ஒரு சபதம் ஏற்று அவருடைய குழந்தைகள் யாரும் இடைநிற்றில் இருக்கக்கூடாது, யாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது, விழிப்புணர்வு பெற்றலாம் இருக்க வேண்டும், பாலின சமத்துவத்திற்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும், ஊட்டச்சத்தை முதன்மையான ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றோம்.
1: கால்நடை மருத்துவராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனராக இருந்து பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப பெண் சமூகம் வந்து உங்களை வந்து பாராட்டும். உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் ஏதாவது இருக்கா?
0: பாரதி சொல்வார், கூடி தொழில் செய்வோம் சொல்வார். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். ஊருக்கு உழைத்தொழிலாகும் பிறநலம் ஓங்கிடுமாறு வருந்துதலையாகும், போருக்கும் நின்றுடும் போதும் உள்ள பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று சொல்லி பாரதி சொல்வார். ஆகவே அந்த பாரதியினுடைய கருத்துக்கள் என்று பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈர்த்தது. அதுதான் இன்றைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கு என்று சொன்னால் அது மிக இல்லை. கிராமப்புறங்களிலே சமத்துவம் நிலவ வேண்டும், பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் வந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற உந்துதலை இந்த மகளிர் திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு சிறு துளிதான், இந்த ஒரு இயக்கத்தை மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் நாங்களும் ஒரு அந்த பயணத்தில் இணைந்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தானே அப்படின்னு எண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இதன் மூலம் எத்தனை வளர்ச்சிகள் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன மாதிரி அவங்க நம்ம கூட வந்து தொடர்புல இருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப அருமையான தகவல்கள்.
0: மகளிர் குழு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இன்னொரு வெற்றிகரமாக ஒரு குழு செயல்பட்டு வருகிறது. திருவரும்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அந்த பாரதாசன் பல்கலைக்கழக வளாகத்திலே இன்றைக்கு உயர்கல்வித்துறை மூலமாக வந்து வழங்கப்பட்ட ஆணையின் காரணமாகவும் மகளிர் திட்டத்தின் ஒரு முன்னெடுப்பின் காரணமாகவும் மகளிர் சிறுதானிய உணவகம் ஒரு சிற்றுண்டு சாலை வந்து சிறப்பாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய சேவையாற்றி வருகிறது. அதையும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூலக்குடி என்று சொல்லக்கூடிய கும்பக்குடி ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சி அளவிலான குழு கூட்டமைப்பின் சுமதி உள்ளிட்ட அந்த குழுவினர் சிறப்பாக செய்து அவர்களுக்கு ஆரோக்கியமான சத்துள்ள கலப்படமற்ற தரமான உணவு வகைகளை தாயில்லத்தோடு வழங்குகின்றார்கள். அதை வந்து பெண்மை போற்றுறோம் பெண்மை போற்றுறோம்னு சொன்ன பாரதியினுடைய கருத்தை வலு சேர்ப்பதாக அந்த குழு வந்து உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த மணிமேயுடைய கருத்தை வலுப்படுத்துவதாக இருக்கிற நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, மணப்பாறை அரசு மருத்துவமனையில் ஒரு குழு மகளிர் கேண்டீன் செயல்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னொரு காஜாமலை இந்த வளாகத்திலும் ஒன்று செயல்பட்டு வருகிறது. நம்முடைய மகளிர் குழுக்களுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு

0: கடந்த ஆண்டு நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் அவருடைய மாளிகைக்கு சிறப்பு விருந்தினராக நம்முடைய உப்பிலியோர பகுதியை சேர்ந்த கோட்டப்பாளையத்தை சேர்ந்த மகளிர் சுயதை குழு திருமதி லதா அவர்கள் வந்து நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக கலந்து கொண்டு வாய்ப்பு அமைந்தது. இந்த மகளிர் மேம்பாட்டு பணியில நம்முடைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்
1: கொள்ளுங்க. அந்த மகளிர் சுய உதவி குழு லதா அவர்களை நாங்களும் சந்தித்தோம். ரோஜா மகளிர் சுய உதவி குழு நடத்திட்டு வராங்க. எல்லாமே இயற்கை முறையில சோப்புகள் தயாரித்து விற்பனை பண்ணுவது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து பொடிகள் உற்பத்தி அவங்க பண்றாங்க. பல பேருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உதவிகரம் நீட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து பல பெண்கள் பயனடைஞ்சு இருக்காங்க அப்படின்றத கண்கூடாவே பார்த்தோம். சுய உதவி குழுல வந்து முன்னோடியா இருக்கிறவங்க லதா அவர்கள், அவங்கள நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றி.
0: புளியவரம் துறையூர் பகுதிகளுக்கு நம்ம ஆஜீவிகா கிராமீன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக எங்கெல்லாம் போக்குவரத்து வசதி குறைவாக இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயணியர் வாகனம் இப்போ அண்மையில் கூட மன்முக அமைச்சரால் வழங்கப்பட்டது. 8,00,000 ரூபாய் செலவில் வந்து குறைந்த வட்டியில் அந்த குழுக்கள் மூலமாக இயக்குவதற்கு வட்டார அளவிலான கூட்டமைப்பு துறையூர் அந்த பகுதிக்கு வழங்கியிருக்கின்றோம். அது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து உப்புளியோரம் பகுதியில் இருக்கக்கூடிய பச்சைப்பெருமாள்பட்டி ஊராட்சிக்கு ஒரு சுமையுந்து வாகனம் வந்து அந்த குழு வழங்கி வட்டார அளவிலான கூட்டம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே குழுக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு மற்றும் பொதுமக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்த அதன் மூலமாக வருவாயிட்டக்கூடிய வகையில் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்.
1: ஐயா, எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வினா, எல்லா பெண்களுமே இந்த பொடி வகைகள், உணவு வகைகள், கேக்கு இதை மட்டும்தான் செய்யறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தையல் தொழில் அதிகமா பண்றாங்க. ஆரி ஒர்க் இப்ப வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. ஆண்களுக்கு இணையான பல தொழில்கள் அவங்க வந்து செய்ய முற்பட்டாலும் ஒருவேளை அவங்க தயங்குறாங்களோ?
0: இப்ப நம்முடைய மாவட்டத்தில் சமுதாய திறன்பள்ளி, கம்யூனிட்டி ஸ்கில் ஸ்கூல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு டூ வீலர் மெக்கானிக் பயிற்சி அளித்திருக்கின்றோம். அதுக்கப்புறம் செல்போன் சர்வீஸ் பயிற்சி அளித்திருக்கின்றோம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது தாண்டி ஆச்சரியம் மட்டும் செய்தி என்னன்னா பெண் கொத்தனார் பயிற்சி நாங்கள் அளித்திருக்கின்றோம். ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலமாக திருச்சியில் ஐஓபி வங்கியின் மூலமாக செயல்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளம்பிங் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியும் கூட நம்ம வையம்பட்டி ஒன்றியத்தில் வந்து அளித்தோம். ஆகவே பெண்கள் கால்பதிக்காத துறையே இல்லை என்ற அளவில் அவர்கள் திறன் மேம்பாட்டிற்கு இன்றைக்கு தமிழக அரசு மிக முன்னுரிமை வழங்கி வருகிறது. அதுக்காக அந்த ஆர்சட்டி நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். அதோடு மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னா பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் அந்த பணிகளிலும் கூட நம்முடைய மகளிர் வந்திருக்காங்க. கார் ஓட்டுநர் பயிற்சி நாங்கள் அளித்திருக்கின்றோம் இந்த சமுதாய திறன் பள்ளியின் மூலமாக. ஆகவே வந்து எல்லா தளங்களிலும் வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்பு தேவை என்ன இருக்கிறது, எங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறது, சந்தையில் எதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது, வளங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கண்டிருந்து இன்றைக்கு நாங்கள் வந்து அந்த பயிற்சி மகளிர் திட்டம் அளித்து வருகின்றோம்.
1: இவங்களுக்கு ஏதோ ஊக்கத்தொகை அந்த மாதிரி உண்டுங்களா?
0: அவர்களுக்கு பயிற்சிக்கு தேவையான சாதனங்களை வந்து அவர்களுக்கு வந்து விலை இல்லாமல் வழங்குகிறோம்.
1: பயிற்சி கட்டணம் ஏதோ நமக்கு உண்டா?
0: எந்த பயிற்சி கட்டணம் கிடையாது. முற்றிலும் வந்து இது விலை இல்லாத பயிற்சி. ஆகவே இதை சிறப்பாக பயன்படுத்தி அவர்கள் சிறந்த தொழில் முனைவோராக மாறிய பின்னர் அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் இணைப்பு பெற்று அவர் ஒன்று சுய வேலைவாய்ப்பு அல்லது ஊதிய வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்.
1: வேலைகள் கேட்டா உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாமா?
0: உதவி திட்ட அலுவலர், திறன் மேம்பாடுன்னு சொல்லி ஒரு அலுவலர் இருக்காங்க. அவர்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது அது மேலதிகம் உங்களுக்கு வழிகாட்டுதல் உதவி கிடைக்கும்.
1: உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில ஏதாவது வெற்றி அடைந்த கதைகள் ஏதாவது இருக்குங்களா?
0: இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பதியர் வந்து அவர்கள் வாழ்க்கையை வெறுத்து அவர்கள் வாழ்வை முடிக்கின்ற தருணத்திலே வந்து என்னிடம் வந்தார்கள். வழிகாட்டுதல் வழங்கி அவர்களுக்கு வங்கி கடன் பெற்று அவர்களுக்கு வட்டார வணிக வள மையத்தின் மூலமாக உடனடியாக கடன் வழங்கி அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக ஆட்டோ வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு சரியான உளவியல் ஆலோசனை வழங்கி நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சு அவர்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரை காக்க முடியாத ஒரு நிகழ்வு.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குழுக்கள் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத உங்க தலைமையில நீங்க வந்து பாத்திருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லா பெண்களும் இதன் மூலம் வந்து முயற்சி செய்து இனி நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அப்படின்றதுல கண்டிப்பா இறங்குவாங்க நாங்க நம்புறோம். உங்களுடைய தொலைபேசி கொடுக்கலாமா?
0: 9444051 இதான் வந்து திட்ட இயக்குனருடைய தொலைபேசி எண்.
1: இன்னும் ஒரு முறை சொல்லிருங்க.
0: 9444051

0: வங்கி கடன் பெற்று அவர்களுக்கு வட்டார வணிக வள மையத்தின் மூலமாக உடனடியாக கடன் வழங்கி அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக ஆட்டோ வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்தளவுக்கு சரியான உளவியல் ஆலோசனை வழங்கி நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சு அவர்களை சாவின் பிடியிலிருந்து மீட்டோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரை
1: வாழ்வில் மறக்க
0: காப்பது,
1: முடியாத ஒரு
0: மறக்க
1: நிகழ்வு.
0: முடியாத நிகழ்வு.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குழுக்கள் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்றத உங்கள் தலைமையில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா பெண்களும் இதன் மூலம் வந்து முயற்சி செய்து இனி நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அப்படின்றதுல கண்டிப்பாக இறங்குவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய தொலைபேசியின் கொடுக்கலாமா?
0: 9444-09-4451 இதான் வந்து திட்ட இயக்குனருடைய தொலைபேசி எண்.
1: இன்னும் ஒரு முறை சொல்லிருங்க ஐயா.
0: 9444-09-4451
1: நேர்களை, உங்களுக்கு வந்து குழுக்கள் பற்றியான தகவல்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த தொலைபேசியை பயன்படுத்தி வேண்டிய குறிப்புகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி ஐயா.
0: ரொம்ப நன்றி மேடம். நன்றி.
2: ராசாத்தி ராசாத்தி, நிகழ்ச்சிய முழுசா கேட்டியா? தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ் அவங்க பல தகவல்களை எடுத்து சொல்லி இருக்காங்க. உன்ன போல பல பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான முயற்சிய அவங்களும் எடுப்பாங்க, வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உன் பதில் என்ன?
3: நிச்சயமாக்கா, உங்களை பாக்க வந்ததுல எனக்கும் சந்தோஷம். நல்லதா 4 தகவல்களை தெரிஞ்சுகிட்டேன்.
2: சரி, அப்படியே நான் கிளம்புறேன், வரட்டா?

0: நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்ருக்கு இசை தூறல். இனிய பாடல்களோடும் உங்களின் மின்னஞ்சல் மற்றும் கடிதங்களோடும் நான்கு மணிக்கு வண்ணக்கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஐந்துக்குள்ள ஒன்று விளையாட தயாராயிருங்க நேயர்களே. இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி திருமானூர் நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வரவுள்ளார். இதனையடுத்து கோவளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், திருநங்கையருக்கான மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை, ஸ்டான்லே, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி, கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றார். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை மைய செயல்பாடுகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் யானை தடுப்பு அகழி பணிக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிவகிரி வனத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாநில கலந்தாய்வின் முதல் சுற்றில் கல்லூரிகளை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மாலை 6:30 பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பூல் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா தற்போது 3 புள்ளிகளுடனும் பாகிஸ்தான் 1 புள்ளியுடனும் உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசிக்க விருப்பது இனிய பாடல்கள் சுவையான செய்திகளோடு உங்களின் என்ன மடல்கள் மின்னஞ்சல் செய்திகளையும் இசை தூறலாய் கேட்டு ரசிக்க வாருங்கள்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்ருக்கோம் இசைத்துறல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் உங்களுடைய மின்னஞ்சல் செய்திகளும் சுவாரஸ்யமான தகவல்களும் கடிதங்களும் கூட காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு உலக புகைப்பட தினம். புகைப்பட கலையோட வளர்ச்சி மற்றும் வரலாற்றை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். பிரெஞ்சு அரசு டக்ரியோடைப் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைப்பட தொழில்நுட்ப உரிமையை உலகுக்கு இலவசமாக வழங்கிய நாளை நினைவு கூர்ந்து நினைவுகளை பாதுகாக்கிறதுக்காக புகைப்படங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இசைத்துறலில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மனிதாபிமான பணியாளர்களின் பங்களிப்பை போற்றும் விதத்தில் இன்று உலக மனிதநேய தினமும் கடைபிடிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஸ்வீடனால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒன்று அமைவதற்காக இந்நாளை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 19 ஆகிய இன்றைய நாளில் அனுசரிக்கிறாங்க. நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியை இப்போ பார்க்கலாம். 17ஆம் தேதி திங்கட்கிழமை 10:00 அதாவது ஞாபகம் வருதி நிகழ்ச்சிக்காக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. மின்னஞ்சல் செய்தி, வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன். 10:00 ஞாபகம் வருதி நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் இறுதி வரை ரசித்து கேட்டேன். அந்த காலத்தில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் கேட்கும் அலாதியான சுகத்தை நமது நிலையம் நாள்தோறும் வழங்கி வருவது என்னை போன்ற நேயர்களுக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது. ஏன் அந்த இரவு நேரத்தில் குதூகலத்தை தருகிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன். நிகழ்ச்சியில் நேயர்களுடன் பேசிய அறிவிப்பாளர் பொறுமையாக பேசினார், அழகாக தெளிவாக பேசினார். மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 17ஆம் தேதி இனியராகும் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வழங்கிய பழமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அழகழகான குட்டி குட்டி கவிதைகளுடன் இனிய பாடல்கள், நல்ல பாடல்கள் தெருவாக வந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக போனது. விழியிலே உன் விழியிலே பாடல் அருமை. ஞாபகம் வருதே நேரலையில் நேயர்கள் அலைபேசியில் அணிவகுக்க அவர்களுடன் தன்மையாக உரையாடி பாடல்களை வழங்கிய விதம் சிறப்பு. வாழ்த்துக்கள். அம்மானை பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமரநகர் லக்ஷ்மி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: 3:23 ஆச்சு. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல். இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம

நிகழ்ச்சிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி யாருடையதுன்னு பார்க்கலாம். பெரம்பலூரிலிருந்து தேவி நிதியரசன், 17ஆம் தேதியன்று 3 மணிக்கு இசைத்தூரல், மின்னஞ்சல் பாடல்கள், கடிதங்கள் வாசித்த தோழிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மின்னஞ்சல் செய்தியில் பாடல்களும் சிறப்பாக இருந்தது. வண்ணக்கோலங்கள் சூப்பராக இருந்துச்சு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது பாடல்கள் அத்தனையும் அருமை. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 6 மணிக்கு ஆரவாரம் மருத்துவ குணம் நிறைந்த அந்த செய்தி சிறப்பாக இருந்தது. 8 மணிக்கு இரவு இசை பாடல்கள் மிக அருமை. பாடல்கள் கொடுத்த பிரியா வைரமணி அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் அதே நேயர்கள் வந்து அடுத்த நாளுக்குரிய கடிதம் எழுதியிருக்காங்க. 18ஆம் தேதி இன்று ஒரு தகவல் தரும் ஐயாவிற்கு வாழ்த்துக்கள். 9 மணிக்கு வசந்த அழைப்பு, நல்ல நிகழ்ச்சிகளை தரும் நமது வானொலிக்கு வாழ்த்துக்கள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு சூப்பர் அதிபதி சாருக்கு வாழ்த்துக்கள். 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த அறிவிப்பாளருக்கு நன்றிகள். 12 மணிக்கு மங்கிர் உலகம் தோழிகளிடம் அழகாக உரையாடிய அதிபதி சாருக்கும் வாழ்த்துக்கள். மதுரகிதம் நிகழ்ச்சி மிக அருமை, நல்ல பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளருக்கும் கேட்டவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் 18ஆம் தேதி 3 மணி இசைத்துறல் நிகழ்ச்சியில் மின்னஞ்சல் மற்றும் பாடல்கள் வழங்கிய விதம் சிறப்பு. 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் சுரேஷ் அதிபதி இணைப்பில் மிக அருமையாக கொண்டு சென்றார்கள். சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கவிதையும் காணோம், நல்ல பாடல்களை தொகுத்தார், நல்ல தகவல்களையும் கொடுத்தார் சுரேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள் அருமை, அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல். இசைத்துறல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகள் நம்ம கையில் இருக்கு. அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி திருச்சியிலிருந்து ஷர்மிளா அனுப்பியிருக்கிறாங்க. 2:30 ஒளிபரப்பான திங்கட்கிழமை அன்று 2:30 ஒளிபரப்பான திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிகள் மேலமாங்காவனம் தேவேந்திரன் அவர்களின் தொகுப்பில் இருந்து ஒளிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே நேயர்களால் நேயர்களுக்காக என்பது உண்மையான ஒன்றாக இருந்தது. ஒரு நேயர் தொகுத்து வழங்குவது சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

அடுத்து வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் செய்தியை அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் துவாக்குடி பவுலின் மைக்கேல். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் இனிப்பை பெயர் கொண்ட ஊர் பால்கோவா ஸ்ரீவில்லிபுத்தூர், என் நாடு என் மக்கள் என்றும் என் கூட்டம் என்றும் வசனம் திருவிளையாடல் படத்தில் வந்தது. அடுத்ததாக நம்ம தேசிய குடி தயாரித்த ஊர் சேலம் என்றும் வண்ணக்கோலங்கள் நிகழ்வு சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பாடல்களும் இனிமையாக இருந்தது. அடுத்ததா 18ஆம் தேதி எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிக்காக திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. முனைவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வீடு பெற நீள் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசினார். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தேன் தித்திக்கும் தேன் உரையாடல் கேட்டேன், ரசித்தேன், சுவைத்தேன். தேனில் இவ்வளவு விஷயங்களா என்று நினைத்தேன், வியந்தேன், பிறகு மலைத்தேன். ஆர்வி ஐயா அவர்களுக்கு நன்றி. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் அரியலூர் ராஜேந்திரன் அவர்களின் விதை பண்ணை பற்றிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இரவு இசை இனிமை சூப்பராக இருந்தது. வழங்கிய நமது பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

இசைத்துறை நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுட்டு வந்துடலாம். கின்னஸ் சாதனை, அதுவும் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே பெற்ற ஒருவரை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். 16 வயசில் உலகின் மிக இளைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற பட்டத்தை துபாயை சேர்ந்த லக்ஷ்மணன் மையப்பன் அப்படிங்கிறவர் கின்னஸ் சாதனையாக படைச்சிருக்காரு. தன்னோட 15 வயசில் ஏசிசிஏ படிக்க தொடங்கி அதை ஒரே ஆண்டுக்குள்ளே வெற்றிகரமாக முடிக்கவும் செஞ்சுருக்கிறாரு இந்த லக்ஷ்மணன். அதனாலேயே இவருக்கு இளம் வயதில் கின்னஸ் சாதனை பெற்ற ஒருத்தராக வந்து ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறாரு. அடுத்த நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளில் அடுத்து வரப்போகிறது ஆந்திரா கர்னூர்லேருந்து சுகுமார் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல். 18 தேதி, அதாவது நேற்று, உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விதை நேர்த்தி செய்தல் பற்றிய பயனுள்ள தகவல்களை வழங்கிய திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்களுக்கும், அவர்களை நேர்காணல் செய்த திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பல பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாகவும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது. மேலும் நிகழ்ச்சிக்கு அழகான முன்னுரையும் முடிவு

உரையும் கிராமத்து மனம் மாறாமல் வழங்கிய முத்துலட்சுமி அக்கா மற்றும் கண்மணி அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை நமது நிலையத்தின் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேரலையில் கேட்க முடியாதவர்கள் பின்னர் கேட்டு மீண்டும் பயன்பெற இது மிகவும் உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: இனிய பாடல்கள், சுவையான செய்திகள், உங்களின் மின்னஞ்சல் செய்திகள் மற்றும் கடிதங்களோடு நாம கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று காலை 9 மணி வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் தேன் தித்திக்கும் தேன் என்ற தலைப்பில் தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள், ரூபாவதி அவர்கள் தேனில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும், 5 வகை தேனீக்களை பற்றியும், தேனீக்கள் வளர்ப்பதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியும், தேனில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பதை பற்றியும் பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த இயக்குனர் ஆர்வி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமையாக இருந்தது. இருபட பாடல்களும் சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அதிபதி அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. அதே போல நேற்று 12:10 மங்கையுலகம் நிகழ்ச்சியில் தோழிகளின் கருத்துக்கள் சிறப்பு, பாடல்களோ சூப்பர். மதியம் 3 மணி இசைத்துறல் நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமையாக இருந்தது. நேயர்களின் வண்ண மடல்களை அழகாக தெளிவாக வாசித்த அதிபதி அவர்களுக்கும் பாராட்டுக்கள். 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித பாடல்கள் அருமையாக இருந்தது. மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்களின் சங்கமுமாய் அலை அலையாய் மனதை வருடிச் சென்றது இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதே நேயரோட மற்றும் ஒரு மின்னஞ்சல் செய்தி இது. இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா இன்றைய சூழலில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா, சமூக ஊடக விளம்பரமா என்று நடந்த விவாதத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து இன்றைய சூழலில் புகைப்படங்கள் சமூக ஊடக விளம்பரமே என்று முடிவு கூறி நிகழ்ச்சியை முடித்த பிரிசி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் ஆட வைக்கும் பாடல்கள் சூப்பர். இரு பட பாடல்கள், புது பாட்டு, செந்தமிழ் பாட்டு பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இசைத்தூரல் கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் இது. இந்த கடிதம் 16 அன்று என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. வழங்கிய ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஆனந்தராகும் நிகழ்ச்சியில் ஜிக்கி அம்மா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் பாடிய பக்தி பாடல்கள் வழங்கிய நமது பண்பலை

அனைவருக்கு வாழ்த்துக்கள். வாமா மின்னல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு கருத்து சொன்னார்கள். முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வழங்கிய அருள்மணி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டோம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். எங்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கிய யோகேஸ்வரிக்கு நன்றி. களத்திலிருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் பாரதியாரின் எள்ளு பேரன் நிரஞ்சன் அவர்கள் 9 வயதிலிருந்து பாரதியார் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவருடைய மனைவி செல்லம்மாள் பற்றியும் பேசியது சிறப்பாக இருந்தது. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். பாடல்கள் அருமை. மதுரகீதம் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய நமது அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வறட்சியான நேரத்தில் என்ன உரம் போட்டால் விவசாயத்திற்கு நன்மை என்பது பற்றி தெளிவாக கூறினார்கள். மாரிக்கண் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி.

அவர்கள் மாரிக்கண் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. இசைத்துறை நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல் செய்திகள் வாசிக்க கேட்டேன். என்னுடைய கடிதங்களும் இடம்பெற்றிருந்தது. கடிதங்கள் வாசிப்பதற்கு நேரம் கருதி வரிகளை மட்டும் எண்ணிவிட்டு சென்றார்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கெழுத்து போட்டி கலகலப்பாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு பாராட்டுக்கள். பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் வழங்கிய லோகநாதன் அவர்களுக்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறுகதை நல்லதோர் வீணை செய்தேன் கேட்பதற்கு வருத்தமாக இருந்தது. கதையை வாசித்த ஜான்சனையா அவர்களுக்கு நன்றி. அதாவது அந்த கதை வந்து இவர் ரொம்ப பாதித்ததாக சொல்லியிருக்காங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை வழங்கிய சகோதர அறிவிப்பாளருக்கும் நன்றி பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் இவருடைய மற்றும் ஒரு கடிதம், இந்த கடிதம் எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சிக்காக தான் எழுதியிருக்காங்க. மிக சிறப்பாக நாள் மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்களும் அருமை, ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் வந்த பக்தி பாடல்கள் அருமை, அதே போல் வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பூச்சிக்கொல்லிகளை பற்றி தெளிவாக பேசிய ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். இது வந்து திங்கட்கிழமை அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளுக்கான கடிதம். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மேலமாகாணம் தேவேந்திரன் அவர்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் ஏழும் சிறப்பாக இருந்தது, நன்றி பாராட்டுக்கள். இசைத்துறை நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்க கேட்டேன், வாசித்த அறிவிப்பாளருக்கு நன்றி. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி மிக அருமையாக கொண்டு சென்றார்கள் அறிவிப்பாளர்கள். பாடல்கள் இனிமை வழங்கிய நமது அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சி அருமை வழங்கிய ஸ்ரீவர்தினி அவர்களுக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள். அதே போல் மற்றும் ஒரு மின்னஞ்சல் செய்தி நம்ம கிட்ட காத்துட்ருக்கு. லால்குடி வரதராஜ நகர் எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கக்கூடியது. 18ஆம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன் என்ற தலைப்பில் தேனி வளர்க்கும் தஞ்சாவூர் திரு ஆதி பிரபாகரன் அவர்கள் நேரலையில் கலந்து கொண்டு தேனி வளர்ப்பு பற்றியும் வளர்ப்பதால் ஏற்படும் வருமானத்தை பற்றியும் ஒவ்வொரு விஷயமாக மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அது மட்டுமா, தேனி வளர்க்க வேண்டும் என்ற ஆசையை எல்லோர் மனதிலும் தூண்டிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். பேட்டி கண்ட நிலைய இயக்குநர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் நேயர்கள் கேட்ட கேள்விகளோடு தானும் நல்ல பல கேள்விகளை கேட்டு அசத்தினார். மொத்தத்தில் 1 மணி நேரத்தில் தேனி வளர்ப்பது பற்றிய ஒரு அகராதியே படைத்துவிட்டனர் நிலையத்தார். பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்ஸர்களை அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைச்சிருக்கிறாரு ரிஷப் பண்ட். டெஸ்ட் வரலாற்றில் 100 சிக்ஸர்களை அடித்த 4வது பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையும் இவருக்கு தாங்க. இவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீரர்கள் யாருன்னா பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் 138 ரன்கள் அடிச்சிருக்காங்க. பிரண்டன் மெக்கல்லம் 107, ஆட்டம் கில்கிரிஸ்ட் 100. இப்போது ரிஷப் பண்ட் 100 எடுத்து 4வது நபராக இறைஞ்சிருக்கிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 100 சிக்ஸர்களை அடித்த இந்திய வீரராக இப்போது நாம் ரிஷப் பண்ட் சாதனை படைச்சிருக்கிறாரு. இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1 இது இசைத்தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தூறல். இசை தூறல் நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் செய்திகளை வழங்கிய நேயர்களுக்கும் கடிதம் எழுதிய நேயர்களுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முதலீடுகள் மிக முக்கிய பங்காற்றுவதாக மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் ஆண்டொன்றுக்கு 130 பில்லியன் டாலர் முதலீடுகளை நம் நாடு மேற்கொள்வதாக எடுத்துரைத்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மயிலாடுதுறைச் சேர்ந்த மீனவர்கள் ஈரானில் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தாம் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இது நாளை எடுத்துக் கொள்ளப்படும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுரையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வில்லாபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காய்ச்சல் பிரிவு, மருந்தகம், ஆய்வகம், பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். இலங்கைக்கு எதிரான காலா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது. இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. இரண்டு போட்டியில் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க 431-246-1 அறிமுக நேயர்களுக்கான எண் 431-240-1. இன்றைய வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில நாம
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வண்ண கோலங்கள்னா அஞ்சுக்குள்ள ஒண்ணு,
0: அதாவது அஞ்சுக்குள்ள ஒரு நம்பரை நீங்க சொல்லணும்.
1: ஆமா,
0: அந்த எண்ணுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம்.
1: சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கு. நம்பர் ஒன்னு வழக்கம் போல
0: ஃபன்,
1: கடி ஜோக்ஸ். அது அப்புறம்
0: முன்னாடியே சொல்லிடுறதா,
1: சொல்லிட்டா
0: சீக்கிரட்டா வச்சுக்கலாமே நினைச்சா. சரி பரவாயில்ல, சொல்லுங்க.
1: அப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா கணித புதிர். அப்புறம் மூணு வந்து கேட்டகரி சொன்னால் பாட்டு பாடணும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஒரு மரம்னு சொல்லுவோம், மரம் சம்மந்தமாக ஒரு பாட்டு பாடணும் அந்த மாதிரி. அப்புறம் சினி குவிஸ் வந்து 4, சினிமா சம்மந்தமான கேள்வி. 5 வந்து வழக்கம் போல் 5 செகண்டாக 5. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னா, வழக்கம் போல் ஈஸியாக கேம் உள்ள நம்பரை எடுக்கலாம்னு நீங்கள் நேயர்கள் நினச்சிருந்தாங்கன்னா, பதில் சொல்ல அது கொஞ்சம் டஃப்பாக கூட

0: இருக்கலாம், இல்லை இல்லை அந்த நம்பரில் கேம் வந்து கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா பயப்படாதீங்க, அந்த நம்பரில் ஒளிந்திருக்கும் கஷ்டமான கேள்வி மாதிரி இருக்கும், ஒளிந்திருக்கும் பதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
1: நாங்கள் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புக்கு நம்ம நேயர்கள் போட்டி போட்டு வந்துட்டே இருக்காங்க.
0: நிச்சயமாக, அதாவது நேர்களே உங்கள் லக்கி நம்பரை தேர்ந்தெடுங்க, அந்த நம்பர் உங்களுக்கு நிச்சயமாக லக்கியாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து விளையாடுங்க, வின் பண்ணிட்டு போங்க.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய முதல் நேயரை வரவேற்றலாம். வருக, வணக்கம். யார், எங்கிருந்து?
6: மாலை வணக்கம் கௌதமன் சாருக்கும் கலையரசுக்கும். மாலை வணக்கம். எத்தனைப்பட்டி ரமேஷ். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் ரமேஷ். எப்படி உற்சாகமா வந்துட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
6: கௌதம் சார்

0: பேசுறங்களா ஆர்வம்
1: ஓ,
0: தலையெழுத்து எழுதுறது.
1: இப்பெல்லாம் சொன்னா உங்களை நாங்க பாஸ்போர்ட்
2: நேர்கள்லாம் உங்க மேல அப்படியே பாச மழை பொழியறாங்க பாருங்க.
1: சரி சரி சரிங்க, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
2: அப்பதான் ஈஸியா குடுப்பீங்கன்னோ.
1: ஆமா ஆமா
2: அப்படிங்களா? ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க.
1: சரி, அது என்ன நம்பர் உங்களுக்கு வேணும்? நம்பர் டூ கணக்கு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமா எடுத்திருக்கீங்களே.
0: கணக்கு வரும் சார்,
1: ஒரு கணக்கு வருங்களா? சரி சரி, நீங்கள் வேறு ஆரம்பத்தில் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு கேம் கொடுக்கலான்னு தான் இருக்கோம். கணக்குலேயே கொஞ்சம் ஈஸியாக. ஒரு பேர் வச்சே சொல்லுவோம். சரவணன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். சரவணன் வந்து 36 மாம்பழங்களை 9 கூடைகள்ல சரிசமமா வச்சார்.
0: 9 கூடைகள்.
1: ஆமா, 36 மாம்பழங்களை 9 கூடைகள்ல சரிசமமா வச்சார். அப்படின்னா அவர் ஒவ்வொரு கூடையிலையும் எத்தனை மாம்பழங்களை வச்சிருப்பார்? சே, அருமைங்க, சரியா சொன்னீங்க.
2: அவர் ஃபோர்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்க சொன்னதுதான் பயங்கர அதிர்ச்சியா
1: அதிர்ச்சியா இருந்ததா?
2: அப்படிதானுங்க.
1: இணைப்புக்கு
2: வந்து ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டாங்க, அது ரொம்ப எளிமையான கேள்வியாவே போயிடுச்சு.
1: அதுதான் இப்ப நம்ம முன்ன கேட்டதை ரமேஷ் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் எளிதான, இப்ப கணக்குன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி கேட்டு பார்ப்போமே, அது எளிதாக கூட இருக்கலாம் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சு வராரு. சில நம்பர் பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான கேள்வி தானே அப்படின்னு கூட வரலாம்.
2: பயந்துட்டு கூட ஆஹா இது ரொம்ப டஃபா இருக்கும்னு நினைப்பாங்க, அதான் ஈஸியா இருக்கும்.
1: ஈஸியா கூட இருக்கலாம்.
2: இணைந்தீர்கள் நேயர்களே, திருச்சி FM Rainbow 102.1 இது வண்ண கோலங்கள்.

0: வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் இப்போ 4:17 ஆயிடுச்சு. நம்ம இணைப்புல பதில் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்க ஒரு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர்?
2: என் பேர் சரவணன்.
1: சரவணன், சொல்லுங்க சரவணன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுகா அண்ணா விளைவு.
1: சரிங்க சரிங்க. சரவணன்ங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு கேள்வியை கேட்டோம், அடுத்து சரவணனே வந்துட்டார்.
0: ஆமா, அப்ப நீங்க கேரக்டர் வைஸா ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த நேயரும் அப்படியே வந்துர போறாங்க.
1: அதனால உங்களுக்கு நம்பர் வந்து என்ன சார்? 4ஆ?
2: இந்த ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி போறேன்.
0: பின்னணி இசையோட வந்துட்டு இருக்காரு.
1: பத்திரமான இடத்துல நின்னு பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: இல்லல மாவு போடுறேன்.
1: ஓ சரி சரி.
2: ஒரு நம்பருக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு நாள் ட்ரை பண்ணலாம், ரெண்டு நாள் ட்ரை பண்ணலாம், இல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ட்ரை பண்ணலாம். 52 வாரமாகவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 12 மாசமாவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 366 நாள்
0: நபர்களும்
1: சேர்ந்து ட்ரை பண்றீங்க, அதுதான் பிரச்சனை.
0: அதையும் எவ்வளவு அழகா.

0: பொறுமையா ஒரு கவிதை
1: இதானம்மா.
0: நடையில சொல்லியிருக்காங்க பாருங்க.
1: அப்படியா,
0: உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப புரியுது.
2: அதாவது வண்ண குழங்கு போன் மடித்தாலும் பிசி பிசி பிசி.
1: சரி சரி.
0: ஆனா ஒரு சிலர் வேக வேகமா வந்துடுறாங்களே, என்ன பண்றது?
1: உங்களுக்கான சொல்லுங்க சார். நாலு. இப்போ நீங்கள் கேரக்டர் சம்மந்தமாகவே சொல்கிறீங்களே, அப்போ வந்து நான் ஒரு சினிமா சம்மந்தமான கேள்வி பதில். இது இது வந்து என்னென்னா, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெரிய குடும்பம் பெரிய தம்பி, சின்னஞ்சிறுத்தைகள், சின்ன பூவை பெல்ல பேசு, சின்ன தம்பி சின்ன மாப்பிளே, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: பெரிய தம்பி,
1: பெரிய குடும்பம், சின்ன பூவை மேல பேசு, சின்ன தம்பி சின்ன மாப்பிளே, சின்ன வாத்தியார், இந்த படங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு.
2: எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமைனாக்கா
0: கண்டுபிடிக்க முடியுதுங்களா என்ன ஒற்றுமை அப்படின்னு?
2: ஒற்றுமைங்கிறது
0: அந்த சின்ன தம்பி பெரிய தம்பி இதை யோசிச்சீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் க்ளூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
1: சின்னவர்,
0: சின்னவர்னா சின்னவர் தான், பெரியவர்னா பெரியவர் தான், அந்த ரெண்டு பேரும் யாரு அத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும்.
2: சீலியா ஆரம்பிக்குது படம் நம்பர்.
0: ஆஹா, நீங்க
1: வேற கூட ஆரம்பிக்குதே, பெரிய தம்பியே ஆரம்பிக்குது இல்ல? ஆ,
0: பெரிய தம்பியும் வந்து
1: ப்ளூவும் கேட்கவே மாட்டேங்கறீங்க. நாங்களா குடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த படத்தோட கதாநாயகனை நீங்க யோசிச்சீங்கன்னா சொல்லிரலாம்.
0: பெரிய தம்பி யாரு, சின்ன தம்பி யாரு, பொதுவாவே தெரியும் பாருங்க.
2: பிரபு.
1: ஆ,
0: அப்புறம் என்ன, அப்ப பெரிய தம்பியை கண்டுபிடிங்க.
1: இதய திலகம் பிரபுன்னு சொல்லாமே,
0: அதே அவரோட நண்பர் பிரபு, அதனால ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டேன்.
1: சரி சரி சரி, பரவாயில்ல, ரொம்ப
0: சரிங்க. சின்ன
1: பரவாயில்ல சார், நீங்க எவ்வளவு பிஸிலையுமே ஒரு புரோட்டா போட்டுக்கிட்டு எங்களுக்காக வந்து நீங்க இவ்வளவு போட்டிகளுக்கு இடையில வந்து போன் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டு அதை கிரகிச்சு பதில சொல்றது பெரிய விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம் சரவணன், ரொம்ப நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள், முயற்சிக்கு நன்றி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்தன் கோ சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
9: தட்ஸ் ரைட்.
10: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்னாக்க.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வண்ணக்கோலங்கள். புதன்கிழமை வண்ணக்கோலங்களில்
1: அஞ்சுக்குள்ள ஒன்று.
0: அடுத்து யார் வரான்னு பார்ப்போம்மா. நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்துல் குத்தூஸ். சரிங்க. என்ன ரொம்ப நாளாச்சு போல இருக்கு, காணோம் வழி விட்டுட்டீங்களோ நேயர்களுக்கு. அருமை, அருமையான எக்ஸாம் உதாரணமா இருக்கீங்க. சொல்லுங்க அப்துல் குத்தூஸ், என்ன நம்பர் உங்களுக்கு? என்ன எண்? ரெண்டா? கணக்கு
2: தான்.
0: சரிங்க. கணக்குனா கொஞ்சம் எனக்கே பயமா தான் இருக்கு கேள்வி கேட்கவே. சரியா சொல்லிடுவீங்களா? சரிங்க. இப்போ எப்படின்னா ஒரு பையன்னு சொல்லாமல் சுரேஷ் இருக்காருன்னு வச்சுக்குவோம்.
1: அடுத்த நேயர் சுரேஷ்.
0: ஆமாம், சுரேஷ் வந்து ஒரு 200 ரூபா வச்சுருந்தார். சுரேஷ்னு ஒருத்தர் 200 ரூபா வச்சுருந்தார். அதில் 50 ரூபாய் எடுத்து செலவு பண்ணார். மீதி இருந்த பணத்தில் பாதியே சேமிப்பு கணக்குள்ளே போட்டார். இப்போ அவர் கையில் எவ்வளவு பணம் இருக்கும்? 75. சே, எப்படிங்க நெஞ்ச தொட்டுனீங்க அப்துல் குத்தூஸ். எப்படி எப்படி இப்போ சொல்லிட்டு இருக்கப்பே மனக்கணக்கு போட்டுருவீங்களோ?
1: ஆமா,
0: கிட்டத்தட்ட அதுதான் சரியான ஆன்சர் கூட. இந்த சின்னத்தம்பி

0: பெரிய தம்பி, அதாவது எப்படின்னா இந்த வடிவத்தை வச்சு வர பேராக இருந்தது. அது சின்ன தம்பி, பெரிய தம்பி, சின்ன மாப்பிள்ள, சின்ன ஜமீன். இப்போ சின்ன ஜமீன்கிறேன், அதுனா சின்ன ஜமீன் கார்த்திக் நடித்தது, சின்னவர், சின்ன வாத்தியார், இது எல்லாமே தெரியல. அதாவது பெரிய நடிகர் வந்து சிவாஜி அப்படிங்கிறதுனால, அவரோட புதல்வன் அப்படிங்கிறதுனால இவருக்கு சின்ன சின்னன்னு சொல்லியிருப்பாங்களோ.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தம்பி, சின்ன தம்பி பெரிய தம்பிங்கிற படத்துல சின்ன தம்பியா வந்து நம்ம பிரபுவும், பெரிய தம்பியா வந்து சத்யராஜன், ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்னமும் ஒரு எதுலயோ ஒரு இதுல சந்திப்புல கூட ஏதாவது பார்க்கும்போது கூட, என்ன சின்ன தம்பி, என்ன பெரிய தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் அந்த அந்த மைண்ட்ல இருந்துட்டே இருக்காங்க,
0: இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான படங்கள், அந்த கேரக்டர்லாம் அந்த மாதிரி மனசு
1: அவங்களுக்கு பொருந்தி போச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சின்னவர், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பிரபு நடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அது அப்படியே அவங்களுக்கு பேராகவும், இவங்களுக்கு இந்த மாதிரி பேராகவும்
0: வந்தது. அதுல ஆச்சரியம் என்னன்னா, சின்ன தம்பிங்கிற படத்துலயும் பிரபு தான் ஹீரோ, பெரிய தம்பிங்கிற படத்துலயும் பிரபு தான் ஹீரோ. ஹீரோயின் தான் மாறி வருவாங்க.
1: ஆமா,
0: சின்ன தம்பில குஷ்பு, பெரிய தம்பில நக்மா நடிச்சிருப்பாங்க.
1: அதனால சொல்றீங்க.
0: ஆமா, இது தகவல் களஞ்சியமாவே ஆயிடுச்சு.
1: ஆமா, அதாவது நேர்கள் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இணைந்தீர்கள் நேர்களே, உங்களுக்காக வண்ணக்குளங்கள் காத்துட்டு இருக்கு, நிறைய வந்து உங்களுக்கான கேள்விகள் காத்துட்டு இருக்கு.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
5: எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 புதன்கிழமை வண்ண கோலங்கள்ல. இப்ப 5 உடனே நேயர்கள் வந்து அசத்தலா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோடு வணக்கம்.
7: அடுத்து வரக்கூடிய நேயர் குளித்தலையிலிருந்து
6: சலீம். சலீம் ஐயாவுக்கு என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
7: என்ன
6: நம்பர் வச்சிருக்கீங்க? 5? சரி, 5 நம்பர் நீங்க கேளுங்களேன் கேள்வி.
7: 5 கேள்வியை சொல்லிடலாமா? பஞ்ச பாண்டவர்கள் பெயர் சொல்லுங்க. பஞ்ச பாண்டவர்களோட பெயர் தெரியுமா? அப்ப நான் அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் கேள்வி மாத்திக்கலாமா?
6: சரி, வேற ஒரு நம்பர்ல இருந்து கேட்கலாங்களா? ரொம்ப கஷ்டமா கேட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியா? சரி, ஈஸியா ஒரு கேள்வி கேட்டுறேன்.
7: அந்த 5 வேற ஒரு கேள்வி கேட்டுரும். பஞ்சபூதங்களை வரிசையா சொல்லுங்க.
8: நீர், நிலம், காற்று, நெருப்பு.
7: நிலம், நீர், காற்று.
6: மேல பாருங்க அப்படியே கொஞ்சம்.
7: நெருப்பு, அதுக்கப்புறம்
6: பஞ்சபூதங்கள்ல இன்னொரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, வாயு, அக்னி, பிருத்வி அப்படின்லாம் சொல்லுவாங்க.
7: அது வந்து வடமொழி பெயர்ல சொல்றது, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஒண்ணுதான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். தீன்னு சொல்லுவோம் அல்லது நெருப்புன்னு சொல்லுவோம், ஆகாயம்.
6: ஓகே, எனக்கு இந்த பிருத்விங்கிறது வந்து பூமி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது.
7: அப்படியா?
6: இணைந்திருக்கின்றோம் நாம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில்.

0: 4:41 ஆச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்கள்ல 5 ஒன்று தான் விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் திருச்சாப்பள்ளி மேல கல்கண்ட கோட்டை மலர்விழி வேணுகோபால் பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: வணக்கம். நீங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜே மாதிரி தான் பேசுறீங்க, உங்க ஸ்பீடுக்கு எங்களால பேச
0: பண்றாங்க பாருங்க.
2: சரிங்கம்மா,
1: ஒன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் நம்பர் சொல்றேன். எனக்கு 3 தான் வேணும்.
2: 3?
1: அதுக்கெல்லாம் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன்.
0: அது இன்னொருத்தருக்கான கேள்வி, நீங்க எப்படி உடைக்கலாம்?
2: அதாவது நம்ம ஒரு விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஏதாவது ஸ்வீட் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க
0: சொல்லிட்டீங்க.
2: இப்ப உங்களுக்கான கேள்வி, அதாவது ஏதாவது ஒரு நிறம் சம்பந்தமான ஒரு பாட்டு பாட்டு பாடணும்.
1: ஆனா
2: நிறம், நிறம், கலர், கலர்,
1: என்ன பிடிச்சா கலரு அவ கலரு என்ன இருக்குதையா?
2: போதுமா? 3 பாடினா போதும்.
0: 3 பாட்டு தான், ஏன்னா உங்களுக்கு 3 தானே சொல்லிருக்காங்க.
2: பரவாயில்ல, நீங்க ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. உங்க பேரை
0: மலர்விழி,
2: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: வாழ்த்துக்கள்மா.
2: நன்றிங்கம்மா.
0: இணைப்புக்கு வந்தாங்க, வேக வேகமா பதில சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒரு நேயர் அட்டன் பண்ணலாமா? வரக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க,
3: வணக்கம்.
2: பாட்டு கேக்கதானே வருவீங்க நீங்க? ஏற்கனவே ஒரு கேள்வி
0: கேட்டுட்டோம்.
2: ஐந்து திணைகள்னா இதுதானே, புஞ்சை பயிர் தானே நீங்க கேக்குறது?
0: இல்ல இல்ல, 5 திணைகள்.
2: 5 திணைகளா? தமிழ் இலக்கணப்படியா?
0: தமிழ் இலக்கியப்படி
2: 5 திணைகள்னா வரகு சாபம்
0: கேட்டீங்க. ஐந்து திணைகள் சொல்லுங்க.
3: என்ன திடீர்னு பழத்தை

0: அன்பின் ஐந்தினைகள்னு சொல்லுவாங்கல்ல இலக்கியத்துல, அத சொல்லுங்க. அன்பின் ஐந்தினைகள்
1: கேள்வியை மாத்திரத்துக்கு வாய்ப்பு உண்டான்னு கேக்குறீங்களா? இது என்ன மாத்திரத்துக்கு, வேற என்னன்னு கேளுங்க. அப்ப ரெண்டு அஞ்சு தவிர வேற கேளுங்க.
0: சரி, உங்களுக்காக ஒரு வாய்ப்பு, என்ன மாத்தி கேளுங்க.
1: ரெண்டு அஞ்சு, இந்த ரெண்டு என்ன தவிர?
0: வேற ஒரு எண் முயற்சி பண்ணலாம்னு சொன்னோம், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி FM 102.1 இது வண்ணக்கோளங்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன்

0: நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோலங்கள், வண்ணக்கோலங்கள்ல ஐந்துக்குள்ள ஒன்னு அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: வண்ணக்கோலங்கள் ஐந்துக்குள் ஒன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இருவருக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாடல் தந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
4: அருமை ஓப்பனிங்ல வர நேயர்கள்லாம் ரொம்ப அருமையாவே உங்களோட சுய அறிமுகத்தை பண்றீங்க ஐயா, பாராட்டுகள்.
3: தமிழ்தானுங்க, தமிழே நாளும் நீ பாடு.
4: மலையாள சினிமாவோட மனோரமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நடிகை, ஒரு பழம்பெரும் நடிகை.
2: மலையாள மனோரமா,
4: மலையாள மனோரமா,
3: மலையாள மனோரமான ஒரு புத்தகம் இருக்குங்க.
4: இல்ல இல்ல, புத்தகத்தை நாங்க சொல்லல, ஒரு நடிகை ஒருத்தங்க மலையாள சினிமாவோட மனோரமா. நம்ம அங்க ஆச்சி மனோரமா இருக்காங்கல்ல, இருந்தாங்கல்ல அந்த மாதிரி. அவங்க பாத்தீங்கன்னா காமெடி, குணச்சித்திரம், வில்லி, அம்மா, பாட்டி, சித்தி,
3: ஊர்வசி.
4: ஊர்வசி இல்ல, ஊர்வசி வந்து கதாநாயகி. நான் சொல்றது குணச்சித்திரம், வில்லி, அம்மா, பாட்டி, சித்தி, டாக்டர், வக்கீல், டீச்சர், டான்சர் அப்படின்னு அவங்க ஏற்காத கதாபாத்திரங்களே கிடையாது. ஒரு குழு கொடுத்தா சொல்லுவீங்களா? நம்ம பாசமலர்ல ஒரு பிரபலமான பாட்டு, அந்த பாட்டுல அவங்க தான் பாடுவாங்க அந்த பாட்டை. அதாவது அந்த பாட்டுல அவங்க
2: தான்
4: தோன்றி இருப்பாங்க. வாரா என் தோழி வாராயோன்.
2: திருச்சி
5: மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணாங்கொம்பு.
4: பண்ணாங்கொம்பு பேரு?
5: பேரு ராஜாங்கம் ஐயா.
4: பண்ணாங்கொம்பு ராஜா. சரிங்க, பனங்கொம்பா பண்ணாங்கொம்பாங்க, குழப்பமா இருக்கு. பண்ணாங்கொம்பு தான் கரெக்ட். சரி சரி, சொல்லி வைங்க அவர்கிட்ட. நம்மளோட பயணிக்கிறவங்களாவே இருக்காங்க. ஒரு காலத்துலதான் அவங்கள வந்து நட்சத்திரங்கள் அண்ணாந்து பார்த்தோம், இப்ப அப்படி கிடையாது, மக்களோட மக்களா தான் இருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து என்ன எண் வேணும்? ஏற்கனவே ஒரு நம்பர் ஒருத்தர் பதில் சொல்லாம போயிருக்காரு, அது சொல்லாமா?
2: கேள்வி கேட்கலாமா?
4: மலையாள சினிமாவில் வந்து நம்ம மனோரமா ஆச்சி மாதிரி ஒரு நடிகர் இருக்காங்க, இருந்தாங்க. தெரியல, இப்ப அதான் நீங்க நாலுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள ஒரு சினிமா பிரபலம் யாரு அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க பதில் சொல்லிருப்பீங்க. சரி, அதான் அந்த மாதிரி சொல்லிருப்பீங்க. இப்ப வேற என்ன எண்ணுங்க ஐயா உங்களுக்கு வேணும்? ஒரு பழம், அந்த பழத்துல ஆரம்பிக்கிற ஒரு பேர் பாட்டு. பழத்துல? ஆமா, பழம் தான் யோசிக்கிறீங்க. பழம்னே கண்ணுல வர வேணாமா?
2: எத்தனை பழங்கள்ல வந்து நமக்கு வந்து
4: பாடல்கள்
5: இருக்கு.
4: இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் ரேடியோல நடத்துவாங்க தானே கவிஞர்கள், அவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாமா நீங்க? ஆமா, அதுதான் பாடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்.
2: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
4: சரி,
2: நன்றிங்க இணைப்பில் கலந்துட்டு பேசினதுக்கு.
4: ஆமாம்,
2: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்கள் எல்லாருமே எப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு.
4: ஆமாம்,
2: எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு எண்ணுக்கு வந்துட்டு
4: வந்து பேசினாங்க, ரொம்ப இயல்பா பேசினாங்க,
2: நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க.
4: சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிட்டோட வந்து

0: பேசுனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சுய அறிமுகம்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி பதிலெலாம் சொன்னாங்க. சில நேயர்கள் வந்து கொஞ்சம் நம்ம பதில் வாங்க வேண்டியிருந்தது, ஆனாலுமே ஆகச்சரியான பதிலை அவங்க சொல்லிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்ணக்கோலங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
1: ஆமாம், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்தானே.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.

0: இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. டிசிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்போது 5 மணி. இப்பொழுது கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் செலவு திறனை பேணி உள்கட்டமைப்பை வழங்குவதே அரசின் முதன்மையான முன்னுரிமை என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 2021 சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் இந்த ஆண்டிற்கான சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இதன் இயக்குநரும் மேலாண்மை இயக்குநருமான முனைவர் ஜெயசீலன் தெரிவித்தார். 13 வகையான விருதுகளுக்கு தகுதியுடையோர் tourismawards.com என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சத்தியமூர்த்தியின் 139வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல்லில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநிலத் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளின் பராமரிப்பு, பள்ளி மாணாக்கரின் கற்றல் கல்வித்திறன் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார வசதிகள், நியாயவிலைக்கடையில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று நேரில் ஆய்வு செய்தார். மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணாக்கருக்கு கற்பிக்கும் கல்வி முறை குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் கேட்டறிந்ததோடு மாணாக்கரோடு அவர் கலந்துரையாடினார். நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் எச்சரித்துள்ளார். கடல் சீற்றம் காரணமாக இத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து 12,000 கனஅடியாக நீடிப்பதை அடுத்து 4வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மதுரை காளியம்மன் கோவிலில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் வீதி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று மாலை 6:30 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேர்களையே நாம் இணைந்திருக்கின்றோம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ வந்து பொன்மாலை வந்து கேட்க போகிறோம், இடைக்கால பாடல்களோட இன்னிசை பவனியா. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்ணக்கோலங்களில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மலையாள சினிமாவின் மனோரமா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நேயர்கள் வந்து படையெடுத்து அந்த கேள்விக்கான பதில் வந்து நாங்கள் இந்த பதில்கள்லாம் யூகிச்சு வச்சுருந்தோம், எங்களுக்கு இணைப்பு கிடைக்கல, இது சரியா அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு நிறைய வேண்டுகோள் வந்திருக்கு நம்ம. அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிடலாம். மலையாள சினிமாவோட மனோரமா அப்படின்னு அறியப்படுகிற நடிகை பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னவே சொன்ன மாதிரி அந்த எல்லா கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பாங்க, குணச்சித்திர நடிகையாக வந்து வளம் வந்திருப்பாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலையும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு வந்து மனோரமா வந்து அதிக திரைப்படங்கள் நடித்த இந்திய நடிகை அப்படிங்கிறப்ப கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றாங்க. அப்போ மனோரமாவுக்கு கடைசி வரலையும் பெரிய போட்டியாக இருந்தவங்க சுகுமாரி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி பார்க்குறப்ப அதிலும் மனோரமா ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் எல்லாத்துலேயுமே சேர்த்து அவங்க வந்து அதிக படங்கள் நடித்ததாக வந்தாங்க. ரெண்டாவது இடத்துக்கு தான் நான் குறிப்பிட போகிறேன். அந்த நடிகை வந்தாங்க, அவங்க வேற யாரும் இல்லைங்க, சுகுமாரி. பாசமலரில் வாரா என் தோழி வாராயோ அப்படின்ட்டு சாவித்திரி வந்து கதாநாயகியாக இருப்பாங்க. அவங்களை வந்து அந்த மணவரைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு அருமையான பாடலை வந்து நடித்தது சுகுமாரி தான். அந்த நடிகை சுகுமாரி ஆவது தான் சரியான பதில். நேயர்கள் எல்லாரும் இந்த பதிலை கேட்டு திருப்தி ஆகியிருப்பாங்க அப்படின்னு நம்மளாம் நாம் இணைந்திருக்கின்றோம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். பொன்மாலையில் வரும் முதல் பாடல் இது.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இது பொன் மாலை. எங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வண்ண கோலங்களில் 5 திணைகள் பற்றி கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கும் பார்த்தோன்னா நேயர்கள் வந்து தொடர்ந்து அதுக்கான பதில் என்ன, நாங்கள் இது மாதிரிலாம் யோசித்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, 5 திணைகள் வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுதான் இலக்கணம். தமிழ் இலக்கணப்படி மலையும் மலையும் சேர்ந்த பகுதி குறிஞ்சி, காடும் காடும் சேர்ந்த பகுதி முல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வயலும் வயலும் சேர்ந்த பகுதி மருதம், கடலும் கடலும் சேர்ந்த பகுதி நெய்தல்ங்குவாங்க. குறிஞ்சியும் முல்லையும் வந்து திரிந்து பாலை நிலமாக ஆகுது அப்படிங்குவாங்க. இதுதான் அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ பொன்மலைக்கு வந்துடுவோம். பொன்மலையில் அடுத்த பாடலுக்கான முன்னோட்டம், மாலை நேரம் மஞ்சள் அள்ளி பூசிக்கொள்ளும் வானம், கரிய மேகத்துண்டுகள் எடுத்து வெண்ணிலவும் மைத்தீட்டிக்கொள்ளும் கீழ்வானம், கருக்க கருக்க கன்னிப்பெண்கள் நெஞ்சில் கானங்கள் ஊற்றெடுக்கும்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். இளைய கரங்கள் எழுதும் கவிதை எல்லாம் புதுக்கவிதை, இனிமை ததும்ப பேசும் மொழிகள் எல்லாம் புதுமொழிகள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். திருமணங்கள் நடப்பது பூலோகத்தில், நிச்சயிக்கப்படுவது நிச்சயமாய் ஸ்வர்கலோகத்தில். திருமணம் தரும் சொந்தம், அது ஒரு தெய்வீக பந்தம்.

காற்றலைகளில் மல்லிகையின் மனமாக டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. வானமங்கை சூடும் பட்டாடையின் மேக முந்தானையில் ஜொலிக்கும் வெள்ளி ஜரிகைகள் பொன்னிறம் காட்டும் அந்தி வேளையில் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில் வருகிறது அடுத்த பாடல்.

நேர்களை உங்களை நினைவிற்கு இன்று மாலை 6:15 உணவே மருந்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள் தரும் நல ஆலோசனைகள். இன்றிரவு 7:02 உற்சாகம் உச்சம் காணுயிர் புகைப்பட கலைஞர் அருந்தவ செல்வன் அவர்களின் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் இதில் இயற்கையோடு இணைவோம் தொடரல. இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இடைக்கால பாடல்களின் அரங்கமாக இன்னிசை கானங்களின் சுரங்கமாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை இது. கண்களில் பரவசம், கைகள் காட்டும் அபிநயம், முகம் காட்டும் பாவனைகள், 300 கதைகள் கூறும் பரதக்கலை கடினாதமே ஸ்வரமும் ஜதியும் தான்.

இணைந்திருக்கிறோம். நாம் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 போது கலந்திருப்பதோ பொன்மாலையில். மார்கழியில் இளம் வெயில் சுகம், வைகாசியில் தென்றலின் இதம் சுகம், பொன்மாலையில் வரும் பாடல்கள் நிதம் நிதம் தரும் சுகம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1.
3: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரலாறு, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு தனி சிறப்பு. இன்று என்ன நாள், இந்நாளில் நிகழ்ந்த முக்கிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, இந்த நாளின் சிறப்பு மற்றும் முக்கியத்துவம் என்ன, வரலாற்றின் பக்கங்களை திருப்பி இன்றைய நாளின் சிறப்புகளை உங்களிடம் கொண்டு வருகிறது
4: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
3: அறிவும் வரலாறும் விழிப்புணர்வும் இணையும் இனிய நிகழ்ச்சி.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணமுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: தவறாமல் கேளுங்கள் காலை 6:55 FM Rainbow 102.1.
7: இணைந்திருக்கின்றோம் நாம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலையில். பறந்து விரிந்த இயற்கை வெளி, காலில் பட்ட இடமெல்லாம் மெத்தென்ற புல்வெளி, புள்ளினங்கள் பண்பாட மனதில் எழும் கவிதைகள் நித்தம் ஒரு கோடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: கங்கைக்கரை ஓரம் காற்றில் உலாவரும் நேரம் குழலின் நாதம் கேட்போர் மனதை கிறங்கச் செய்யும் எப்போதும் பொன்மலை தரும் நிறைவு பாடல் இது.

கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பொன்மாலை. இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டில் 13,041 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 ரயில்வே திட்டங்கள், 1 நெடுஞ்சாலை திட்டம் என 5 திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகம், மேற்கு வங்கம், ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கி ரயில்வே திட்டங்கள் அமையும் என்றார். இவற்றை வரும் 2031 ஆண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தடைந்தார். தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. கோவை தஞ்சையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என மாநில கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேரவையில் இன்று அறிவித்தார். மதுரையில் தமிழ் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்க 2 கோடி ரூபாய் மதிப்பில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றார். நாட்டுப்புற கலைஞர்கள் இசைக்கருவி வாங்குவதற்கான நிதியுதவி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு முகாமில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் 7 பயனாளிகளுக்கு தாட்கோ திட்டத்தின் மூலம் 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா வழங்கினார். பள்ளிப்பட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளையும், அதே சங்கத்தின் 3 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தலா 15,000 ரூபாய் மதிப்பிலான நிதியையும் அவர் வழங்கினார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி விவசாயிகளுக்கான வேளாண் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்நினோ வெப்பத்தாக்குதலில் வாழைப்பயிர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கையாள்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ளுமாறு இம்மையத்தின் இயக்குநர் திரு ஆர் செல்வராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், வேலூர், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் 2வது சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் அமெரிக்காவின் கேரண்டனை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

தொழில் சம்பந்தமான பாடப்பிரிவுகளை படிக்கிறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய திறமை. ஆனாலும் பாடப்பிரிவுகளில் படித்த தொழில் முறைகளை செயல்படுத்துறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். தொழில் முறைகளை செயல்படுத்த தொழில் பழகியாகணும். அந்த தொழில் பழகிறதுக்கு முறையான பயிற்சியும் முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி தர இருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பங்களையும் வரவேற்கிறாங்க அவங்க. 2022, 2023, 2024, 2025 அப்புறம் இப்போ கடந்த இப்போ நடப்பாண்டில் பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் தேர்ச்சி பெற்ற பொறியியல் பட்டய மற்றும் கலை அறிவியல் வணிக ரீதியல் பாட பட்டதாரிகள் வந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம். NATS.education.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கணுங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28ஆம் தேதி. இந்த தகவலை கரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது ஆரவாரம். நம்ம திருச்சி மாவட்டத்தில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின்படி தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடிவகை பயிர்களான பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், கோவக்காய், அவரை, பீன்ஸ், பட்டாணி, திராட்சை இது மாதிரி கொடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல் தூண் அமைக்க இந்த மாதிரியான பயிர் செய்பவர்களுக்கு ஹெக்டேருக்கு 3 லட்சம் வழங்கப்படுதாங்க. திட்ட மதிப்பீடு ஹெக்டேருக்கு 6 லட்சம், இதில் 50%, அதாவது 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுது. இதில் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலாக 20% மானியம் சேர்த்தும் வழங்கப்படுது. கொடிவகை பயிர்களுக்கு நிரந்தர கல் தூண் அமைக்க திட்டம் வச்சிருக்க விவசாயிகள் இந்த திட்டத்தின்படி மானியம் பெற வேண்டும் அப்படின்னா விவசாய நிலத்துக்குரிய சிட்டா, அடங்கல், நிலவரைப்படம், அதோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பயனாளிகளோட புகைப்படம், அப்புறம் முக்கியமாக மண் பரிசோதனை ஆட்டி, அப்புறம் பேங்க் பாஸ்புக் இவைகளோட நகல்களோட tnhorticulture.tngov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இசேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து விவசாயிகள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது கேட்போம் ஆரவாரத்தில்.
1: இனிமையான பாடல்களை கேட்டு வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கை இன்னும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாத்துறதுக்காக இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணைகிறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.
2: இன்று நாம் வாழும் காலகட்டம் உண்மையிலேயே புரதச்சத்து யுகம் என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பெல்லாம் உணவு என்றால் வயிறு நிறைந்தால் போதும் அல்லது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவே முதன்மையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உடற்பயிற்சி செய்பவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைவருமே தங்கள் உணவில் புரதச்சத்து எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து சாப்பிடும் அளவுக்கு விழிப்புணர்வு அதிகரித்துவிட்டது. ஏன் இந்த

0: புரதச்சத்து யுகம் என்று அழைக்கப்படுகிறது? விழிப்புணர்வு புரட்சியா? உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் அதிகரித்ததன் விளைவாக மக்கள் அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து புரதம் நிறைந்த உணவுகளை மாறத் தொடங்கியுள்ளனர். தசை வலிமைதான் ஆரோக்கியமான முதுமைக்கு அடிப்படை என்பதை உணர்ந்த தலைமுறை இது. அதனால் உடற்பயிற்சி, ஃபிட்னஸ் கலாச்சாரத்தால் ஜிம், யோகா, ஓட்டம், விளையாட்டு பயிற்சிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டன. தசை நார்களை புதுப்பிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் புரதச்சத்து இன்றியமையாத உணவாக மாறியிருக்கின்றது. இன்று சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாதாரண பிஸ்கெட், மாவு பாக்கெட்டுகள் முதல் பால் பொருட்கள் வரை எல்லாவற்றிலும் ஹை புரோட்டீன் அல்லது புரோட்டீன் என்ரிச்ட் என்ற விளம்பரத்தை பார்க்க முடிகிறது. புரோட்டீன் ஷேக், புரோட்டீன் பார்கள் மற்றும் தாவர வழி புரத பொடிகள் விற்பனை முன்பெல்லாம் இருப்பதை விட தற்போது அதிகரித்துள்ளது. இந்த யுகத்தில் தாவர புரதம் எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. புரதச்சத்து யுகத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்கள் அசைவ உணவை மட்டும் நம்பி இருக்காமல் தாவர வழி புரதங்களையும் அதிக அளவில் தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டும் என்பதுதான். தாவர உணவுகள் சுற்றுச்சூழலுக்கு குறைந்த அளவே பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. தாவர புரதங்களில் கொலஸ்ட்ரால் கிடையாது, கூடவே நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. நம்ம ஊரு பயிர் வகைகள் சுண்டல், கொண்டைக்கடலை, சோயா மற்றும் சிறுதானியங்கள், கேழ்வரகு, கம்பு அதிக அளவில் புரதங்கள் காணப்படுகின்றன. இவையே சூப்பர் ஃபுட்ஸ்களாகவும் கொண்டாடப்படுகின்றன. புரதச்சத்து நல்லது என்பதற்காக அதை அளவின்றி உண்பதும் தவறானது. சரியான அளவு, அதாவது சாதாரண மனிதனுக்கு அவரது உடல் எடையில் ஒரு கிலோவிற்கு 0.8 முதல் 1 கிராம் புரதம் தினமும் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 60 கிலோ எடை உள்ளவருக்கு 48 முதல் 60 கிராம் புரதம் தினந்தோறும் உட்கொள்ள வேண்டும் என்றும், இந்த புரதம் தரமான அத்தியாவசிய அமினோ அமிலங்களை பொறுத்து அமைகிறது என்று இந்திய தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் நமக்கு பகிர்கிறது. செயற்கை பொடிகளை விட இயற்கை உணவு மேலானது. கடைகளில் விற்கும் கெமிக்கல் கலந்த புரோட்டீன் பவுடர்களை விட அன்றாட சமைக்கும் பயிர்கள், முட்டை, பருப்பு, கொட்டைகள் மற்றும் பால் பொருட்களிலிருந்து இயற்கையாகவே புரதம் நாம் பெற வேண்டியிருக்கிறது மிகவும் பாதுகாப்பான விஷயமாகும். புரதத்தோடு சேர்ந்த நார்ச்சத்தும் வைட்டமின்களும் ஆரோக்கியமான கொழுப்பும் சம அளவில் உடலுக்கு செல்ல வேண்டும். சுருக்கமாக சொன்னால், புரதச்சத்து யுகம் என்பது வெறும் விளம்பரம் அல்ல, அது ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான, நோயற்ற வாழ்வை நோக்கி நம் மக்கள் எடுத்து வைக்கும் ஒரு விழிப்புணர்வு படியாகும்.
1: புரதச்சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

கரூர் மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பு தொடங்கி தொழிற்கல்வி பயிலும் முதுகலை பட்டம் வரை பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். இந்த மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களாக இருக்க வேண்டும். 40% அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறன் உள்ளவங்களாகவும் இவங்க இருக்கணும். யூடிஐடி மற்றும் தேசிய அடையாள அட்டை கட்டாயம் இவங்க பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க tnesevai.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். எவ்வளவு சீக்கிரமாக விண்ணப்பிக்கலாமோ அவ்வளவு சீக்கிரமாக விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம், இணைந்திருக்கின்றோம் ஆரவாரத்தில்.

0: La isla de la.
1: Ah, se le va.

0: 한다.
1: நேர்களே, இன்றிரவு 7:00 உற்சாகம் உச்சம். காணுயிர் புகைப்பட கலைஞர் அருந்தவ செல்வன் அவர்களின் பங்கேற்பல். இனி விளம்பரத்தை தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள்.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2229 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் சாலை பணிகள் தரமாக நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார். தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சென்னை அரசு அருங்காட்சியக காட்சி கூடங்கள் முழுமையா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இணையதள அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்படும். மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தகுந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் எழும்பூர், அது தொடங்கப்பட்டு 175 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்படும். இதற்கென ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். 23 மாவட்டங்கள்ல தற்போது செயல்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகங்கள் மேலும் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்பதையும் சொல்லி, இதன் முதற்கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு நாமக்கல், திருவள்ளூர், கன்னியாகுமரி, அரியலூர் அந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை DPR ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும்.
0: முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கு முன்பு ஒப்பந்த புள்ளிகள் கோராமல் பணிகள் நடைபெற்றதா என்றும் வினவியுள்ளார். இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் மக்கள் முன் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தங்கள் கட்சி அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்று கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் தமிழக அரசு உயர்த்தியுள்ளது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் நிறுவனங்கள் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் அளவுக்காவது உயர்த்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்கள் மற்றும் இளையோரின் ஜனநாயக உரிமைகளை தமிழக அரசு பறிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள கல்வி நிறுவனங்களின் மாணவர் பேரவை தேர்தல்களை உடனடியாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாள்தோறும் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு TTV

0: தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் வாழ்நாள் நினைவாக மாற்றுவதோடு வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநயம் மிக்க புகைப்படங்களால் உணர்த்தும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமினை ஆட்சியர் டாக்டர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த திருவிழா வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-8, 21-10 என்ற சிற்கணக்கில் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் ஜஹ்ரா கரிமஸ்டாவை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்றுமுன் தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியின் 5வது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும், 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதர் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொல்லியல் அகழாய்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் அலுவலக மாற்றத்திற்கான பணிகளை ஒப்பந்தப்புள்ளி கோராமல் எப்படி தொடங்க முடியும் என்று பிஜேபி வினவியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: எந்த கஷ்டம் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்குமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 21,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். எவ்வளவு உதவி அப்படின்னு ரொம்ப சமயமாவும் இருக்கு. ரொம்ப நன்றி எங்களுக்கு. இல்ல வேற வெள்ள வச்சதைய அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு

0: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடர்கிறது. ரயில்வே பாதையில தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால ரயில் போக்குவரத்து மார்க்கங்கள்ல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காங்க. இதன்படி பாத்தீங்கன்னா செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் வண்டி எண் 16848 இந்த ரயில் வரும் 20-27 தேதிகளில் விருதுநகர்லேருந்து மதுரை மார்க்கமா இல்லாம மானாமதுரை வழியா மாற்றுப்பாதையில இயக்கப்பட இருக்குதா. அதே மாதிரி நாகர்கோவில் கோவை ரயில் வண்டி எண் 16321 இந்த ரயில் வண்டி அடுத்த மாதம் 3 கரூரிலிருந்து திருச்சி காரைக்குடி மானாமதுரை மார்க்கமாக விருதுநகர் சந்திப்பை சென்றடையுமா. இந்த தகவலை தெற்கு ரயில்வேயின் திருச்சி கட்டுப்பாட்டு மையம் பொதுமக்கள் வசதி கருதி வெளியிட்டிருக்கு. பயனுள்ள செய்திகள் துள்ளலான பாடல்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் இது.

இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து விளையாட்டு நடத்தும் விளையாட்டுகளில் பங்கேற்க விளையாட்டு போட்டிகளில் பங்கு கொள்ள ஆர்வம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 31 வரலையுமே நீங்க வந்துட்டு இணையத்தில் உங்களுடைய பெயர் உங்களுடைய விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படிங்கிறதுல நீங்க வந்து தேர்ச்சி பெற்றவங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்து கொள்ளலாம். முன்கூட்டியே இந்த பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tncmtrophy.stat.in அப்படிங்கிற இணையதளத்தில் இந்த விளையாட்டுல ஆர்வம் உள்ளவர் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் வேணும் அப்படின்னா ஆடுகளம் அப்படிங்கிற அமைப்போட அலைபேசி எண் கொடுத்திருக்காங்க. 951400077 அலைபேசி எண் மீண்டும் 951400077 இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: இணைந்துகின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நம்ம தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுகிறது. இதனால செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், வழக்கம் போல புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், அப்புறம் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இங்கெல்லாம் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். பொதுவாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசான மழை பெய்யக்கூடும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இன்று இரவு தொடங்கி வருகின்ற 23 தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலோட சில பகுதிகள், அரபிக்கடல்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கு. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள்ல பாத்தீங்கன்னா உற்சாகம் உச்சத்துல கானுயிர் புகைப்பட கலைஞர் அருந்தவ செல்வன் அவர்களோட பங்கேற்பில் வர இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி 7 மணிக்கான செய்தி சுருக்கம் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வரும் 21ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் பயணம் மேற்கொள்கிறார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பொருளாதார வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த 70 பேர் கொண்ட குழுவினர் அரசு வர்த்தகம் சிங்கப்பூரில் உள்ள முன்னணி திறன் மேம்பாட்டு மைய பிரதிநிதிகளுடன் உரையாட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் விடுத்துள்ள செய்தியில், வார்த்தைகளால் சொல்ல இயலாத நிகழ்வுகளை கலைநியமிக்க புகைப்படங்களால் உயர்த்தும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உலக புகைப்பட நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் மேலப்பாளையத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே 30 கோடி 20 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை அமைக்கப்படும் என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், 13 மாவட்டங்களில் 206 கோடி ரூபாய் மதிப்பில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்றார். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள்

0: குறைந்த நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் பங்கேற்று வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளித்து தீர்வு பெறலாம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் இறந்த நிலையில் புலியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திர தினத்தன்று விடுமுறை அளிக்காத 56 நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறினார். இன்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் இவர் இலங்கையின் டுமிண்டு அபே விக்ரமாவை 21-8, 21-10 என்ற நேர் செட்களில் வென்றார். மகளிர் ஒற்றையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் பி சிந்து கனடாவின் வென் யூ ஜாங்கை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கானுயிர் புகைப்பட கலைஞர் TRA அருந்தவ செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நிறைய பேருக்கு அந்த புகைப்பட கலைத்துறையில ஆர்வம் அதிகமா இருக்கும். அதாவது சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட கூட கூப்பிட்டு டே மச்சா வாடா ஒரு போட்டோ எடுக்கிற அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாமளும் இதுதான் சாக்குன்னு நிறைய போஸ்ட் கொடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணுவோம். இன்னும் சிலருக்கு இது மாதிரி இல்லாம ரேரா ரொம்ப த்ரில்லா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நம்ம போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இதெல்லாம் வந்து ஆசைன்னு சொல்ல முடியாதுங்க, லட்சியம், பேராசை, கனவுகள்னே சொல்லலாம். இப்பெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வனத்துறைக்கு போகலாம், ஜீப்ல தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க வராங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேக்கலாம்.
4: எனது பெயர் அருந்தவ செல்வன். எனது சொந்த ஊர் சத்தியமங்கலத்துக்கு கிழக்கே உள்ள தூக்கணாக்கம்பாளையம் என்னும் ஊராகும். நான் கோயம்புத்தூரில் படித்துவிட்டு கோயம்புத்தூரில் தங்கியுள்ளேன். 8வது படிக்கும் பொழுது ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தேன். பின்னர் புகைப்படத்தில் ஆர்வம் வந்து ஒரு அக்வா என்னும் கேமராவில் முதலில் நண்பர்களையும் இயற்கை காட்சிகளையும் படம் பிடித்து வந்தேன். அதன் பின்னர் வளர்க்கும் விலங்குகள், நாய், பூனை போன்றவற்றையும் பறவைகளையும் படம் எடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊர் ஃபாரஸ்ட் அருகே இருப்பதால் அங்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைத்தது. நண்பர்களுடன் சிறுவதிலேயே மணக்காட்டிற்குள் சென்று படம் எடுக்க துவங்கினேன். அதன் பின்னர் மினோல்டா A5 என்னும் கேமரா வாங்கினேன். அந்த கேமராவில் யானை, மான் போன்றவற்றை எடுக்க ஆரம்பித்தேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தூக்கணாங்கம்பாளையம் வனத்துறையில் ஃபாரஸ்டராக பணிபுரிந்து வந்த செல்வராஜ் என்பவர் ப்ரமோஷன் ஆகி முதுமலை காட்டில் ரேஞ்சராக சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு முறை ஊருக்கு வந்திருக்கும் பொழுது அவரை சந்தித்தேன். எனது ஆர்வத்தை பார்த்து முதுமலைக்கு ஒரு நாள் வாருங்கள் என்று கூறினார். நான் முதுமலை சென்றேன். அங்கு அவருடன் உதவியால் யானைகள், மான் போன்றவற்றை இயற்கை சூழலில் படம் எடுத்து அது நன்கு அமைந்தது. அக்காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமையானால் பந்திப்பூருக்கு அருகே உள்ள கிராமங்களிலிருந்து மாடுகளை விலைக்கு வாங்கி கூடலூர் கொண்டு செல்வார்கள். நடக்க முடியாத மாடுகளை அங்கேயே விட்டு விடுவார்கள். அவற்றை வேட்டையாட புலிகள் நடமாட்டம் இருக்கும். அதனை வெள்ளிக்கிழமை காண்பதற்காக அவருடைய உதவியின் பேரில் இரவு ஜீப்பில் டார்ச் லைட் ஒளியுடன் தேட ஆரம்பித்தோம். அப்பொழுது புலியை முதன் முதலாக பார்த்திருக்கிறேன். அதன் பின்னர் பரம்பிக்குளம் போன்ற பகுதிகளிலும் சத்தியமங்கலத்தில் தற்போது புலிகள் காப்பகத்தில் உள்ள தளமலை பகுதியிலும் புலியை பார்த்துள்ளேன். ஆனால் படங்களை எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த வசதியுள்ள கேமராக்கள் இல்லை. மிகவும் அருகில் சென்று எடுக்கக்கூடிய 35mm கேமரா மட்டும்தான் இருந்தது. அதுவும் கருப்பு வெள்ளை நிழற்படங்களை எடுக்கக்கூடிய கேமராவும் அந்த சுருளும் தான் என்னிடம் இருந்தது. அதை ஸ்டுடியோவில் கொடுத்துத்தான் ப்ராசஸ் செய்து பிரிண்ட் போட வேண்டும். அக்காலகட்டத்தில் செலவு அதிகமாவதால் படங்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் கவனமாகவும் எடுக்க தொடங்கினேன். அந்த பயிற்சி பின்னால் மிகவும் பயனுடையதாக அமைந்தது என்றே கூறலாம். பிளாக் அண்ட்க்கு பின்னால் கலர் பிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அதற்கு பின்னால் ஸ்லைட் பிலிம், அதாவது டிரான்ஸ்பரன்சி பிலிம், பாசிட்டிவ் பிலிம் என்பதை கையாளத் தொடங்கினேன். அதில் நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலும் வனக்காடுகளுக்கு சென்றும் காப்பு காடுகள், புலிகள் காப்பகம் போன்றவற்றிலும், பிற மாநிலங்களால் மத்திய பிரதேசம், ரந்தன்பூர், கார்பெட் போன்ற பல பகுதிகளுக்கும் சென்று படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகமாகும் பொழுது படங்கள் எடுப்பது மட்டும் மட்டுமன்றி கூர்ந்து கவனிக்க தொடங்கியதால் அது பற்றிய பல நிகழ்வுகளிலும் மனோட்டமாக சென்று அதை பற்றி பல கட்டுரைகளை தற்போது எழுதி வருகிறேன். பறவை புகைப்பட கலை என்னும் நூலினை எழுதி வெளியிட்டுள்ளேன். இப்படி என்னுடைய புகைப்பட வளர்ச்சியானது தொடர்ந்து

50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. தற்போது எடுத்து வருகிறேன். தற்போது நவீன கேமராக்களான டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்துகிறேன். முன்னர் எடுத்த சுருள் படங்களுக்கும் டிஜிட்டல் கேமராவுக்கும் டிரான்ஸ்பரன்சி பிலிமும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. டிரான்ஸ்பரன்சி பிலிமில், அதாவது ஸ்லைட் பிலிமில், வண்ணங்கள் நிறங்கள் இயற்கையாக கிளி என்றால் கிளி போன்றே வண்ணத்திலேயே அமையும். ஆனால் முன்னர் வந்த ஆரம்பகால டிஜிட்டல் கேமராக்களில் வண்ண மாற்றங்கள் நிகழும். உதாரணத்துக்கு கிளியை எடுத்துக்கொண்டால் பச்சை நிறம் இல்லாமல் நீளம் அல்லது அதிக பச்சை கொண்டு காணப்படும். அவற்றை கம்ப்யூட்டர் மூலமாக போட்டோஷாப்பில் ஒர்க் செய்துதான் கலர் கரெக்ஷன் செய்ய வேண்டிய உள்ளது. ஆனால் டிரான்ஸ்பரன்சி பிலிமில் அப்படி இல்லை. இப்பொழுதும் வெளிநாடுகளில் டிரான்ஸ்பரன்சி பிலிமை உபயோகத்தில் உள்ளார்கள். ஆனால் இந்தியாவில் அந்த பிலிம் அதிக விலை உள்ளதால் பயன்படுத்த இயலுவதில்லை. முன்னர் வந்து படம் எடுக்கும் பொழுது பிரேம் மற்றும் படங்கள் வந்து பிரேமில் அமைக்க ஏற்றமாறு முன்கூட்டியே மனதில் ஒரு திட்டமிட்டு என யூகித்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் முன்னர் இருந்தோம். இப்பொழுது டிஜிட்டல் கேமராக்களில் போட்டோ எடுத்துவிட்டு அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பிரேம் சைஸ் எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். முன்னரும் மாற்றலாம், ஆனால் இப்போது உள்ள அளவுக்கு வசதிகள் கிடையாது. ஏஐ தொழில்நுட்பங்கள் எல்லாம் வரப்போகி படம் எடுப்பதும் சரி, படத்தை ப்ராசஸ் செய்வதும் எப்படி மிகவும் எளிதாகிவிட்டது என கூறலாம். நான் எடுத்த படங்கள் முன்காலங்களில் நிறைய அவார்டு வாங்கியுள்ளது. போட்டோகிராபர் அமெரிக்காவில் என்னுடைய படம் பரிசு பெற்றுள்ளது. அதுபோக உலக அளவிலும் தேசிய அளவிலும் பெரிய பரிசுகள் பெற்றுள்ளேன். சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் கிட்டத்தட்ட 185 படங்களுக்கு மேல் சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் பெற்றுள்ளேன். ஃபெலோஷிப், அசோசியேட்ஷிப் போன்ற அமைப்புகள் வழங்கும், அதாவது போட்டோகிராபர் சொசைட்டி அமெரிக்கா, 3-star ரேங்க் போன்றவற்றையும், மலேசியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளும், இந்தியாவில் IIPC என்பது நாடும் அசோசியேஷன் ஃபெலோஷிப் போன்றவைகளை பெற்றுள்ளேன். இது வந்து முன்னர் ஒரு படம் எடுப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக வழங்கப்பட்டது. தற்போது அதில் அதிக அளவில் யாரும் ஈடுபடுவதில்லை. முன்னர் இதனை பெறுவதே ஒரு சேலஞ்சாக எண்ணி அக்காலகட்டத்தில் புகைப்படக்காரர்கள் எல்லாரும் போட்டி கலந்து கொண்டு சாதிக்க முற்பட்டனர். முன்னர் நாங்கள் எல்லாம் காட்டிற்குள் அதிகாலையில் நடந்து சென்றால் மாலை இரவு இருட்டாவதற்கு போல் பின் திரும்ப நேரிடும். நடந்தேதான் அதிக தூரம் செல்வோம். சத்தியமர காடுகளில் பல பகுதிகளில் உள்ளேயே பாறையின் மேல் தங்கி அங்கேயே நெருப்பு மூட்டி அங்கேயே உணவு சமைத்து அங்கேயே தங்கி எடுத்த நாட்கள் எல்லாம் உண்டு. யானைகள் வந்து வாசனை நுகரும் சக்தி இருப்பதால் அப்பொழுதெல்லாம் நாங்கள் வாசனை திரவியங்களோ முகத்திற்கு போன்ற பவுடர் போன்றவற்றை பயன்படுத்துவதோ இல்லை. எப்பொழுது வேணாலும் யானையை கரடி போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் வாகனத்தில் உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். ரோடும் அந்த அளவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டு விட்டன. முன்கால சாலைகள் அதிகம் கிடையாது, நடந்துதான் செல்ல வேண்டும். காலை உணவு பெரும்பாலும் ரொட்டி பிரெட் வாங்கி செல்வோம். அது ஓரிரு நாளில் அது தீர்த்து விட வேண்டும், இல்லை என்றால் கெட்டுவிடும். அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு சென்று அங்கேயே சமைத்து சாப்பிடுவோம், அல்லது அருகில் உள்ள கிராமங்களில் சென்று வாங்கி செல்வோம். எல்லாமே ரெடிமேட் ஃபுட் வந்து விட்டது. அதனால் உணவு பிரச்சனை தற்போது இருப்பதில்லை. நான் பல வகையான படங்கள் புகைப்படக்கலையில் இதுவரை மனிதர்களை எடுப்பது, இயற்கை காட்சிகளை எடுப்பது, மேக்ரோ போட்டோகிராபி நுண்ணிய கருவியில் கொண்டு எடுப்பது போன்ற பல வகையான வகைகள் தற்போது இருக்கிறது. இதில் நான் வந்து இயற்கை சார்ந்த படங்களை மட்டுமே எடுத்து வருகிறேன். லேண்ட்ஸ்கேப், வைல்ட் லைஃப், இன்செக்ட், மேக்ரோ போட்டோகிராபி போன்றவற்றை எல்லாம் எடுத்து வருகிறேன். இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு இடையூறு இல்லாமல் எடுப்பது எனது முதல் பணியாக கருதி இன்றல்ல ஆரம்ப காலம் முதல் இதை இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு இதில் கருத்தில் கொண்டுதான் எடுத்து வருகிறேன். அதன் காரணம் என்னுடன் இருந்த அக்காலகட்டத்தில் நண்பர்களும் சரி, புகைப்பட நிபுணர்களும் சரி, அவர்கள் அவ்வாறு இருந்ததால் நாங்களும் அதனை பின்பற்றி அதே பழக்கத்துக்குள்ளாகி இன்று வரை மனதில் பதிந்து அதே போல் எடுத்து வருகிறேன். சிறுவயதில் காடுகள் போகும்போது எனது அம்மா மிகவும் கைகியது உண்மை. ஆனால் பின்னாளில் என்னை ஊக்குவித்தார்கள். ஜாக்கிரதையாக சென்றுவா என்று மட்டுமே கூறுவார்கள். போவதற்கு தடை ஏற்படுத்தியதே இல்லை. என்னுடைய படங்களை மிகவும் ரசிப்பார்கள். எனவே அது எனக்கு மிகுந்த ஊக்கமாக இருந்தது. அதனால் மேலும் மேலும் நான் படம் எடுப்பதில் சிறந்த நிபுணத்துவம் வாங்கியவனாக மாற ஏதுவானது. அதே போல படம் எடுத்துக் கொண்டிருந்தோம். தூரத்தில் குருவி வந்து தாய் குருவியானது வட்டமிட்டபடியே கத்திக்கொண்டே அங்கு வந்தது. சரி, நாங்கள் தான் இடையூறும் செய்கிறோம் என்று கேமராவை அங்கேயே விட்டுவிட்டு தூரத்திற்கு வந்து விட்டோம். அது குருவி கூட்டுக்கு செல்வது, என் பக்கம் வருவது, இப்படியே வட்டமிட்டபடியே கத்திக்கொண்டிருந்தது. என்னதான் என்று பார்க்கும் போது பாம்பு வந்து விட்டது. பாம்பு கூட்டருகே வந்தது, தொடர்ந்து கத்தியது. நாங்கள் பாம்பை துரத்தி விட்டோம், அதை காப்பாற்றி விட்டோம். ஆனால் பின்னாளில் தெரிந்தது இது இயற்கையான ஒரு இது, ஒன்றுக்கொன்று உணவுக்காக போராடுவது என்பது அவருடைய வாழ்க்கை சூழல். எனவே அதன் பின் மனது கஷ்டமாக இருந்தாலும்
நாம் சிலதை பார்த்துக் கொண்டு அப்படியே விட்டு விட்டு வந்து விடுவோம். ஒன்றை ஒன்று விழுங்குவதும் தாக்குவதும் வனக்காடுகளில் நடப்பது இயற்கையான ஒன்று என பின்னாளில் மனத்தில் ஒரு திருப்தியை ஏற்படுத்த வேண்டும். இருந்தாலும் இன்னும் சில நிகழ்ச்சிகள் மனதை குலுக்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது படம் எடுப்பவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தகுந்த தருணத்துக்காக காத்துக் கொண்டிருந்து எடுக்கும் படங்கள் தான் சிறப்பாக அமையும். எல்லா படங்களையும்

0: தொடர்ந்து நவீன கேமராவை கொண்டு பட்டணை அழுத்தி எடுப்பது என்பது சரியான முறையும் அல்ல, சரியாக அமையாது என்பது என்னுடைய கருத்து. தக்க தருணம் வரை காத்திருந்து எடுத்தல் வேண்டும். அதே போல காட்டுயிரடி படம் எடுப்பது என்று பொழுதுபோக்கான படம் எடுப்பது என்னை எண்ணி அதில் இறங்கக்கூடாது. உங்களுக்கு இயற்கையின் மீது ஆர்வமும் காட்டுயிர்களை காண்பதோடு இல்லாமல் அவற்றினுடைய வாழ்க்கை முறையை அறியவும் சூழலை உணரவும் எண்ணி படம் எடுத்தீர்களானால் அதற்கும் நல்லது. உங்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் பலவிதமான புதிய அனுபவங்களையும் தேடல்களையும் உங்கள் உள்ளே உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் பொழுதுபோக்கு என்று போனால் ஏமாற்றம் தான் வரும். இன்னொன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பிற படத்துறையை போன்று வைல்ட் லைஃப் போட்டோகிராபியில் வருமானம் என்பதை நினைத்து படம் எடுக்க சென்றால் அது சரி வராது. வருமானத்தை ஈட்டுவது என்பது இயலாத காரியம். யாரோ ஒரு இருவர் இருக்கலாம். 99% வருமானத்தை எதிர்கொண்டு திரையில் இறங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஈடுபாட்டுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு மனநிறைவும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.
1: புகைப்பட கலை அப்படின்றது வந்து ஒரு கலை தான். வருமானத்துக்காக இந்த துறையில ஒரு சில பேர் வந்தாலும் இந்த துறையில லட்சியம் இருந்து கனவுகள் இருந்து பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வருமானத்தை ஈட்டுறதுக்காக இந்த துறைக்குள்ள வராதிங்க அப்படின்னும், அப்புறம் எந்த ஒரு காட்டு விலங்குகளை நீங்க புகைப்படம் எடுக்க போனாலும் அந்த காட்டு விலங்குகளை துன்புறுத்தல் செய்யாம இருக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய அந்த உணவு சங்கிலி கொஞ்சம் மனசை பாதிப்படையும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வேட்டையாடும் போது அது பார்க்க பாவமாதான் இருக்கும். ஆனா இயற்கையால இதுதான் கட்டமைக்கப்பட்டது, இது மாற்றி அமைக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பல தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கானுயிர் புகைப்பட கலைஞர் TRA அருந்தவச்செல்வன் அவர்கள் தந்த தகவல்கள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை

0: அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படை

0: நிலையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோர பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேதி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்மூசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசைந்தாடும் காற்றின் இன்னிசை ஊற்று திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி, திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெறும்.
1: பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ தம்முடைய பால்.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி செய்து வரும் திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: ஏ கண்மணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? புள்ள குட்டியெல்லாம் எங்க?
2: பூங்குடியக்கா, தெரியலையா? ஆட்டு மாட்டெல்லாம் கட்டிவிட்டு இப்பதான் அசந்து போய் உக்காந்துருக்கேன். உனக்கு என்ன வேலையாக்கும் இம்புட்டு தூரம்?
1: ஆமா சாமி, உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன் பாரு. நீ இப்படித்தான் பேசுவ, நான் வாரேன். என் வீட்லயே போய் உட்காந்து சவகாசமா கேட்டுக்கறேன்.
2: அட நில்லுக்கா, என்ன என்ன சொல்ல வந்த? நீ பாட்டுக்கு போற, வந்த விஷயத்த சொல்லிட்டு போ.
1: நீதான் போன போவமே சொன்னியே, இனிமே நான் பாரம்பரிய நெல்லத்தான் சாகுபடி பண்ணணும், அதுவும் இயற்கை முறையில தான் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.
2: நல்ல விஷயத்த சொல்லதான் வந்திருக்க. இங்க வா, சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்துட்டு வாரேன், உரிச்சுக்கிட்டே பேசுவோம்.
1: அதுவும் சரிதான், எடுத்துட்டு வா. அப்படியே திருமானூர் கண்டராதித்தனூர் ஜே நாகராஜ் அவங்களோட நம்ம சாரு பேசுறாரு, அதையும் கேட்டுக்கோ.
2: அவரு என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு?
1: நிகழ்ச்சிய கேளு. வர அரை மணி நேரமும் அவரை பத்தி நான் அம்புட்டு விஷயமோ அத்துப்படியாக்கும் உனக்கு.
3: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜன் ஐயாவை சந்திக்க போகிறோம். கண்டராதித்தம் அப்படின்னோடனே கண்டராதித்த சோழனுக்கும் இந்த ஊருக்கு ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு நாகராஜ ஐயாட்ட கேட்டபோது, உண்டுங்க ஐயா, கண்டராதித்த சோழன் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏரியை உருவாக்குனார். அந்த ஏரியில் வந்து நிறைய தண்ணீர் தேங்கியிருக்கு, அதை வச்சு தான் நாங்கள் பாசனம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நாகராஜன் ஐயா சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம கண்டராதித்த சோழன், அவருடைய மனைவி செம்பியன் மாதேவி, அப்புறம் சுந்தர சோழன், அது வரலாறு அது தனியாக ஒன்று போகுது. அந்த வரலாறு இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு வருவோம். ஐயா வணக்கங்க. ஐயா நாகராஜன் ஐயா
4: வணக்கம் சார்.
3: எவ்வளோ பரப்பளவில் விவசாயம் பண்ணிட்டு?
4: விவசாயம் ஒரு 10 ஏக்கர் பண்ணுறேன் சார்.
3: 10 ஏக்கரில் முழுக்க இயற்கையா இல்லை?
4: ஒரு 1/2 ஏக்கர் பண்ணுறேன் சார். நான் ஆர்கானிக்லாம் வந்து சீட் ஃபார்ம் பண்ணுறது.
3: ஒரு 5 ஏக்கர் இயற்கை விவசாயம். அதில் வந்து பாரம்பரிய நெல்,
4: பாரம்பரிய நெல், கரும்பு,
3: கரும்பு கொஞ்சம்,
4: கரும்பு இயற்கையாக,
3: கரும்பு வந்து இயற்கையாகவும் பண்ணுறீங்க, ரசாயனம்
4: பண்ணுறேன்.
3: இப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: கரும்பு கவனி, மாப்பிள்ள சம்பா, காட்டியானம், சிவன் சம்பா, துயமல்லி, காலம் நமக்கு, இல்பபு சம்பா, இந்த மாதிரி ஒரு 7 ரகம் பண்ணுறோம்.
3: எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கயா?
4: நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணுறேன் சார்.
3: ஏன் அப்படி இயற்கை விவசாயத்துக்கு வரணும்?
4: நம்மளால் ஒரு தொடர்பு கிடைச்சிது. அப்படியே பார்த்தீங்கன்னா நஞ்சு இல்லை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை திருமணம் வந்திருந்தாரு. பேசிட்டு உட்காந்துருந்தோம். என்னப்பா தம்பி உட்காந்துருக்கீங்கன்னா? ஆமாம் ஐயா உட்காந்துருக்கணும். அப்போ சொன்னார், திருச்சியிலேருந்து வர்றேன்ப்பா, நீங்கள் எல்லாமே வந்து ஊரானுக்கே உழைக்கிறீங்களே, உங்களுக்காக இன்னும் வேலை செய்ய மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க.
3: சரி,
4: என்ன அப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, வெறும் கரும்பாக போட்டிருக்கீங்க, உங்களுக்காக பூசணிக்கு பாருங்க, இல்லை வேதை எதுவுமே இல்லாமல் வச்சுருக்கீங்களே, வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னாருங்க. இப்போ ஒருவருடைய தாக்கங்கள் அப்படி அப்படிங்களா? நமக்காக எதுவுமே பண்ணிக்கலையே, பொழுதுனையும் கரும்பு போட்டு வரும் போட்டு ஃபேக்ட்ரி காரணங்கும் ஆளைக்கும் இருக்கட்டும். முன்னாடிலாம் வெள்ளம் காய்ச்சிக்கிட்டு இருந்தோம், 60-62 அப்புறம் மாறி இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னாரு. அது ஒரு நல்ல ஒரு பதிவாக இருந்தது. அதனால் ஒரு நஞ்சில்லா உணவு நம்ம சாப்பிடுவோம், முன்னாடி நம்ம தெரிஞ்சவங்களை கொடுப்போம்.
3: ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரும்பு மட்டுமே ஒரு 10 ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள், அதுக்கப்புறம் ஒரு சிந்தனை மாற்றம் நம்மாழ்வார் ஐயாவோட பேசின உடனே, கண்டராதித்த ஏரியில் உட்காந்து பேசியிருப்பீங்க போல கரையில் ஐயாவோட பேசினது, அது அப்படியே சொல்லும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரியான மாற்றம் பண்ணீங்க? முழுக்க ஒரு 5 ஏக்கர் உடனே பண்ண ஆரம்பிச்சிங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம்?
4: கொஞ்சம் கொஞ்சமாக சார், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு கொஞ்சம் பண்ணி பார்த்தோம். ரசாயனம்லாம் பண்ணால் வருமானு ஒரு நாட்டு பசு மாட்டை வச்சுக்கிட்டோம்.
3: எப்படிங்க ஒரு பலப்பயிர் சாகுபடி அது மாதிரி ஐயா சொல்லுவாங்களா?
4: ஆமாம், முறையில் பலப்பயிர் சாகுபடி, தக்கப்பூண்டு இதெல்லாம் பழுத்துறை போட்டு திருச்சி விட்டு அதை மடக்கி உழுதுட்டு
3: அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க. முதல்ல போட்ட பாரம்பரிய அரிசி ரகம் என்னங்க?
4: ஃபர்ஸ்ட் குருவையில் பூங்கார் போட்டோம், அடுத்து மாப்பிள்ள சம்பா போட்டோம், அப்புறம் கருப்பு கவனி போட்டோம், அடுத்தது இலுப்பூ சம்பா போட்டோம், அப்புறம் காட்டியானம் போட்டோம், அப்புறம் சிவன் சம்பா, துயமல்லி.
3: எப்படிங்க இருந்தது இந்த மாற்றம்? நீங்கள் வந்து முன்னாடி ரசாயனத்துலேயும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் கரும்பு பணப்பயிர்னு சொல்லலாம், 1 ஆண்டு பயிர் போட வேண்டியது நிச்சயமாக பராமரிப்பு இருக்குது, ஆலைக்கு வெட்டி அனுப்பிடுவீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு நிதானமாக போயிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா நீங்கள் சம்பாக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும், குருவைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும், என்ன ரகம் போடலான்னு யோசிக்கணும், அந்த ரகத்தை அறுவடை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இயற்கை முறையில் செஞ்சுருப்பீங்க, மகசூல் கொஞ்சம் குறைவாக இருக்கும், நீங்கள் செலவு செஞ்சதுக்கும் விற்பனை செய்யும்போது வரக்கூடிய வருமானத்திற்கும் சரிசமம்.

0: இருக்கிறதுக்கு ஏதாவது அதிகமான பிரயத்தனப்பட வேண்டியதா இருந்திருக்கும். இந்த மாற்றம் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததா, இல்ல அடடா இது எதுக்கு நம்ம வடுக்கரும்பு செஞ்சுட்டு அமைதியா போயிட்டு இருக்கலாமே, போட்டோமா கொஞ்சம் பராமரிச்சோமா வருஷத்துக்கு ஒரு முறை ஆலைக்கு ஏத்தி விட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை மாற்றம் இருந்ததா, எப்படி இருந்ததுங்க?
1: ஆமா சார், நல்ல மாற்றம் இருந்தது சார். எந்த ரசாயனமும் இல்லாம ஒரு நெல்லை விதைச்சா நமக்கு எந்த ரசாயனமும் போடாம பூச்சிக்கொல்லி அடிக்காம ஒரு நெல் விளைஞ்சு அதை நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுடைய சுற்றுத்தாருக்கு கொடுத்தோம்.
0: முதல்ல எவ்வளோ பரப்பளவில் முதல்ல செஞ்சோம்?
1: முதல்ல ஒரு அரை ஏக்கரில் பண்ணோம்.
0: அரை ஏக்கரில்
1: பண்ணணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி.
0: அது மகிழ்ச்சியாக தான் இருந்தது.
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். நெல்லே மாசம் அடிக்கும். ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு கேரட் இருக்கும். பூங்காறு போட்டோம்னா பெண்களுக்கு நல்லது, சுகப்பிரசவம் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கோணி போட்டிங்கன்னா சுகர் குறையும். அந்த கேன்சருடைய செல்களே அழிச்சதுங்க. ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவர் கேன்சர் இருந்தது. அந்த புண்ணு வந்தது ஆறி போச்சு. காட்டு யானம் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 185 நாளுங்க. காட்டு யானம்னா யானை நுழைஞ்சா தெரியாது, அதுக்கு தான் காட்டு யானம். கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி வளருது சார்.
0: ஒரு போகம் தான் பண்ணுவீங்க?
1: இதுதான் ஒரு போகம் வெரைட்டி சார். பூங்கார் மட்டும் குறு வெரைட்டி.
0: ஆனால் பொதுவாக எப்படி உங்களுக்கு ரெண்டு போகம் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு போகம் தானா?
1: ரெண்டு போகம்னா கொஞ்சம் பண்ணுவோம். விதை பண்ணைக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் கொடுக்குறோம், திருமணம் கொடுக்குறோம். வீட்டுக்கு இந்த கொடுக்கறதுக்காகவே இந்த ரகத்தை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பித்தோம், பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணீரவா இருந்தது. கொஞ்சம் மகசூல் குறைஞ்சாலும் ரசாயனம்லாம் நம்ம வீட்டில் விளைஞ்சி நாங்களே ஒரு மிஷின் வச்சுருக்கோம், அதில் அரைச்சி அப்படியே கொடுப்போம். தெரிஞ்சவங்க ஏடி ஆபீஸு, ஜேடி ஆபீஸு, எங்க ஜேடி எல்லாம் வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு மேடம்னா,
0: ஏன்னா நேரடியாக பாக்குறாங்க, நாகராஜன் ஐயா நல்லா பண்றாரு, அதனால நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு நேரடியாக வாங்கக்கூடியவங்க நிறைய ஆயிருக்காரு.
1: மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தாங்க.
0: இப்ப கூட உங்களை வந்து பரிந்துரை செய்தது வந்து அரியலூர் மாவட்ட இணை இயக்குனர் அம்மா தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அலுவலர்கள்கிட்டயும் உங்களுக்கு ஒரு நல்ல இயற்கை முறையில பண்றோம் அப்படின்னு. இந்த மாற்றங்கய்யா இப்ப மகசூல் குறைவு ஏற்படுது, அப்போ வந்து உங்களுக்கு வருமான இழப்பு இருக்குமே.
1: முதல்ல இருந்து சார், இப்போ வந்து நாங்க அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டத்தினால அவ்வளோ பண்ணுவோம். 60 கிலோ நெல்லை வச்சு அவல் பண்ணோம்னா 30 கிலோ 35 கிலோ வரும். அது 100 ரூபா இருந்தா 3500 ரூபா. தானியமா வித்தோம்னாக்க 2500 ரூபா. 60 கிலோ மூட்டை 2 விட்டு 20 ரூபா 25 ரூபா. சாதாரண நெல் விற்கிதுன்னா இது ஒரு 1000 ரூபா கூடுதல் லாபம் கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த ஏரியா பூராவே நாகராஜன்னா சரி விவசாயம் பண்றாரு, அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
0: அங்கே சான்றிதழ்
1: அங்கே சார் கொடுத்துருக்காங்க. வந்து 3 ஆண்டு காலம் தொடர்ந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு சபா சார்னு சொல்லி அபிடையில வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையும் வந்து பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குருவி கூடுகிட்டு இருக்கும். எல்லார் வயலையும் குருவி இருக்காது சார். எங்கள் வயலில் ஒரு பனை மரம் இருக்கு, ஒரு தாசை மரம் இருக்கு. சிட்டுக்குருவி
0: சிட்டுக்குருவி
1: அந்த கூடு தொங்கும்ல சார்.
0: ஆமாம்,
1: அந்த கூடு பார்த்தீங்கன்னா கோழி தொங்கும் எங்கள் வயலில் தொங்கும். இந்த இயற்கை சார்ந்து பண்ணும்போது அந்த பச்சைக்கிளி அந்த அரச மரத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பறவைகளும் வந்து உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா
0: இதெல்லாம் முன்னாடி இல்லை,
1: முன்னாடி இல்லை, ரொம்ப குறைவாக இருந்து ரொம்ப ஓடி போகும். சிட்டுக்குருவியே வர்றது இல்லை. அப்புறம் இந்த சீரகசம்பா போடுவோம். சீரகசம்பா பார்த்தீங்கன்னா வந்து குருவியெல்லாம் வந்து எங்கள் வயலில் தான் உட்காந்துருவோம்.
0: இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், பக்கத்தில் வந்து ஒருத்தர் ரசாயனம் பயன்படுத்தி செஞ்சிட்ருப்பாரு. நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா அங்கே இருக்கிற தண்ணி இங்கே வரலாம். ஐயா சொல்லுவாங்க நம்மாழ்வார் ஐயா, காற்று கூட வராமல் இருக்கிறதுக்கு சுற்றி நீங்கள் வந்து மர வேலி ஒன்று கூட அமைங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இதை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்க, இல்லை அந்த இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்தில் இருக்கிற அந்த நஞ்சு வந்து நம்மக்கிட்ட வந்து கலக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: 7 ஏக்கர் வந்து மேட்டான பகுதி, கோழி வாய்க்கா, யாருடைய தண்ணியும் நம்மளுக்கு ட்ரெஞ்சிங் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு, ஒரு 10 ஏக்கர் ஃபீல்டுங்க. அதனால் நாங்கள் பண்ணாதான் மற்றவங்களுடைய ஃபீல்டு தண்ணியோ மற்றவருடைய இதோ நம்மளுடைய வேலை இறங்காது.
0: மேட்டு பகுதி அது,
1: மேட்டு பகுதி.
0: அப்படி இயற்கையாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு?
1: அமைஞ்சிருச்சு சார். பக்கத்தில் ஒரு வாய்க்கா, அந்த நந்தையார் வாய்க்கா, நந்தையிலேருந்து குளியில் வந்து இந்த கன்றாய் நேர் வழியாக 6 மாதத்துக்கு எங்களுக்கு தண்ணி வரும். ஜூலை ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி வரையிலும் தண்ணி கொடுப்பாங்க. மேட்டுல தண்ணி தானே எங்களுக்கு வந்து கிடையாது.
0: நிலத்தடி நீரை மட்டும் நம்பி இல்லை,
1: 6 மாதம் எங்களுக்கு வாய்க்கா தண்ணி நல்லா பாயும். ஜூலை ஆகஸ்ட் மேலே மழை பெய்யும், 2 மாதம் எங்களுக்கு மழை நல்லா பெய்யும். அதிலே தண்ணியை பாய்ச்சாமல் விட்டுடுவோம்.
0: இன்னொரு சவால் ஒன்று வந்து, முதல்ல நீங்கள் வந்து இந்த இயற்கை முறையில் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை, அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு இடம் கிடச்சிருச்சு, ஒரு 7 ஏக்கர் மேட்டான பகுதி இருக்குது, அதனால் உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்ய தயாராக இருந்தீங்க. ரசாயனத்திலேருந்து இயற்கைக்கு மாற்றும் போது மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க?
1: பல்வகை பயிர்கள் போட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஜீவாமிரதம், ஒரு வயலில் ஒரு பேரல் வச்சுருப்போம், அதில் மாட்டு சாணம் கோமியம். ஒரு பசுமாடு தான் 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாங்க. சொல்லுது அதே கணக்கு தான், ஒரு நாளை சாணம் ஒரு நாளை கோமியம், 2 கிலோ பைத்தமாவு இருந்தனா 1 ஏக்கருக்கு போதுமானது. ஒரு மாசத்துக்கு
0: ஜீவாமிரதம் தயாரிப்பீங்க?
1: ஜீவாமிரதம்
0: பஞ்சகவியா பண்றது இல்லையா நீங்க?
1: பஞ்சகவியா பண்ணலாம், பண்ண சார். இப்போ எல்லாத்தையும் ஈஸியான தொழில்நுட்பம், எல்லாத்துக்குமே இது சரியா இருக்கு.
0: ஜீவாமிரதம்
1: பஞ்சகவியா மீனமிலம் எல்லாமே பண்றோம். 3 நாளில் ரெடி ஆயிடும், 5 நாள் எடுத்துடுறோம் வயலில். வயல் மோதும் போதுன்னு பச்சை வந்துடும். கீழே இருக்கிற நம்மளுடைய இயற்கை பூச்சிகள் எல்லாம் வண்டுகள்லாம் மேலே வந்துருது. ஓட்ட போட்டு
0: ஒரு 4 விஷயம் தான் தேவை, சாணம் கோமேயம்
1: பைத்த மாவு
0: பைத்தமா
1: நாட்டு வெள்ளம் அந்த வேலையுடைய மண்
0: உரம்
1: போடாத ரசாயனம் மண்ணு நாளையும் போட்டு 200 லிட்டர் நீரில் இந்த அளவு 10 கிலோ சாணம், 5 லிருந்து 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ பைத்த மாவு, தவிர இது 2 கிலோ நாட்டு வெள்ளம், 2 கிலோ அந்த வயல் மண், இதை 4-5 போட்டு கலக்கி விட்டு அப்படியே வச்சுன்னா 3 நாள் அதே இந்த கடிகை கலக்கணும்னா அந்த வெள்ள வாடம்
0: கலக்குவீங்களா? இல்லை அப்படியே விட்டு
1: கலக்கும் சார். நம்மளுடைய சுழற்சி முறையில் நம்ம கடிகார சுத்தது மாதிரி அதை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் குச்சி வச்சு கலக்கிடுவோம். கலக்கணும்னா அது அந்த ஸ்மெல் வந்துடும். 3 நாள் 5 நாள் அதையே ஸ்ப்ரே பண்ணுவோம், அதையே வயலில் விடுவோம் சார். எந்த

0: எதுவுமே வர்றதில்ல.
1: இது மட்டுமே போதும்
0: போதும் சார்.
1: ஆனால் பலதானிய விதைப்பு அப்படின்னு ஒன்று சொல்றீங்க, அது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்னு வச்சிருப்பீங்களா, இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு
0: எப்பெல்லாம் கேட்படையுதோ அப்பெல்லாம் செய்யும். சூழ்நிலை எப்படிலாம் மாறுதோ அப்பெல்லாம் தெளிச்சு அதை நாங்கள் மடக்கி உழுது வயலில் போட்டுரும், அப்படியே போட்டுருவோம்.
1: பலதானிய விதைப்புனா எல்லா விதைகளும்
0: நீங்கள், எல்லா விதைகளும்
1: அந்த 20 வகையை சொல்லுவாரே, அந்த 20 இதையும் நீங்க வச்சுக்கிறீங்க, எப்படி அது தயாரா கிடைக்குதா இல்ல நீங்க
0: கொஞ்சம் கிடைக்கும்
1: சேகரிப்பீங்களா?
0: சேகரிச்சு வச்சுக்கிறோம், எங்கெல்லாம் கிடைக்குதோ சேகரிச்சு வச்சுக்கிறோம்.
1: அந்த விதையை சேகரிச்சு வச்சு அறுவடை எல்லாம் முடிந்த பிறகு ஒரு முறை விதைத்து அது பூக்கும் தருவாயில மடக்கி உழுவீங்க. அது நல்ல பயன் தருது,
0: நல்ல பயன் தருது. என்னுடைய ரசாயனம் போட்ட வேலை பாத்தீங்கன்னா எங்க கோத்தாரி சுகர்களே வந்து பாப்பாரு எங்க வயல, என்னங்க உங்க வயல் மட்டும் மெது மெதுன்னு இருக்கும் பாரு. ஏன் மெது மெதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டுகள்லாம் ஓட்ட போட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னந்தப்புல ஒரு 10-20 மரம் வச்சிருக்கோம், அந்த மரத்துல அந்த மாடு சாணி போட்டா கூட சார் அந்த இப்படி கெட்டியான தர திடீர்னு பார்த்தா ஓட்ட போட்டிருக்கோம். அவ்வளவு பெரிய அவ்வளவு டைட்டான மண்ணை ஓட்ட போட்டு 20 அடி இங்க போயிடுச்சு நம்மளுடைய ரசாயனம் போட்டதுனால. பாஸ்போபேட்டோ எதுவுமே வாங்க வேண்டியது எல்லாமே நம்ம மண்ணில் இருக்குங்க. இதை போட்டோம்னா இது ஒரு ஊடகம், பாலுக்கு வந்து மோர் கொஞ்சம் போட்டா புளிச்சு இதாயிடுதோ அதே மாதிரி
1: ஜீவாமிர்தம் தான்.
0: ஆமா ஜீவாமிர்தம் தான், இது ஒரு ஊடகம், இது ஒரு சத்து இல்லை, இது ஒரு ஊடகம். போட்டதையும் இந்த வாசத்துக்கு எல்லாம் மேல வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா உழுதுகிட்டு இருக்கு, உழுவுறது பிடிக்கிறது, பூச்சியை பிடிச்சி திங்கிறது, ஊசி தட்டா மருந்து எல்லாமே வந்து வந்துருது. இந்த இயற்கை சூழல்ல எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது.
1: இயற்கையாக இருக்கக்கூடிய பூச்சிகள் பறவைகள் எல்லாமே இந்த ஜீவாமிர்தமோ இல்லை நீங்கள் பலதானிய விதைப்பு செய்யும் போது ஏற்படக்கூடிய அந்த விளைவுனாலையும் நல்லா வருது அப்படின்னு சொல்கிறீங்க. தென்னந்தோப்பும் வச்சிருக்கீங்க,
0: கொஞ்சம்
1: அதுக்கும் நீங்கள் அந்த ஜீவாமிர்தம்
0: அப்படியே வயலில் விட வேண்டியது, அப்படியே விட்டுருங்க. பண்ண ஜீவாமிர்தங்கிறது சாணத்தை போட்டு உருட்டி அதை உடனே போட்டுருவோம். இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் லிக்விடாக பண்ணி அதை விட்டுருவோம். அப்படி மேலும் பூச்சி தொந்தரவு ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா பச்சை மிளகாய் 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ, இஞ்சி 1/2 கிலோ, இதை மூணையும் இடித்து விரித்து அரைச்சி அதை ஊற வச்சு காலையில் பெருங்காயம் ஒரு 50-100 கிராம் பவுடரை போட்டு காலையில் ஸ்ப்ரே பண்ணிட்டுரும். இந்த சுமலுக்கு எதுவுமே வராது.
1: பூச்சி கட்டுப்பாடுக்கு அதை பயன்படுத்துறீங்க. நிறைய பேர் இந்த மீனாமிலம் கூட பயன்படுத்துறாங்க.
0: மீனாமிலம் பயன்படுத்துகிறோம், மீனாமிலம் வச்சிருப்போம், எப்பொழுதுமே வச்சிருப்போம். மீனாமிலம் வாங்கிக்குவாங்க, வேளாண் துறையிலேருந்து நிறைய அக்கௌண்ட் பண்ணுவாங்க. சரி மீனாமிலம் நாராஜிதான் வாங்கிங்க, திருமானூர் அரியலூர் லால்குடி வரலையும் வாங்குவாங்க, இந்த 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுங்க.
1: நீங்களே தயாரித்து வச்சுருக்கீங்க?
0: ஆமாம், மீன் சாப்பிட்டு சர்க்கரை போட்டு வச்சிருந்தா ஒரு 45-60 நாளில் நல்லா கலும்பாயிடும். ஒரு டேங்க்கு 100 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்.
1: இப்போ உங்களுக்கு மட்டும் அது பயன் இல்லை, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் வந்து அதனால் பயனடைகிறாங்க. இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: 2 பசு மாடு.
1: 2 மாடு, நாட்டு மாடு ரகம் ஏதாவது இருக்கு?
0: கும்பலாச்சேரி சார்.
1: கும்பலாச்சேரி வச்சு?
0: கும்பலாச்சேரி.
1: ஐயா அதான் சொல்லுவாங்க,
0: அதுதான் நுண்ணீர் அதிகமாக இருக்கு.
1: அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது?
0: தெரியுது. காலையில் வயலுக்கு போகிறப்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க, கொண்டுட்டு போகிறப்ப வாழை எடுத்துகிட்டு போவோம், அங்கே வயலில் பேரில் வச்சிருப்போம், அங்கே மரத்து நல்லிருக்கும், சாக்கு போட்டு மூடி கரைச்சி விட்ருவோம். எல்லா ஏக்கருக்கும் இதான் விட்றோம். இப்போ 10 வண்டி கொட்டுறோம், 20 வண்டி கொட்டுறோம், 20 போடுறோம் சொல்லி போயிட்டோம்.
1: இப்போ தேவைப்படலை,
0: இப்போ தேவைப்படலை. இந்த ஜீவாமிர்தமே இத்தனை நிலங்களையும் பராமரிக்குது.
1: எப்பயுமே ஜீவாமிர்தம் யாகராஜ ஐயா கிட்ட தயாரா இருக்கும்.
0: ஆமா,
1: இப்போ வந்து ஒரு 7-8 வகையான பாரம்பரிய அரிசி வகை சொன்னீங்க, அதுல சிவன் சம்பா கூட சொன்னீங்க.
0: சிவன் சம்பா வெள்ளரிசி,
1: தூயமல்லி வச்சிருக்கீங்க?
0: தூயமல்லி கொஞ்சம் மோட்டை வச்சிருக்கோம்,
1: வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிளை சம்பா,
0: மாப்பிளை சம்பா,
1: கருப்பு கவுனி, காட்டியானம். காட்டியானம் வந்து நீண்ட நாளும் பயிர்னு சொன்னீங்க, 185 நாள்.
0: 185 நாள் சார்.
1: இந்த 5 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்க பண்றீங்க. இது எப்படி நீங்க அந்த கலவை, ஏன்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, இப்போ ஒரு 10 வகையான இருசக்கர வாகனம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வாகனத்துக்கு எந்த சமயத்தில் தேவை அதிகம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகை வாகனம் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது, இப்போ இந்த சமயத்தில் இந்த மாதிரியான வாகனம் அதிகமாக விற்பனை ஆகுன்றதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய மென்பொருள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 5-6 வகையான பாரம்பரிய நெல் ரகம் பண்ணும்போது இதை இவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும், இது வந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது திட்டமிடுறீங்களா? அதை எப்படி திட்டமிட்டுறீங்க அதை சொல்லுங்களேன். ஏன்னா போன ஆட்டி பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி நிறையா போட்டாங்க, ஒரு 5 ஏக்கர் போடுறோம், 5 ரகத்தை பிரிச்சு போட்டுருவோம்,
0: தேவையா போட்டு விட்டுருவாங்க, ஒரு வருஷம் போடுவாங்க விட்டுருவாங்க, அஞ்சு வருஷம் பண்ண தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
1: இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம.
0: ஆமா, கவனமா இருக்கும். மறு சுழற்சிக்கு என்ன பண்றதுங்க? கிட்டத்தட்ட நான் 12 வயசு இருந்து விவசாயம் பண்றேன். தொழில் எல்லாம் விவசாயம் பண்ணுனா ஒரு மோட்டிவேட் மணி வேணும். எவ்வளவு போனா 500 ரூபாய் ட்ரைவர் கொடுக்கணும், வந்துட்டு போற செலவு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்.
1: இதெல்லாம் கணிக்கணும்,
0: கணிக்கணும். இதை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த பணம் வேணும். இப்ப வந்து கேட்பாங்க, கூட சொல்றீங்க சிவன் சம்பா, நீங்க 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறாங்க, 80 ரூபாய் சர்வே கொடுப்பாங்க.

0: கசாயம் எல்லாம் பண்ணது 120 ரூபா, 25 கிலோ போய் 3000 ரூபா அரிசி விலை ஏறி போச்சுங்கிறாங்க. நேற்றுலாம் ஒருத்தர் வந்து 25 கிலோ கேட்டாருங்க, 3000 கொடுத்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பண்ணலாம உட்காந்துருப்பேன், திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாருங்க, ஐயா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பா எனக்கு ஒரு 25 கிலோ அரிசி கொடுங்க, அரிசி போன மாதம் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது, எங்கள் நண்பரும் கேட்குறாரு அப்படிம்பாரு. உடனே பெங்களூர் போதுங்க, ரதிமீன் நாள் அருள் போட்டோம்னா பெங்களூர் போய்டும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோவுக்கு 5 x 18 6000 ரூபா அக்கௌண்ட்ல உடனே போட்டுருவார். இப்போ அரசமத்தில் உட்காந்து யோசிப்போம், எங்கள் அப்பாட்ட இறந்துட்டாரு கேட்போம் மன அலைகள்.
1: சரி சரி, என்ன அலைகள் மூலமா அவரை தொடர்பு கொள்றீங்க?
0: ஆமாம் சார், அது நடக்கும் சார் உடனே. என்னப்பா நீ என் தம்பி பையன் எம்பிஏ பண்ணான், பணம் இல்லைப்பா என்னப்பா பண்ணுறது, 20000 பணம் கட்ட சொல்கிறாப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். அப்படி என்னமோ இப்படி யோசிச்சுட்டே கொஞ்சமா சார் சார் 1 hour 2 hour கூட ஆகாதுங்க,
1: ஏதோ அதுக்கு ஒரு வழி கிடைக்குது.
0: இல்லை உடனே ஒருத்தர் என்ன கரும்பு கேட்பார், விதை கரும்பு விதை நாற்று பரு நாற்று பண்ணுறாங்களா அந்த நாற்று,
1: அதுவும் நீங்கள் செய்கிறீங்க.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.
3: கண்மணி, கண்மணி
4: சொல்லுக்கா.
3: கேட்டியா? நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண்ணு, நெல்ல நெல்லா விக்காம விதை நெல்லு அரிசி அவுளு இடியாப்ப மாவு புட்டு மாவுன்னு மதிப்பு கூட்டி வித்தாதான் 4 காசு கண்ணுல பாக்க முடியும்.
4: ஆமாக்கா, ஊக்குவிக்க ஆள் இருந்தா பாக்கு விக்கிறவனும் தேக்கு விப்பானா.
3: பாடுறா ஏன் பாட்டுக்கு எசப்பாட்டு.
4: அட உண்மைதாங்க்கா, கொஞ்சமா பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யற நம்மள மாதிரி இருக்கிறவங்கள அரசு ஊக்கப்படுத்தினா நம்மளை பார்த்து இன்னும் 4 பேரு பாரம்பரிய நெல் விவசாயத்துக்கு வருவாங்கல்ல.
3: ஆமா ஆமா கண்மணி, திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவங்களும் இதத்தான் சொல்றாங்க.
4: சரிக்கா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இவர் நெல்லும் கரும்பும் சாகுபடி செய்யறேன்னு சொன்னாரு.
3: ஆமா,
4: நெல்ல இயற்கை முறையில பண்றாரு.
3: ஆமா,
4: அப்ப கரும்ப
3: அதையும் தெரிஞ்சுக்குவோம்.
0: ஜூஸுக்கும் சர்க்கரைக்கும் இயற்கை முறை பண்ணோம்,
1: இயற்கை முறை
0: நாத்துக்குலாம் ரசாயனம் தான்.
1: தேவை என்ன அப்படின்றது கவனிச்சுக்கிட்டே இருக்கு.
0: கண்டிப்பா,
1: இப்போ இந்த ஆண்டு நம்ம வந்து சம்பாலை நம்ம பண்றோம் அப்படின்னா சம்பாலை என்ன பயிர் பாரம்பரிய நெல் ரகம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத கவனித்து செய்யணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் இருக்கு, பருவம் இருக்கு, எல்லாமே கவனிக்கிறோம். அதே சமயத்தில் தேவை
0: என்ன
1: பார்த்துதான் நீங்க செய்யறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனிக்கிறது என்னன்னா, இந்த பாரம்பரிய அரிசி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க, தேவைப்படும் போது எப்படி அதை அரைச்சு கொடுக்குறீங்க, அரவை மில்லு ஏதாவது பக்கத்துல இருக்கா, இல்ல சில பேர் சில விவசாயிகள் அவங்களே கூட வச்சுக்கிறேன் சின்னதா ஹல்லர் மாதிரி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க திடீர்னு பெங்களூர்ல இருந்து ஒரு 30 கிலோ கேட்கிறாரு அரிசி அப்படின்னா உங்ககிட்ட உடனடியே இருக்கணும்ல, அதை நீங்க எப்படி தயார் பண்ணி?
0: 3 நாள் எடுக்கணும் சார், 3 நாள் வெவிச்சு,
1: 3 நாள் தேவை.
0: சின்ன மலர் வச்சிருக்கோம்,
1: வச்சிருக்கீங்க,
0: மணிக்கு 100 கிலோ ஓடும், ரொம்ப பாலிஷ் பண்ணாது, கொஞ்சம் மட்டையா அரைக்கும்.
1: எங்க வாங்குறீங்க அது?
0: ஆந்திராவில் வாங்கணும்.
1: ஆந்திராவில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு விலைங்க?
0: அது 35000 சார்.
1: 35000 ஒரு மணி நேரத்துக்கு
0: 100 கிலோ ஓடு சார்.
1: 100 கிலோ
0: 100 கிலோ
1: அது என்ன மேலாக?
0: ஆமாம், ஓரளவு
1: தோல்
0: வாழைச்செல்லாம் தோல் நீக்கி கொடுக்கும் சார். 30 உரிக்கிற மிஷின்ல அது வேற, அது 1 லட்ச ரூபா அந்த மிஷின். சாதாரணமாக ஒரு மீடியமாக அரைக்கிற மிஷின்.
1: ஆனால் அது பயன்படுத்துகிறாங்களா இல்லைன்னா இது ரொம்ப இல்லை பாலிஷ்.
0: சில பேர் கேட்பாங்க பைஃபர் அதிகமாக இருக்கணும் இல்லை அந்த மாதிரி கொடுங்க, ரொம்ப இது பண்ணாமல் கொடுங்க. கருப்புக்கெல்லாம் உரிக்கிறோம், பக்கத்தில் ஒரு மில் இருக்குது அதில் உரிச்சிக்கிறோம், பக்கத்தில் ரைஸ் மில் இருக்குது அதை அரைச்சிக்கிறோம். 3 நாள் கொடுத்தோம்னா 3 நாள் ரெடி பண்ணி அதில் ஃபாயில் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவோம் சார், கொஞ்சம் வந்து கொடுத்துருவோம்.
1: இப்போ அதுக்கும் தயாராக இருக்கீங்க. அப்போ இப்போ ஒரு விவசாயியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பில் கவனமாக இருக்கணும், அப்புறம் வந்து என்ன இந்த வாட்டி பயிர் செய்ய போகிறோன்றதுல கவனமாக இருக்கணும், அதில் திட்டமிடணும். பயிர் செய்து அறுவடை முடிந்த பிறகு அதை எப்படி நம்ம விற்க போகிறோம், விதை நெல், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அரிசியா,
0: 3 to 6 months
1: 3 to 6 months
0: கழித்து
1: அரிசி,
0: 6 மாதம் நல்லா இருக்கும்.
1: அப்புறம் அவல் மாவு எல்லாம் உண்டா, புட்டு மாவு எல்லாம்
0: இடியாப்பு மாவு பண்றோம் சார். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம், அது நிறைய காஸ்ட் ஆஃப் செல்லிங் சார். முதல்ல அதை ஊற வச்சு இந்த இலுப்பு பூசம்பால் எல்லாம் பண்ணா அவ்வளவு வாசமா இருக்கும். வெவிச்சு அதை அரைச்சி வந்து மறுபடியும் இட்லி மேல வச்சு பாயில் பண்ணி அதை மறுபடியும் ட்ரை பண்ணி வச்சிருவோம். 6 மாசமா கிடையாது, அப்பப்போ ஒரு டம்ளர் அள்ளி போட்டு இன்னைக்கு கூட எங்க மாமி வீட்டுல பண்றாங்க. ஒரு 6 கிலோ.
1: ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, இயற்கை விவசாயம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஆனா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
0: மகிழ்ச்சி சந்தோஷம்,
1: மன சந்தோஷம். பொருளாதார ரீதியா உங்களுக்கு எப்படி லாபம் நல்லா வருதா, எப்படி இருக்கு?
0: ஒரு மீடியமான வருமானம் சார். இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் ஊக்கத்தொகை பண்ணலாம், இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு தனியாக அறிவிக்கலாம், நம்மளால விருதெல்லாம் அறிவிச்சாங்க, தொடர்ந்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்படிதான் பொருளாதாரம்
1: அந்த ஒரு அங்கீகாரம் உங்களை வந்து என்ன ஊக்கப்படுத்தும் சொல்றீங்க?
0: ஊக்கப்படுத்தும். எங்களை வந்து ஊக்கப்படுத்தினா நான் மறுபடியும் 50 ஆச்சு, நான் 12 வயசுல விவசாயம் ஆரம்பிச்சேன்.
1: உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கப்படுத்தணும், அங்கீகாரம் கொடுக்கப்படுற நோக்கத்துல தான் இப்ப அரியலூர் மாவட்ட இணை இயக்குனர் ஐயா நல்லா பண்றாங்க, இவங்களை நீங்க வெளியில கொஞ்சம் சொல்லுங்க, நம்ம கிட்ட அனுப்புறாங்க. இது மாதிரி எல்லாரும் உங்களை ஊக்கப்படுத்தணும், நல்லா இருக்கும்.
0: நிறைய ஊக்கப்படுத்தணும். வேளாண் துறையில வந்து அரசாங்கம் சரி வேளாண் துறையிலும்
1: எல்லாம் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமா செய்யறதுக்கு
0: மாநில அளவில் 2வது பரிசு வாங்கி கொடுத்தாங்க.
1: ஆனா எல்லாம் என்னன்னாங்க, ஒரு விஷயம் கடைசியா தோணுது. நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படின்றது கொஞ்சம் எளிமையா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு 2 மாடு வச்சிருக்கேன், வந்து ஜீவாமிர்தம் ரொம்ப எளிமையா செய்யலாம், அதுக்கப்புறம் மீன் அமிலம், பழைய மீனை வாங்குறோம் வெள்ளத்தை போடுறோம் அப்படின்னு ரொம்ப எளிமையா

0: நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லா விவசாயிகளும் இதை பின்பற்ற மாட்டேன்றாங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கு, என்ன பிரச்சனை
1: இல்லை?
0: இருக்கு?
1: விவசாயிகளையும் மனம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப வாக்குவாதமாக போயிடுச்சு. சுகர் ஃபேக்டரியில் ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே போய் குந்திருக்கோம். இந்த மாதிரி சொன்னேன், இந்த நோயெல்லாம் வருதுங்க, எங்கள் வயலில் இப்போ வந்து ஜீவாமிரதம் போட்டோம் வரலன்னே. அவர் சொல்கிறாரு, என்னப்பா என்ன போய் மாடு வளர்க்க சொல்கிற, என்னை சாணி எழுத்து கொள்ளைக்கு போக சொல்கிறேன்னு சண்டை கொண்டாருங்க. ஒரு விவசாயிக்குள்ள விவசாயி ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, 4, 3, 7 கணக்கு ஒன்று தான், எந்த ரசாயனம் இல்லாமல் உரம் இல்லாமல் ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தர்றோம், அதை ஏத்துக்கணும்ல. எங்களுக்குள்ள உள்ள விவசாயி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்கிற, பரவலாக்கப்பட முடியல.
0: அந்த மனம் ஏத்துக்கிச்சுன்னா செய்யலாம்,
1: செய்யலாம் சார்.
0: மற்றபடி ரசாயனம் பயன்படுத்துறதை விட இதுல வருமானம் அதிகமா இல்ல அதே அளவுக்கு வருமானம் கிடைக்குமா?
1: கிடைக்கும் சார், அதே அளவு கிடைக்கும் சார். மதிப்பு கூட்டி வைக்கணும்,
0: மதிப்பு.
1: நீங்க தானியத்தை தானியமா வித்த கிடைக்காது, விதையா வைக்கணும், அவ்வளா வைக்கணும், பொரியா வைக்கணும்,
0: அதே அளவுக்கு வருமானம் கிடைக்கும்,
1: கிடைக்கும்.
0: கூடுதலாக மன நிறைவு கிடைக்கும்,
1: மன தன்னிறைவு கிடைக்கும் சார். திருச்சியில உங்க ஒருத்தர் ப்ரொஃபசர் நம்ம அக்ரி காலேஜ் வாங்குவாங்க சார், போன் பண்ணுவாங்க, சார் எனக்கு ஒரு 2 கிலோ கருப்பு கவுனி, 2 கிலோ மாப்பிள்ள சம்பா கொடுங்க,
0: எல்லாம் பார்சல்ல போட்டு விட்டு,
1: எல்லாம் பார்சல்
0: ஒரு கிலோ 2 கிலோ கூட நீங்க அனுப்புறீங்க,
1: அனுப்பிச்சிடுறேன் சார். இல்ல இந்த மாதிரி ஆண்டு பேர திருச்சி அறிக்கை வருவேன், வரும்போது கூட அப்படியே அவங்களுக்கு டிராப் பண்ணிடுவேன், எடுத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட ஆண்டு காலம் வாங்குறாங்க, ஆட்டு வெள்ளம் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படிம்பாங்க. நல்ல ஒரு மன நிறைவான இயற்கை விவசாயம். நீ விலைவாசி பாத்தீங்கன்னா, உரம் எத்தனை மடங்கு ஏறி போச்சு, 2200 ரூபா பொட்டாசு யூரியா மூட்டை வந்து.
0: அப்ப இடுபொருள் செலவை குறைக்கிறீங்க,
1: குறைக்கிறேன் சார்.
0: அதனால வந்து வருமானமும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மண் வளம் நல்லா
1: இருக்கு, மண் வளம்
0: மெத்து மெத்துன்னு இருக்கு அப்படின்ட்டு
1: சார். பூச்சியும் பூஞ்சி வரமும் நுழையுது சார் வயல்ல.
0: சரி, அடுத்தது கரும்புக்கு வருவோங்க. கரும்பை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசும்போது, இப்ப ஆலைக்கு அனுப்புறது வந்து நம்ம ரசாயன பயன்படுத்திதான் பண்றோம், ஆனா வந்து கரும்பு ஜூஸ் போடுறவங்களுக்கும் நம்ம வெள்ளம் தயாரிக்கும் போது நம்ம இயற்கை முறையில பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஏன் முழுக்க முழுக்க கரும்பு சாகுபடி இயற்கையா மாற்றுவதில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு? ஒருவேளை செலவு இதுல அதிகமா இருக்கு, மகசூல் குறைவா இருக்கு, அப்படின்றதுனால முழுக்க இயற்கையா பண்ண முடியலையா, இல்ல என்ன காரணமா?
1: ஆமா சார், பொருளாதார பற்றாக்குறை அந்த அளவுக்கு இன்கம் வரல. இப்போ ஒரு 50 டன் வெட்டுறோம்னா இதுல ஒரு 20 டன், 15 டன், 13 டன் அவ்வளவுதான் சார். 6 ஏக்கர் ஒரு தரத்துல ஒரு 7 டன் வெட்டுற மாதிரி வந்துடும் இயற்கையா பண்ணும்போது.
0: 2-3 டன் பண்ணும்போது ரசாயனத்துல பண்ணும்போது இதுல 12-13 டன் தான் வரும்.
1: அடுத்தாலே பெருசு,
0: அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்.
1: வித்தியாசம் வரும் சார், முதல்ல பழகணும்ல வயலு, அப்புறம் ஒரு 20 டன் வரும்.
0: ஆனா இப்ப நீங்க ஜூஸ் கொடுக்கும்போது மகசூல் இழப்பை வந்து சரி பண்ண முடியும்.
1: டன் 7000 ரூபா, கிலோ 7 ரூபான்னு கொடுக்குறோம் சார்.
0: நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறோம்,
1: வருவாங்க சார், வாங்கிக்குவாங்க. நாங்க ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கோம், ஜூஸ் மிஷின், பிழிஞ்சு கொடுப்போம் லிட்டர் 50 ரூபா 60 ரூபா.
0: எப்படி நீங்க உங்க இடத்துல வச்சு
1: தேடி வருவாங்க சார், ஒரு 20 கிலோமீட்டர் நாகராஜர் போனா ஜூஸ் பிடிச்சிக்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுப்போம், தெரிஞ்சவங்க வந்துட்டா காசும் கொடுப்பாங்க. ஒரு உபரி வருமானம் தானே.
0: ஒரு லிட்டர் எவ்வளோங்க ஜூஸ்?
1: ஒரு லிட்டர் ஜூஸ் 60 ரூபா சார்.
0: 60 ரூபா
1: ஒரு டன்னுல 500 லிட்டர் வரும் சார். 50 ரூபா வித்தாலும் எவ்வளோ சார் டன்னு? 30,000 ரூபா. அப்போ 10 2 கரும்பு வித்தோம்னா 3 லட்சம் ரூபா, ஒரு நிகர லாபம் தானே. இப்போ மற்ற ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நம்மள்ட்ட ஜூஸ் குடிக்கிறதுக்கும் வந்து இப்படி பார்க்கும்போது அப்படி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சார். அந்த மாதிரி
0: திருமானூர் பக்கம் வரும்போது அப்போ நாகராஜன் ஐயா தோட்டம் பக்கம் வரணும், இயற்கை முறையில் விளைந்த கரும்பு ஜூஸ் இருக்காங்க. அதே மாதிரி வெள்ளம் நீங்களே எப்படிங்க?
1: பக்கத்தில் யூனிட் இருக்கு, அதில் போய் காய்ச்சி கொண்டாந்து ஒரு 2 டன் கரும்பு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா காய்ச்சி கொடுத்துருவாங்க.
0: ஒரு 2 டன் கரும்புக்கு எவ்வளவு வெள்ளம் கிலோ?
1: ஒரு டன்னுக்கு 100-110 கிலோ சக்கரை வரும் சார். நல்லா விளைஞ்ச கரும்பு 110-120 கிலோ வரும். காய்ச்சி கொண்டு வச்சுக்கோம், பேக் பண்ணி
0: சராசரியாக ஒரு 100 டன்னுக்கு 100 கிலோ.
1: ஆமாம் சார்,
0: 10க்கு 1 மடங்கு.
1: ஆமாம் சார்.
0: எவ்வளோங்க ஒரு கிலோ வெள்ளம்?
1: ஒரு கிலோ 100 ரூபான்னு
0: கொடுக்குறோம் சார். பரவாயில்லையே, நிறைய பேர் அது வாங்குறாங்களா?
1: வாங்குறாங்க சார்.
0: வருஷம் முழுக்க கிடைக்குமா? ஏன்னா சில பேர் நான் வெள்ளம் தயாரிக்கிறவங்க கிட்ட கேட்கும்போது வருஷம் முழுக்க கொடுக்க முடியல.
1: 3 மாசம் 4 மாசத்துலயும் ஸ்டாக் வச்சுக்கலாம், சூரஜில் வச்சிருக்கோம்,
0: அவ்வளோதான் வச்சு
1: வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்கள மாறிடும் அந்த வெள்ளம் வந்து, அது அப்படியே 3 மாசம் 4 மாசத்துக்கு ஆல்டர் பண்ணி காய்ச்சிக்கோ முடியும்.
0: சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கரும்பு அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் எந்தெந்த சமயத்தில் நீங்கள் இயற்கையாக எப்படி அதை பராமரிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்களேன். ரசாயனமாக இல்லாமல் நீங்கள் வந்து கரும்பு வந்து நான் இயற்கையாக பண்ணும்போது இந்தந்த மாதிரி பராமரிப்பு அதுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: அந்த இயற்கையாக பண்ணும்போது 8க்கு ஒரு அகலப்பார் போட்டுக்கணும், 4 அடி 6 அடி 8 அடின்னு தூர அக அதிகப்படுத்திக்குவோம். சூரிய ஒளி வந்து உள்ளே கிடைக்கிற மாதிரி 4க்கு 2 இல்லைனா 6க்கு 2, அது பாருக்கு பார் 6 அடி, செடிக்கு செடி 2 அடி. கரும்பு நாற்று பண்ணுறதுனால அந்த நாற்றை பீஜாமிரத்தம் பண்ணுவோம். அந்த பீஜாமிரம் நினச்சி நட்டோம்னா வேறு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த இது அப்புறம் பல பயிர்கள் உளுந்து எல்லாம் இப்போ தெளிச்சு விட்ருவோம். இந்த கேப் அதிகமாக இருக்குங்களா, அந்த 4 அடியில் ஈஸியாக இருக்குங்களா, அதே மடக்கி உழுதுருவோம். அதே அதுக்கு எருவாயிடுது.
0: உளுந்து போட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம்
1: எடுக்கிறதே இல்லை சார், உளுந்து விட்ருவோம். அப்படியே 35 நாள் 40 நாள் வளர்த்து தலையாக இருக்குங்களா, நைட்ரஜனை டிராப்ஸாக ஃபார்ம் பண்ணிச்சிருவோம். ஒரு ஏக்கர் மேலே 250 மூட்டை கிட்டத்தட்ட யூரியா 2 மூட்டை நைட்ரஜன் அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கிது. இப்போது ஊசி போட்டால் நமக்கு என்ன பண்ணுது, ஏதோ இணைச்சி கிடைக்குது. ஆண்டனை வச்சா சூரிய ஒளி எழுத்துக்குது. அதே மாதிரி உளுந்து பயிர் இதெல்லாம் வந்து காற்று நைட்ரஜனை ஃபார்ம் பண்ணி விட்டுது. அப்போ யூரியா தேவையில்லை.
0: வந்து பயிர் உள்ளர போடுறது வந்து நமக்கு பல நாள் போடல, மண் வளத்தை அதிகப்படுத்துவதற்காக
1: ஒரு சிலருக்கு பண்ணுறோம். நம்ம உளுந்து தேவைன்னா அதை 60 நாள் கழிச்சு அறுத்துவோம். அப்புறம் இந்த பூசணி பரங்கி இந்த மாதிரி உள்ள கொடியெல்லாம் பரசல்ல ஒரு ஊழியை போட்டு அப்படியே அங்கே ஓட்டையை போட்டு போட்டுருவோம். அப்போ அது ஈஸியான விவசாயமாக போய்.
0: கரும்பு இடைவெளி எவ்வளோ கொடுக்குறேன்றீங்க இயற்கை முறையில் செய்யும் போது?
1: 6-2.
0: அதே ரசாயனத்தில் பண்ணும்போது?
1: ரசாயனம் போது 4-2.
0: 2 அடி குறையுது.
1: ஆமாம் சார். இல்லை அது வந்து

0: சன்லைட்டுக்கு நிறைய கரும்பு வந்து மூங்கில் கை பெயர், அது போட்டு போத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள்கிட்ட வந்து இந்த வித கரும்பு எந்த நாளுமே இருக்கும், 12 மாதம் கொடுப்போம். ஃபேக்ட்ரிக்காரங்களாம் கேட்பாங்க, கொஞ்சம் கூட கொடுப்போம். இதை 1200 ரூபா 1000 கரணம், ஒரு கரணம் 1 ரூபா 20 பைசா, நாற்று வந்து ஒரு நாற்று 3 ரூபா 50 பைசா நம்ம கொடுக்குறோம். காஸ்ட் ஆஃப் லீவிங் எவ்வளவு உற்பத்தி கொடுத்துருக்கோம், எவ்வளவு உற்பத்தி ஆகுது, எவ்வளவு ரேட் கொடுக்கலாம். நான் கோத்தாரில் 2 ரூபா 40 காசு தர்றோம், நீங்க என்னப்பா 1 ரூபா கூட சொல்றீங்க அப்படின்னு அந்த கோத்தாரி மேனேஜர் கேட்கிறார். இல்லப்பா, உற்பத்தி பண்ற காஸ்ட்டுக்கும் அந்த மாசம் 30,000 ரூபா சம்பளம் தரணும்.
1: விதை கரணை வந்து இயற்கை முறையில அது கிடையாது, அது அது ரசாயனங்க பயன்படுத்துவீங்க இல்லையா விதை கரணை உற்பத்தி போது?
0: விதை கரணை ரெண்டுமே பண்றோம் சார், ரெண்டு நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்றதுக்கு அது பீஜா மிருதம் போட்டு சாணி பால்ல வச்சு.
1: ரகம் இருக்குங்களா?
0: இருக்கு சார், நிறைய ரகம் இருக்கு சார், 86,032.
1: நீங்க இது பயன்படுத்த?
0: நாங்கள்கிட்ட ஒரு 8 ரகம் வச்சிருக்கோம் சார்.
1: ஓ,
0: கரும்புல வந்து ஒரு 8 ரகம் வச்சிருக்கோம். போ அப்புறம் பாத்தீங்கன்னா D7 1, 517 பாகுபலியில் மகாராஷ்டிரா வெரைட்டி, அப்புறம் கோயம்புத்தூர் வெரைட்டி 60 22, சிறுகமணி 7 8, அப்புறம் குடியாத்தம் வெரைட்டி குடியாத்தம் 6 7, அப்புறம் இப்போ 8 கொடுத்துருக்காங்க. இப்போ சார் ப்ரொஃபஸர் அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களாட்ட கூப்பிடுவாங்க, போய் அந்த கரணை எடுத்து நட்டு அதை டெவலப் பண்ணி அது கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து 4 ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து எங்களுக்கு ஒரு புது புது ரகங்கள் கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 10 கரும்பு கொடுப்பாங்க, 10 நாற்று, ஒரு 50 நாற்று கொடுப்பாங்க.
1: அதில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள்
0: அதை டெவலப் பண்ணி விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம்.
1: ஆனால் இப்போ இந்த 8 ரகமும் என்ன மாதிரியான விளைச்சலை ஏற்படுத்தும், அது எந்த மண்ணுக்கு நல்லா வரும், எல்லாமே நீங்கள் ஓரளவு
0: பற்றி? ஆமாம், அந்த மாதிரி ஃபீல்டு வச்சிருக்கோம். கலர் மண்ணில் என்ன வரும், பிஹெச் 7.5 மேலே இருந்தால் என்ன ரகம் வரும், 7 கீழே இருந்தால் என்ன ரகம் வரும்.
1: என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: நான் கம்மி தான் சார் படிக்கணும், 10வது தான் படிச்சேன்.
1: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகத்துல ஒரு 7 ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க, கரும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ரகம் பண்றீங்க. அதுல ரசாயனமும் நடக்குது, இயற்கையும் நடக்குது. அந்த ரசாயனத்துல வந்து ஆலைக்கு அனுப்புறது இருக்கு, கரும்பு ஜூஸ் நீங்களே உற்பத்தி பண்றீங்க, வெள்ளம் தயாரிக்கிறீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விதை நெல் விற்கிறீங்க, அரிசி விற்கிறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவலாக்குறீங்க, மாவு கொடுக்குறீங்க, பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதான்
0: இத்தனை ஆண்டுகாலம் ஓட்ட முடியாது சார். இப்போ சோர்ந்து படுத்திருப்போம், நான் பண்றதுன்றது எங்க அப்பா தான் நினைச்சு, உடனே பாத்தீங்கன்னா ஒருத்தர் 20,000 பணம் போடுவாங்க அக்கௌண்ட்ல. நிஜமா நடக்குது சார்,
1: நடக்குது.
0: என் தம்பி கூட சொன்னேன், பிரதர் எங்க 5 பேரு, ஒருத்தர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு சென்னையில பெங்களூர்ல திருச்சியில இருக்காங்க
1: வேலை பாக்குறாங்க.
0: ஆமா சார்,
1: இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுனால அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அமைது.
0: பிரபஞ்சம் பார்த்துருக்கு சார்,
1: இயற்கை விவசாயம் மட்டும் இல்லை, இயற்கையோடு இணைந்து செயல்படுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்க நாகராஜ் ஐயா. உங்களுடைய கைபேசி என்ன நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் இல்லை தேவை இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் கண்டராதித்தத்திலேருந்து இங்கே வந்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. நேயர்களை குறித்து கொள்ளுங்கள், திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 83 71 79. இதுதான் ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண். ஐயா வேகமாக சொல்லிட்டீங்க, குறிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜே நாகராஜன் ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 83 71 79. மிக்க நன்றிங்க ஐயா.
0: நன்றி சார்.
2: பூங்குடியக்கா, இப்ப நிறைய பேரு பாரம்பரிய நெல் சாகுபடி இயற்கை முறை வேளாண்மைன்னு வராங்களே, அவங்களெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சேன்.
3: உன் கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில பதில் கிடைச்சிச்சா?
2: இன்னைக்கு மட்டுமாக்கா, அதான் ஒவ்வொரு வாரமும் ஒருத்தருன்னு புதுசு புதுசா இயற்கை விவசாயங்களை அறிமுகப்படுத்துறாங்களே.
3: ஓ அப்படியா, அப்ப நிகழ்ச்சியை தொடர்ந்து கேக்குற, ரொம்ப சந்தோஷம்தான்.
2: கேக்குறேக்கா, கேக்குறேன்.
3: சரி கண்மணி, எந்த நெல் அதிகமா சாகுபடி செய்யணும், எப்படி விற்பனை பண்ணணும், இப்படின்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா இன்னைக்கு?
2: தெரிஞ்சுக்கிட்டேங்கா. நெல் மட்டும் இல்ல, கரும்பையும் இயற்கை முறையில எப்படி சாகுபடி பண்றது, மதிப்பு கூட்டுறது, முக்கியமா உழவர்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், இப்படி நிறைய விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா அத்துப்படி ஆயிருச்சுல. உனக்கு ரொம்ப நன்றிக்கா.
3: திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவங்களோட அனுபவத்தை தானே நாம இப்ப கேட்டோம், அவங்களுக்கு நன்றிய சொல்லிடுவோம்.
4: இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் கரும்பு சாகுபடி, திருமானூர் கண்டராதித்தம் ஜே நாகராஜ் அவர்களுடனான ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி அறிவிப்புகள்.
3: புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை அறிவியல் மையத்தில் நாளை காலை 10 மணிக்கு தேங்காயில் மதிப்பு கூட்டுதல் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்கள் 96 98 30 52 78. என் மீண்டும் ஒரு முறை, 96 98 30 52

78 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று காலை 9:30 மணி முதல் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. நடப்பான

0: கொண்டாடப்பட உள்ளது. நடப்பாண்டில் நீடித்த கோடைக்காலம், வறட்சி, குறைந்த மழைப்பொழிவு, வெப்பச்சலனம், வழக்கத்திற்கு மாறான அதிவேக காற்று போன்ற காலநிலை மாறுபாட்டின் மொத்த உருவமான சூப்பர் எல் நினோ நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு சவாலாக உருவெடுத்துள்ளது. இதனை எவ்வாறு சமாளிப்பது என்பதை விவாதிக்கும் பொருட்டு சூப்பர் எல் நினோ நெல், வாழை மற்றும் தென்னை விவசாயத்தில் ஏற்படும் சவால்களும் அவற்றை சமாளிக்கும் உத்திகளும் என்னும் தலைப்பின் கீழ் இந்த விழாவானது நடத்தப்பட உள்ளது. இந்த விழாவில் ICAR மத்திய தோட்ட பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், விஞ்ஞானிகள், நிபுணர்கள், விவசாயத்தில் அனுபவம் கொண்ட வல்லுநர்கள் பங்கேற்கும் தொழில்நுட்ப கருத்தரங்கும் இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் வாழை மட்டுமல்லாது தென்னை மற்றும் நெல் பயிருக்கான மேம்பாடு மற்றும் சூப்பர் எல் நினோவை எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து விஞ்ஞானிகள் விரிவாக விளக்கம் அளிப்பார்கள். வாழை சாகுபடிக்கு தேவையான இடுபொருள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் பங்கேற்கும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாழை உற்பத்தியில் சாதனை புரிந்த விவசாயிகள், தொழில் முனைவோர், உணவு உற்பத்தியாளர் குழுக்கள், வேளாண் சமூக ஊடகங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. விழாவிற்கு வந்து செல்லும் உழவர் பெருமக்களுக்கு வசதியாக திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து விழா நடைபெறும் இடத்திற்கு காலை 8 மணிக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 98 65 26 18 86. மற்றொரு எண் 93 44 35, மறுபடியும் 35 87. எண்கள் மீண்டும் ஒருமுறை 98 65 26 18 86. மற்றொரு எண் 93 44 35, மறுபடியும் 35 87. இந்த நிகழ்வில் அனைத்து உழவர் பெருமக்களும் பங்கேற்று பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் அறிவிக்கின்றார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளை பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் மண் நம் பொன் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவர்கள்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 8:00. இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரேகாந்த். நாட்டில் 13,041 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 ரயில்வே திட்டங்கள், 1 நெடுஞ்சாலை திட்டம் என 5 திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தமிழகம், மேற்கு வங்கம், ஆந்திர மாநிலங்களை உள்ளடக்கி ரயில்வே திட்டங்கள் அமையும் என்றார். நாட்டின் செலவு திறனை பேணி உள்கட்டமைப்பை வழங்குவதே அரசின் முதன்மையான முன்னுரிமை என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறினார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றார். தென் மாநில முதலமைச்சர்கள் 2 நாள் மாநாடு சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு அமித்ஷா இன்று மாலை சென்னை வந்தடைந்தார். தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலங்கானா முதலமைச்சர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் 671 கோடி 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.

பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். மயிலாடுதுறை தரங்கம்பாடி, திருப்பூர் அமராவதி அணை பகுதி, கோவை ஆழியார் அணை, சேலம் மேட்டூர் பகுதிகளில் சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டில் 232 மாணாக்கர் பயின்று வருவதாக மாநில கலை பண்பாட்டு தொல்லியல் துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் அரசு நிதியுதவி, சலுகை உள்ளிட்டவற்றை பெறும் வகையில் 86,050 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நடத்தும் உணவகங்கள் 7 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சிறப்பாக செயல்படும் 1000 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வெற்றி பெண்கள் சுயஉதவிக்குழு விருது வழங்கப்படும் என்றார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் இந்த ஆண்டிற்கான சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இதன் இயக்குநரும் மேலாண்மை இயக்குநருமான முனைவர் ஜெயசீலன் தெரிவித்தார். 13 வகையான விருதுகளுக்கு தகுதியுடையோர் tourismawards.com என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி விவசாயிகளுக்கான வேளாண் முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்நினோ வெப்பத்தாக்குதலில் வாழைப்பயிர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கையாள்வது குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்ளுமாறு இம்மையத்தின் இயக்குநர் திரு ஆர் செல்வராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் திரு எம்பி அமித் அறிவுறுத்தலின்படி மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மாணாக்கருக்கு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் டெங்கு காய்ச்சல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது மழைக்காலமாக இருப்பதால் கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்கும் வகையில் தண்ணீரை மூடி வைக்கவும், சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்கும் வகையில் உள்ள தேங்காய் தொட்டிகள், டயர்கள் உள்ளிட்டவற்றை அகற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் நாளை மறுநாள் ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தலைமையில் ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் பங்கேற்று வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளித்து தீர்வு பெறலாம். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு வருவாய்க்கோட்டை அலுவலகத்தில் நடைபெறும். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஒண்டியல் காணிக்காக 5,25,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறினார். இன்று நடைபெற்ற 2வது சுற்றில் அவர் கனடாவின் வென்யூ ஜாங்கை 21-16, 21-17 என்ற செட்களில் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். கலப்பு இரட்டையர் பிரிவில் டனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா இணையும் முன்னேறியது. இலங்கைக்கு எதிரான கேலட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது. 372 என்ற வெற்றிலக்குடன் விளையாடிய இலங்கை 5வது இறுதி நாளான இன்று 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தனது 2வது இன்னிங்ஸை தொடர்ந்த நிலையில் 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஸ்கோர் இந்தியா முதல் இன்னிங்ஸ் 462, இரண்டாவது இன்னிங்ஸ் 193, இலங்கை முதல் இன்னிங்ஸ் 284. இரு அணிகளுக்கிடையேயான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இறைவன் படைத்த இந்த உலகத்துல மனிதன் படைத்த ஆகச்சிறந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா அது நிச்சயமா இசையாதான் இருக்க முடியும்.
1: கண்டிப்பா
0: அந்த வகையில மனிதனே மனிதனுக்காக மனிதனுக்கென்று படைத்து கொண்ட ஒன்றுதான் திரை இசை அப்படிங்கிறது. கரெக்டா?
1: ரொம்ப கரெக்டு.
0: சரி, அதாவது அதுலேயும் 80கள் 90கள் இதில் வந்து திரை இசைனா அது எல்லோருக்குமானது

0: அப்படிங்கிறத உணர்த்த தான் நம்ம திருச்சூர் வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியும் இருக்குது.
1: ஆமாம், நேரம் 8:07 ஆகுது. இன்னைக்கு இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு என்னோடு
0: 0431-240-1 இதில் அறிமுக நேர் வரலாம்,
1: 246-1
0: அறிமுகமான நேர்கள் வரலாம்.
1: கண்டிப்பாக
0: இரவு இசை இனிமையில் தொடக்கமாக பார்த்தீங்கன்னா மால்குடி சுபாவும் மின்மினியும் பாடிய பாடல்,

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:11 கேட்டு இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்துமா பேசுறீங்க?
1: சார், என் பேர் சுந்தரி, எங்க ஊர் வளநாடு சார்.
0: வளநாடு, என்ன பாடல்மா வேணும்?
1: எஜமான் படத்துல இருந்து அலப்போல் வேலைப்போல் அந்த பாடல் வேணும் சார்.
0: பாடல் எதனால விருப்பம்?
1: அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாடல்

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, உங்க பேரு?
1: திருமணம்
0: என்ன பாடல் வேணும்?
1: உள்ளத்தை அலிதா படத்துல இருந்து சித்து சித்து குருவிக்கு கூட இருக்கு சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப இஷ்டமான பாட்டு அது. எதனால?
1: அதெல்லாம் நிறைய பேர் இதுல குடும்பம் எல்லாம் இதா இருக்கும். ஒன்னா
0: நிறைய பேர் சேர்ந்து நடித்த படம்.
1: பாட்டு
0: கூட அப்படிதான் வித்தியாசமா தான் இருக்கு.
1: நகைச்சுவை
0: இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்கும்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை. இனிமே நேரம் 8:22.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாங்க லால்குடி பக்கம் புவாலூர்லேருந்து பேசுறேங்க.
0: புவாலூர்ல இருந்து யாருங்க பேரு?
1: பரமசிவம். பரமசிவம் பேசுறேன்.
0: ரெண்டு பரமசிவமா?
1: ஆமா.
0: சரி, என்ன பாடல் வேணும் பரமசிவம் ஐயாக்கு?
1: நம்மளுக்கு வந்துங்க இணைந்த கைகள் வந்து அந்தி நேரம் தண்டல் கட்டுறேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம்.
0: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி. எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் சிறுநீரகம் சீராக இயங்க சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்கள் நேரலையில்.
1: வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா, சிறுநீரக நிபுணர். உங்கள் சிறுநீரகமை சீராக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 4-5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆரோக்கியமான காய்கறிகள், ஆரோக்கியமான பழங்கள் பருக வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவை சீராக வைத்திருக்க வேண்டும்.
0: நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 4-3-1 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1
2: இணைந்திருக்கின்றோம். டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை நிமையில் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணுமா?
3: படிக்காத
2: நன்றிங்கம்மா.

0: இரவு சினிமை கேட்டு நெஞ்சிற்கும் நேரம் 8:33. நேற்று நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அன்பு தம்பிக்கு இயேசுவோடு இணைவது விராலிமலை ஏழுமலை கத்தோராட்சி அடையப்பட்டி.
0: ஐயா என்ன பாடல் வேணும்?
1: தம்பி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஜி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தங்க. நாங்க வானொலி கேட்டு அருமையா இருக்கோம்.
0: ரைட், என்ன பாடல் வேணும்?
1: புதிய தருணங்கள் அந்த பாட்டுல வந்து மகசியா ஜானகி அம்மா பாடின பாட்டு வந்து சங்கர் கணேசீச. ஆமா, மூக்குத்தி தொங்கலே முன்னே ஒரு பச்சை கல்லு
0: பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி தங்க.

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலில முன்னே ஒரு பச்சைக்கல்லு,
1: பக்கத்துல செவப்பு கல்லு, பார்க்கும் போது இழுக்குதடி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமையில். அடுத்து வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் டீக்களத்தூர் ஆறுமுகம்.
0: டீக்களத்தூர் ஆறுமுகம், சரிங்க. பெரம்பலூர்ல இப்ப எப்படி மழை பெய்யுதோ?
1: இங்க மழை இல்ல சார்.
0: மழை இல்லையா?
1: மழை இல்லைங்க, சுத்தமா கிடையாது.
0: சரி சரி, இங்கே கொஞ்சம் அப்படி லைட்டாக அழகாக தூணுது, அதனால கேட்டோம். தூரல் நின்று போச்சு, இருந்தாலும் கேட்டோம்.
1: தூரல் திவான மாதிரி போட்டு மழை இல்லைங்க.
0: அப்படியா, சரிங்க. ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: வேலைக்காரன் பெற்று எடுத்தவன் தான் என்னையோ தட்டி எடுத்து.
0: நன்றி சார்.

0: நேரம் 8:45 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இருவருக்கும் நமது மலைக்கோட்டை வானொலிக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியந்தவள் என்எஸ் குழந்தைநாதன். இரு சகோதரர் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கு. இங்க கொஞ்சம் மழை தூங்கிட்டா இருக்கு. நீங்க அந்த நேயர் கேட்டேன்னா சரி, குழந்தைய கேட்டா சொல்லிடுவோம்.
0: ஓ,
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: புதுமணியன் சொல்லக்கூடிய சத்யராஜ் நடித்த படத்துல இருந்து ஒரு பாட்டு. வழங்கியதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி.

0: இப்போதான் பாட்டு முடிய போகுது முடிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நேரம் எடுக்கலான்னு பார்த்தோம்னா திருப்பி திருப்பி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது இந்த பாடல். அவ்வளோ பெரிய பாடலாக இருக்குது. வாரியங்கவல் நேயர் கேட்டிருக்கார் குளஞ்சிநாதன். அந்த மாதிரி இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் செல்வனார், திருச்சி செல்வனார்லேருந்து விமலா பேசுகிறேன்.
0: விமலாம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பிரியா படத்துலேருந்து என்னுயிர் நீதானே பாட்டு போடுங்க.
0: சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. பாடல் கேட்போம்மா.
1: ஓகே சார், தேங்க்யூ.

0: ரொம்ப அருமையான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமையோடு. இது திருச்சிராப்பள்ளி வானொலி நேர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நிறைவு நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பநாடுகள் கண் ஸ்ரீராமுலு.
0: ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கலைஞன் படத்துல தில்பரு ஜானி
0: பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் சிறுநீரகம் சீராக இயங்க சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்கள் நேரலையில்.
1: வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா, சிறுநீரக நிபுணர். உங்கள் சிறுநீரகமை சீராக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 4-5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆரோக்கியமான காய்கறிகள், ஆரோக்கியமான பழங்கள் பருக வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவை சீராக வைத்திருக்க வேண்டும்.
0: நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 4-3-1 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1

நேர்களே, நாளை பகல் 12 பத்திரிக்கை மங்கையர் உலகம் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராமத்து விளையாட்டு அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். நிலவில் கசியும் ஒளியின் மெல்லிய இசையாக இரவின் அலையாக ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கின்றோம். இனிய ராகத்தில்

நித்திரை விழிகளை தழுவும் முன் நிலவு நடுவானம் வரும் முன் டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நேர்களே, உங்கள் நினைவலைகளில் நீந்தும் பழைய திரையிசை பாடல்களை காற்றலைகளில் கலக்க வாருங்கள். 04311840101 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும், 04311840101 இதில் ஏற்கனவே அறிமுகமான நேயர்களும் வந்து பேசலாம், பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கின்றது பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்
0: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன பாடல் வேணுங்க கண்ணன்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் திருச்சி.
0: சரி சரி, தெளிவாக ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறீங்க, தெளிவாகவே இல்லை எனக்கு. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்துல அன்பினாலே ஆள வந்த அழக பூபத்தின்.
0: ஆஹா, பாட்டு என்ன இப்படி கேட்கணுங்க? அரிதான பாடல், ரொம்ப எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுமையான ரசனையா இருக்கு. எல்லாருமே இப்போ அறிவிப்பாளர்கள் தான்.
1: குரல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்ஸ்.
0: அப்படியா? ஐயோ, எல்லாத்துக்குமே வயசு கிடையாது குரலுக்கு. சரி பரவாயில்ல, என்னமோ பேச வந்து நீங்க என்னையே மாத்திட்டீங்க. சரி, அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, பி பானுமதி பாடிய பாடல். நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபக உறுதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன் சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கம்மா. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து கை கொடுத்த தெய்வம் படத்துல இருந்து 1000 ஒரு சீமா அந்த பாட்டு போடுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: 04 3 840 1 இதில் அறிமுக நேயர்களும், 04 3 1 840 1 இதில் ஏற்கனவே பேசிய நேயர்களும், 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா புதிய நேயர்களுக்கு வழிவிட்டு நேரலையில் வந்து இணையலாம். ஞாபகம் வருத நிகழ்ச்சியில் அடுத்த பழைய திரைசை கானம் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கே பேசுறீங்க?
1: என்ன
0: பாடலுங்க ஐயா வேணும் உங்களுக்கு?
1: அன்னை இல்லம் படத்துல 12-16 வயது பாட்டா கேட்டு போடணும்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியை நாம் இணைந்திருக்கின்றோம். டச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் பழைய திரைசை கானங்களை பார்த்தீங்கன்னா நேர்கள் இப்படி கேட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோடு வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
1: கண்ணன் வடகசல் அப்படி சார்.
0: கண்ணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களது பூமி. படம் பேர் வந்து நீதி சார்.
0: நீதி. சரிங்க. ரொம்ப சீரியஸா ஒரு பாட்டு கேட்க பயங்கரமா முயற்சி பண்ணீங்களோ, அமைதியா பேசுறீங்க. நண்பருக்காக கேக்குற பாட்டு இது. நன்றிங்க கண்ணன்.

முக்குலத்தின் கண்மணி வாழ்க, முத்தமிழின் செல்வன் வாழ்க, முக்குலத்தின் கண்மணி வாழ்க, எக்குலமும் போற்றிட வாழ்க, எங்களது மன்னன்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சிறுநீரகம் சீராக இயங்க சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா அவர்கள் நேரலையில்.
1: வணக்கம், நான் டாக்டர் எஸ் ஏ கே ஷேக் அப்துல்லா, சிறுநீரக நிபுணர். உங்கள் சிறுநீரகமை சீராக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? தினமும் 4-5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். ஆரோக்கியமான காய்கறிகள், ஆரோக்கியமான பழங்கள் பருக வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவை சீராக வைத்திருக்க வேண்டும்.
0: நேர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள் 4-3-1 இந்த முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது 938-546-102-1.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் இருந்தே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
3: லால்குடி இருந்து கொத்தனார் சுந்தரம் சார்.
2: சரிங்க.

0: இப்போ நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க முடியாமல் இருக்கவே முடியாது அவங்களால.
1: சார் அப்படி சார், போன புதன்கிழமை பேசினேன் சார் அம்மா இன்னைக்கு.
0: ஓஹோ சரி சரி, இப்போ வளர் பிற வந்துருச்சா? சரி, மூணாம் பிறன் நாலாம் பிறன் தொடர்ந்து பேசினா அப்புறம்
1: சொன்னீங்க.
0: சரி,
1: நான் எத்தனை நாள் உங்களுக்காக கொடுத்து வச்சிருக்கிறேன்.
0: அப்படியா? ஏன்னா கேட்ட இப்போ குரல்லாம் வந்து கேட்ட மாதிரி எங்களுக்கே பரிச்சயமா இருக்கு. அறிவிப்பாளர்கள் பேரை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க மாதிரி உங்களோட குரல்கள்லாம் எங்களுக்கு பரிச்சயமா தான் இருக்கு.
1: என்ன
0: பாடல் வேணுங்க ஐயா சுந்தரம்?
1: இதே கண்ணிலிருந்து இன்பமே போடுங்க சார்.
0: நன்றிங்க சார், நன்றி.

0: எத்தனை தடவை இந்த பாட்டை நேயர்கள் கேட்டிருப்பாங்கன்னு தெரில. திரும்ப திரும்ப வர நேயர்கள் திரும்ப திரும்ப அதே பாடல்களாக கேட்குறாங்க. அவங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கொடுக்கறது நம்ம கடமையாகவும் இருக்குது. ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கின்றோம் நாம் ஞாபகம் பரிதி நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கல்லுவலி உலகத்துலேருந்து முருகேசன் பேசுகிறேன்.
0: முருகேசன் ஐயா, நிறைய மதுரை கேத்துக்கு கடிதம் போடுவீங்களே?
1: ஆமாம் சார், போடுவேன் சார்.
0: சரிங்க சரிங்க, நல்ல பாடல் தான் கேட்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட பேசுறேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தங்க பழக்கத்துல இருந்து நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். அந்த
0: பாட்டு நல்லன்னு சொன்னோடனே நல்லன்னு ஆரம்பிச்சிட்டீங்களோ. சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். வரிசை கிரமமாக வந்து நேயர்கள் வந்து வராங்க, தங்கள் மனதில் விரும்பின பாடல்களை கேட்குறாங்க. அந்த வகையில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: ஆமாம் சார், வணக்கம் சார். நான் எம்ஆர் கோட்டம் முனியராஜ் பெரிய மிளகுப்பாறையிலிருந்து பேசுகிறேன் சார்.
0: பெரிய மிளகுப்பாறை இங்கே பக்கத்தில் தான் பெரிய மிளகுப்பாறை பக்கத்தில் தானே இருக்கு, திருச்சி கண்டோன்மெண்ட்டுக்கு. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சார் எனக்கு 1001 படத்திலிருந்து ஞானமோ இன்னும் ஞானமோ
0: அருமை
1: பாடல் வேணும்
0: சார். சரிங்க சார், நன்றிங்க சார்.

0: விண்மீன்கள் கண்ணயரும் முன்னிரவு பொழுதில் இனிமையாக முணுமுணுக்க இன்பமான கானங்கள். டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதை ஞாபகம் வருது. நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, நேயர்கள் தங்களது மனம் கவர்ந்த பாடல்களை வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர் சார்.
0: குறிச்சிமலை எங்க இருக்கு? தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன வட்டம் அது?
1: திருடபுர தாலுகாங்க சார்.
0: ஓ சரி சரி ஐயா, சரிங்க. என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: படம் பேர் வந்து சார் நல்லவன் வாழ்வான்.
0: சரி,
1: அதில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாடு பாடும் சார், குற்றாலம் அருவியிலே குளிச்சது போல இருக்கிறதான பாடு.
0: கும்பகோணம் பக்கம் சீர்காழி இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் பாடல்கள் ரொம்ப இஷ்டம்.
1: ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் சார்.
0: ஓ சரிங்க சரிங்க.
1: மாயத்துக்கு பக்கத்தில் சார்.
0: ஆஹா சரி சார்.
1: எது மாயம் 20 கிலோமீட்டர் அங்கே?
0: மாயவரம் மயிலாடுதுறை ரெண்டுமே ஒன்று தானே?
1: எல்லாம் ஒன்று தாங்க சார்.
0: சரிங்க சார்.
1: நிறைய பேர் மாயிரம் சார், இப்போ புது பேர் மயிலாடுதுறை.
0: மயிலாடுதுறை. நன்றிங்க சார்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோது வணக்கம்.
1: ஐயா இரவு நேரம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: வட்டம் மலப்பட்டியிலிருந்து ஆர் சந்தி பேசுறேங்க. ஐயா என்னுடைய 120 முறை பண்ணிருக்காங்க, இணைப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு.
0: 120 முறையா? 126 முறையா? 170 170
1: 170 சார்.
0: அப்பா சரிங்க சரிங்க, பரவாயில்ல. தொடர்ந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
1: எனக்கு படகுடி படத்துல இருந்து தொட்டால் பூ மலரும்
0: பாருங்க. இப்போ தொலைபேசியை தொட்டிங்க பாட்டு பூ மாதிரி மலர்ந்துருச்சு பாருங்க.

0: ஞாபகம் புரிந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் டைலர்
0: பேசுறேன். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சுமதி என் சுந்தரி சிவாஜி ஜெயலலிதா படத்துல இருந்து ஏ புள்ள அச்சாணி ஏனுங்க ஏனுங்க ஏனுங்கன்னு சொல்லி சவுந்தரராஜனும் எல்லா ஈஸ்வரி அம்மாவும் பாடி.
0: இந்த பாடல் நாகேஷ் சச்சின் நினைக்கிறேன்.
1: இந்த பாடல் காட்சியில வர்றது வந்து நாகேஷும்
0: சச்சின்
1: பார்த்தேன் தொலைக்காட்சியில.
0: ஓகே ஓகே.
1: ஆனா பாடுறது வந்து எல்லா ஈஸ்வரி அம்மாவும்
0: டிஎம்எஸ். நன்றி.

0: இன்றைய ஞாபகம் விருதை நிகழ்ச்சியை நிறைவு செய்வரும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இந்த வணக்கம் கூறி ஞாபகம் விருதை நிகழ்ச்சி என்பது நாமக்கல் சொல்ற உங்கள் அன்பான செல்வர். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஐயா மகாபாரத் திரைப்படத்தில் வந்து மூச்சிட்டு கண்ணங்கள் உங்களுக்காக.
0: நன்றி சார், நன்றி.

அப்படியே இந்த இசையும் குரலும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுரங்குங்கிற வார்த்தையும் நிச்சயமாக நம்மளை வந்து அந்த அடுத்த தூக்க நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி தான் அமைந்திருந்தது இந்த நிறைவு பாடல். அந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பான அறிவிப்பாளர் எல் கௌதமன். மீண்டும் சந்திப்போம். பண்பலையில் இணை திருச்சி எஃப்எம் ரெயின்போ சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் கொடுக்கறதுக்கு நான் உங்கள் நட்ராஜ் வந்திருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். மனோ சொன்னலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி வரிகள்ல, சிற்பி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நட்புக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

தர்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. தர்மா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, வாசன் வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரல்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நினைத்தேன் வந்தா இத்திரைப்படத்தில இருந்து சித்ரா, அனுராதா, ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸ்ல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சும். நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக எதிரும் புதிரும் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்க போறோம். புஷ்பவனம் குப்புசாமி, சுவர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

இனியவளே படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரல்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலாவே வா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். விஜய் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:47 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்மராசி திரைப்படத்திலிருந்து கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் சொன்னலதா இவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:57 நிமிடம் ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொடுத்துடும். நிறைவு பாடலாக மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி இவங்களுடைய வாய்ஸ்ல வாலி வரிகள்ல பாடல் இதோ.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

어떤 걸 했지? 제일 내가 깔면 되니? 세우 와, 나.

ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மயில் அந்த

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனை பாரடி கண்மணி என்றாள் மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம் கண்டாள் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேர்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்காத ரீங்காரம்.

0: காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மா போதுமே சரசம், இதயக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால் என்னதான் குறையும் என்னதான்.

0: போயிட்ட பின்னே அந்த புறம் சொர்க்கம் அல்லவோ.
1: அம்மம்மா கண்ணங்கள் வலிக்கும்,
0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும் தேவையும்.

ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட

மோகம் பிறந்ததம்மா முந்தானாள் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ

வெளிதேகத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான். கம்பு கண்டை பம்பு கண்டை கத்தி கண்டை குத்து கண்டை போட்டாம் தனியாக. பத்து பேரு மத்தியிலே ஒத்தனாக சுற்றி வந்து ஜெயிச்சாம் முடிவாக. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்டாம் மேடையிலே, மறுநாள் பார்த்தையில் மாறி

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பேரிகை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். கே டி ராமாஞ்சி அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பவனுத்த என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது மோகனம் ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. தேவ தேவ கலையாமிதே என்று தொடங்கும் சுவாதி திருநாள் மாயமாளவ கவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:31. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. மங்கம்புதி அனுமந்தா என்று தொடங்கும் அன்னமாச்சாரியா இயற்றியது தர்மாவதி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:56. பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது என்ன கவி பாடினாலும் என்று தொடங்கும் அன்னையம்பட்டி ஆணையம்பட்டி ஆதிசேஷ ஐயர் இயற்றியது. நீலமணி ராகம் ஆதிதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டுக் கொண்டிருந்தது பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேடிக்கை வி வெங்கடராஜு அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். கே டி ராமான்ஜி அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சி சரோஜா, சி லலிதா இவர்களின் குரல்களில்.

நேரம் 5:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக் கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்.